நூற்றாண்டு சுமார் 102 சமயத்தில் அலைவரிசையில் வசந்தத்தின் காலை பொழுதின் வாழ்த்துகள் விடிய நிகழ்ச்சிருந்திருக்கிறோம். இன்றைய நாளிலையும் கூட ஏராளமான உறவுகள் அன்புறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கமக்கா நானும் நிகழ்ச்சியோட சொல்லி பாதுக்கு சின்ன தம்பி நிகழ்ச்சிருந்திருந்தாங்க. பூமிகா சின்ன தம்பி, நித்யா பிரபா ஸ்ரீதரன், சாரங்க பிரபா அபிசரன் மற்றும் நாகேந்திரன், உமா சந்திரன் மற்றும் தனலட்சுமி, ராஜலட்சுமி, சொக்கலிங்கம், முத்துக்குமார் மற்றும் எட்டியந்திர சிவா ஜுவலரி அன்பர்கள் நண்பர்கள் ஆகியோரையும் நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருந்தாங்க. மற்றும் அன்பான கால் நீர வணக்கம் சொல்லி ஹட்டன் போடெக்ஸ்ல இருந்து கோகுள் நிகழ்ச்சி அடைந்திருந்தாங்க. வசந்த முறிவுகள் அனைவருக்கும் இனிமையான பாடல் ஒன்று தானுங்கள் சொல்லி மற்றும் அன்பான கால் நீர வணக்கம் இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி மத்தலை ஐயா கண்ணு நிகழ்ச்சி அடைந்திருந்தாங்க. வசந்தகுமார் ஈடன் தோப்பு கொச்சிக்கொடை உறவுகளுக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லியிருந்தாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி நாவலப்பட்டியிலிருந்து மேரி நிகழ்ச்சி இருந்திருந்தாங்க. அன்பு கணவர் போல்ராஜ் மற்றும் மகள் அனுஷா ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி யட்டியாந்துறையிலிருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி இருந்திருந்தாங்க. மனைவி சுந்தரி, மகள் பார்களான சுமதி, தேவிகா, வினிதா, மணிமாறன், கோபால், ரவிச்சந்திரன், கந்தசாமி மற்றும் குமாரி ஆகியோரையும் நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருந்தாங்க. மற்றும் பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிக்கானை வணக்கம் சொல்லி சபமல் கந்த பெரிய குரியானிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நீர் வணக்கம் சிஸ்டர் நலமா நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி மாளிகத்த சந்திரகுஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான இனிய காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு வெளாங்கலை தோட்டத்திலிருந்து நிமிழ்குமார், எனது மனைவி ராதா, மகன்மார்களான சந்தன், புவிலோஷன், இலக்கியா, சிவன்யா, பிரகல்யன் ஆகியோரையும் நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் இனிமையான காலை நேர வணக்கம் சொல்லி மனோகரன் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. ஆய் சகோதரி, அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் மாந்தலை வாரிய பொள்ளையிலிருந்து நீலமேகம் தேவி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. திருச்சி மாமலச்சாலை பெரியார் நகர்லிருந்து கிருஷ்ணா கோவிந்தசாமி, கள்ளிச்செல்வி, மித்துன் ஆகியோரையும் நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளுங்கள். அன்பு வணக்கங்களோட நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லியிருக்காங்க. ஹாய்க்கா, அன்பான காலை நேர வணக்கம் விஜயகுமார், தீபா, விதுரா, அலெக்ஷா, சாந்தன், தொண்டுமானாறு ஆகியோர் உறவுகளையும் நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பன்புரம் செங்கலடி சுரேஷ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி அம்மா தவமணி, தயாலினி, சாரோஷன், பங்குடாவளி, அழகு சுந்தரமையா, வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் தாரங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் இனிமையான காலை நேர வணக்கம் ஊர்கொடவத்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி ரொம்ப சத்தமாக கேட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் அளிக்கிறது பாடல்.

சத்தந்தம் FM 102.6 102.8 இன்றைய நாளுக்கான ராசி பலன். இன்று 2026 மே மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவெளிகளாக நல்ல நேரம் 10:22 முதல் 11:50

0: மகரம் இன்சொல் கும்பம் லாபம் மீனம் பாராட்டு மீனம் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் இன்பம் ரிஷபம் சுபம் மிதுனம் ஆக்கம் கடகம் தேர்ச்சி சிம்மம் நலம் கன்னி நன்மை துலாம் நற்செயல் விருச்சிகம் போட்டி தனுசு பொறுமை மகரம் இன்சொல் கும்பம் லாபம் மீனம் பாராட்டு
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

பொழுதின் வாழ்த்துக்கள் விடிய நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். நீங்களும் கூட உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னா அழைக்க வேண்டிய இலக்கு 0312-7500 கதை போல 0312-7511 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். ஹாய் சகோதரி, இனிய காலை நேர வணக்கம். நிக்கோயா புலிகாமத்திலிருந்து போல்வின் நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். மனைவி ரோனிகா, மக்கள் டென்ஷிலா இருவரையும் நிகழ்ச்சியுடன் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. இனி கால நேர வணக்கம் அன்பிற்கினை அறிவிப்பாளினி ஸ்ரீஸ்ரூபி அவர்களுக்கு நிகழ்ச்சி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சிறப்பாக பிறந்தநாள் மற்றும் திருமண பந்தங்களில் ஏற்படக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி அட்டாம்பட்டியிலிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சி இருக்கிறாங்க. மற்றும் அன்பான கால நேர வணக்கம் சொல்லி யுகன் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இனி கால நேர வணக்கம் சொல்லி பசரையூர் ஏஎஸ் பாலச்சந்திரனும் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான, இனி கால நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் சொல்லி பாகரையிலிருந்து சிவேந்திரன் நிகழ்ச்சி இருந்திருக்காங்க. மற்றும் அன்பான கால நேர வணக்கம் சொல்லி பவானி சந்திரகலா நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் வசந்தம் சொந்தங்களே, இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் சொல்லி ரவிச்சந்திரன் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான கால நேர வணக்கம் ஷர்மி சந்திரகுமார், ஷர்வி சது ஆகியோரும் நிகழ்ச்சி இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க வெறக்காப்பொழையிலிருந்து. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இனி கால நேர வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு ஹட்டன்லிருந்து கலைமதி நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இன்றைய தினம் முரளி இனியா தனது 3வது பிறந்த நாளை கொண்டாடுகிறாராம். அவரை அன்பான குடும்பம் சார்பாக வாழ்த்துவதா தெரிவிச்சிருக்காங்க. நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி காலநீர் வணக்கம் சொல்லி மகிழ்ச்சியோடு தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து பெர்னால்ட் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனி காலநீர் வணக்கமக்கா, நாங்களும் நிகழ்ச்சியோடு தான், எங்களையும் நிகழ்ச்சியோடு கொள்ளுங்கள், இனிமையான பாடல் தாருங்கள் சொல்லி கழுதவளையிலிருந்து ஜீவா பிரியா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான கால நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி மயிலப்பாவையிலிருந்து பொன்னம்பளம் மனைவி மகள் மற்றும் அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தரங்கள் சொல்லி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க.

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் நூற்று

வயது சுமார் 102 சுமத்தை அலைவரிசையில் வசந்தத்தின் காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சி உடந்திருக்கிறோம். ஏராளமான உறவுகளும் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான காலநீர வணக்கம், நானும் நிகழ்ச்சி உடுதான் சொல்றேன். வெள்ளகத்திலிருந்து ராஜகோபால் பாலா நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க, மற்றும் அன்பான காலநீர வணக்கம் சொல்லி அஜித் குமார் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. அன்பான காலநீர வணக்கம் சொல்லி மத்துக்கம அம்பேத்தினிலிருந்து பனிமலர் விஜயா விஜயராஜா நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம். கந்தப்பனையிலிருந்து சித்திரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது இனிமையான காலநீர் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் சிறக்க நல் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி சொல்லி புதுச்சேரி கோவிந்தன்பட்டி மணியிலிருந்து வீரமணி பாலன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க, மற்றும் அன்பான காலநீர் வணக்கம் சொல்லி வெள்ளவத்திலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க, மற்றும் ஹாய் அன்பான காலநீர் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடுதான் நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லி தினோஷன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் சுரூபியக்கா, அன்பான காலைவன் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடுதான் சொல்லி பண்டாரவலி வினோதன் வினோலதா கிருஷாந்தன் ரோஷன் சபினாஷ் ஆகியோரையும் நிகழ்ச்சி நடத்திக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க, மற்றும் அன்பான காலநீர் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு வளமை போன்ற சொல்லி இங்கிரி ரவி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க, மற்றும் அன்பான காலநீர் வணக்கம் சொல்லி கொழும்பு ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிமையான காலநீர வணக்கம் சொல்லி சந்திப்பிலிருந்து கருணாகரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க, மற்றும் மருதானியிலிருந்து அகமன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

கொண்டிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நீர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் சுயாதீன செய்தி தொகுப்போடு இணைந்திருக்கலாம். விடைபெற்று செல்லும் நானும் ரூபகுமார், ஸ்ரீ ஸ்ரூபி, வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: ஈரான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம், சுயாதீன செய்தி பார்வையிடம் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் அலைவரிசையினூடாக இன்றைய தினமும் சுயாதீன செய்தி பார்வை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் எம் எஸ் சம்பிருப்பான். இன்றைய தினமும் நாளடிகளில் வெளியாகிய முக்கிய செய்திகள் குறித்து நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு குறித்தான பல்வேறு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதனிடத்தில் தேசிய போர் வீர தினமும் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது. என்னை மறந்தாலும் ராணுவ வீரர்களை மறக்க வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்திருப்பதான கருத்துக்கள், வெள்ளவத்தை கடற்கரையில் நேற்றைய தினம் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதான செய்திகளும் இவ்வாறு தரப்படுகிறது. இதனிடத்தில் போலீசாரை மீறி தூவிக்குள் நுழைய முயன்ற விமல் வீரவன்ச கீழே விழுந்தார் என்பதான தகவல்களும் இவ்வாறு தரப்படுகின்றன. இதனிடத்தில் கப்பிலவை அச்சுறுத்தியல் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் என்பதாக மற்றும் ஒரு செய்தியும் இவ்வாறு தரப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் நாளடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள். இவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய தினம் தமிழ் பத்திரிகைகள் அனைத்திலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு குறித்தான செய்திக்கு முக்கியத்துவம் அளித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிறது, துயரத்தின் சாட்சியாய் முள்ளிவாய்க்கால், ஆறாத வீடு மாறாத நினைவு, நெஞ்சை விட்டகலா பெரும் சோகம், கண்ணீரில் கரைந்த தமிழர் தேசம் என்பதாக இந்த செய்தியை நாங்கள் காண்கிறோம். நீதி வேண்டிய நீண்ட போராட்டங்கள் சிதைப்பு, தமிழ் தேசிய நம்பிக்கைதான போர் கட்டவிழ்ப்பு என்பதாக இந்த செய்திகள் இவ்வாறு தொடர்ந்து செல்கிறதே. தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இதுவாகவே அமைகிறது, சிங்கள ஒற்றையாட்சி அடக்குமுறைக்கு எதிரான தொடர் போராட்டமே தமிழர்களின் தெரிவு, முள்ளிவாய்க்கால் பிரடத்தில் அறிவிப்பு என்பதாக இவ்வாறு தமிழன் பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறதே. இதில் தினகரன் பத்திரிகையில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிப்பு வடக்கு கிழக்கில் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு வெளியாக இருக்கிறதே. இதுநேரம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருக்கிற தகவல், தண்ணீரில் நனைந்த முள்ளிவாய்க்கால் உயிரிழந்த உறவுகளை அழுது புலம்பி நினைவு கூர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் என்பதாக இந்த செய்தியை நாங்கள் காண்கிறோம். முள்ளிவாய்க்கால் மனித பேரவலத்தின் 17வது ஆண்டு நினைவேந்தலின் பிரதான நிகழ்வு நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் உணர்வெளிச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டதையும், நினைவேந்தல் நிகழ்வில் நாட்டின் பல பகுதியிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான உறவுகள் பிரசன்னமாகி உயிரிழந்த மற்றும் காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு இவ்வாறு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். 2009 இறுதிப்போர் காலத்தில் நிகழ்ந்தேறிய கொடூரமான ரணங்களாக சுமந்த மக்கள் கண்ணீருடன் தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தி ஆத்மசாந்தி வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். காலை 10:15 தவத்திரு அகத்தியர் அடிகளால் கொள்கை பிரடனம் வாசிப்புடன் ஆரம்பமாகிய குறித்த நிகழ்வில், காலை 10:29 நினைவொலி சத்தம் எழுப்பப்பட்டு 10:30 அகவணக்கமும், அதைத் தொடர்ந்து இறுதி யுத்தத்தில் 4 அங்கத்தவர்களை இழந்த வற்றாப்பள்ளியைச் சேர்ந்த ஸ்ரீரஞ்சன் ரினோசாவால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு சமநிறத்தில் ஒற்றைச் சுடரொலி ஏற்றப்பட்டு இறுதியிலேயும் மலர் வணக்கம் செலுத்தப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து தமது உறவுகளை தொலைத்தவர்கள் பிரதான சுடருக்கு அஞ்சலி செலுத்தியதோடு மலர்களை தூவி கண்ணீர் மல்க கதறி அழுதார்கள். மது குருமார்கள், அரசியல் பிரபுகள் மற்றும் சிவில் அமைப்பினர் என்று பலரும் கலந்து கொண்டு உயிரிழந்தோருக்கு உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தியதோடு முள்ளிவாய்க்கால் மற்றும் கண்ணீரால் நனைந்திருந்தது என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உயிர்நீத்தவர்களுக்கு நந்திக்கடலில் அஞ்சலி செலுத்தியிருந்தார். நந்திக்கடல் மலர் தூவி சுடரேற்றிய உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்திய அவர், வற்றாப்புலை சாணக்கியம்மன் மன்னிக்க வேண்டும், வற்றாப்புலை கண்ணகியம்மன் ஆலயத்தில் உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்திக்காக பிரார்த்தனையும் மேற்கொண்டிருந்தார். இதில் கரைத்துறை பற்றி பிரதேசபை உறுப்பினர்களான மகாதேவா குணசிங்க ராசா, ரத்னம் ஜெகதீசன் ஆகியோரும் பங்கேற்றிருந்தார்கள். யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் சான்றுகளை வெளிப்படுத்தும் ஆவண கண்காட்சியை முன்னெடுக்கப்பட்டதோடு யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. இதில் பல்கலைக்கழக விரிவாளர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று அஞ்சலிகளை செலுத்தியதோடு நீதிக்கான கோரிக்கையையும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். உரும்பராய் பகுதியில் அமைந்துள்ள முதல் விடுதலை போராளி பொன் சிவகுமாரனின் சிலை அருகில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது பொன் சிவகுமாரின் சிலைக்கு மாலை அணிவித்து முள்ளிவாய்க்கால் நினைவாக புதுச்சுடர் ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. அத்துடன் பொதுமக்களில் 100 பேருக்கு அரிசி பொதிகளும் வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் கல்வி அமைச்சர் கந்தையா சர்வேஸ்வரன், வலிகிழக்கு பிரதேசபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். இதேவேளை முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் நினைவேந்தல் நிகழ்வு பருத்தித்துறை நகரில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. பருத்தித்துறை வர்த்தகர் சங்கத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இந்த நினைவில் பருத்தித்துறை நகர் பேருந்து நிலைய பகுதியில் நடைபெற்றது. முள்ளிவாய்க்கால் போர்க்களத்தின் இறுதி நாட்கள் வரை அங்கிருந்து இனப்படுகொலையின் உயிர்வாழும் சாட்சியமாக வாழும் வர்த்தகர் கானா யோகநாதன் பொதுச்சுடர் ஏற்றியதைத் தொடர்ந்து அகவணக்கமும் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதேவேளை தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தால் அதன் தலைமை செயலகத்திற்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டதோடு முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி விநியோகிக்கப்பட்டது. இதன்போது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் இணைப்பாளர்கள் ஒருவரும் போராளியுமான சி தேவகுமார் நினைவுச்சுடர் ஏற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை நூற்றுக்கணக்கானவர்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வாங்கி அருந்தி சென்றிருந்தார்கள். முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகத்தில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். கிளிநொச்சி நகரில் அனைத்து வர்த்தக செயற்பாடுகளும் முடக்கப்பட்டதோடு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் பல்வேறு கிராமங்களிலும் முன்னெடுக்கப்பட்டன. விசேடமாக முருகண்டி பிள்ளையார் ஆலயம் முன்பாக கஞ்சி வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டதோடு ஆத்மசாந்திக்காக விசேட பிரார்த்தனையும் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்கால் மண்ணிலும் ஏனைய பகுதிகளிலும் கொடூரமாக கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தொல்பக்களின் நினைவாக முள்ளிவாய்க்கால் 17 நினைவு நிகழ்வு சமத்துவ கட்சியின் கிளிநொச்சி அலுவலகத்தில் இடம்பெற்றதையும் நிகழ்வின் தொடக்கமாக போரில் உயிரிழந்த பொதுமக்களின் நினைவாக பொதுச்சுடரை வரதராஜா ஐயா ஏற்றி வைத்தார். தொடர்ந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நினைவு படத்திற்கான சுடரினை ஏற்ற இணையவர்கள் இணைய சுடர்களை ஏற்றி மலரஞ்சலியும் செலுத்தினார்கள். அகவணுக்கமும் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இறுதியுத்த காலத்தில் தொழ்மக்களின் பசியை தீர்த்த போர்க்கால உணவின் குறியீடான முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. முன்னாள் போராளியான பாலன் மாஸ்டர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நினைவு நிகழ்வில் சமத்துவ கட்சியின் பொதுச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மூனா சந்திரகுமார், முன்னாள் போராளிகள், கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு போரில் கொல்லப்பட்ட உறவுகளுக்கு தங்களின் அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார்கள். மன்னாரில் தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் வி எஸ் சிவகரன் தலைமையில் மன்னார் நகரப்பகுதியில் உள்ள தந்தை செல்வா சிலைக்கு முன்பாக நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் மனிதுரிமைகள் செயற்பாட்டாளர் அவர் தந்தை ஜெயபாலன் குரூஸ் அடிகளார், மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்க தலைவி மேனுவல் உதயசந்திரா, அரசியல் பிரதிகள், புது அமைப்புகளின் பிரதிகள் என பலர் கலந்து கொண்டு இவ்வாறு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் வவுனியாவில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் மிகவும் உணர்வுபூர்வமான முறையில் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா திருநாவட்குளம் 3 ஒழுங்கில் இடம்பெற்ற இந்த நிகழ்வினை போராளிகள் நலம்புரி சங்கம் மற்றும் தமிழ்த் தேசிய ஏற்பாட்டாளர்கள் இணைந்து ஏற்பட செய்திருந்தார்கள். முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூர்ந்து இந்த அஞ்சலி நிகழ்வு நடத்தப்பட்டது. போர்க்காலத்தில் கொடூரமான வலிகளையும் பட்டினியால் மக்கள் துடித்த அந்த தியாக வரலாற்றையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் நோக்கில் நிகழ்வின் ஒரு பகுதியாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டம் குருமன்வெளியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி வழங்கப்பட்டதோடு நினைவேந்தலும் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் குருமன்வெளி வட்டார கிளையின் ஏற்பாட்டில் பிரதேசவை உறுப்பினர் பத்மதேவு தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹீரா சாணக்கியன், மண்முனை தென் எருவில் பற்று பிரதேசபை தவிசாளர் மேகசுந்தரம் வினுராஜ், உப தவிசாளர் ஆனா வசீகரன், போருத்தீவு பற்று பிரதேசபையின் உபதவிசாளர் கயசீலன் மற்றும் பிரதேசபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கோரளை பற்று வடக்கு பிரதேசங்களின் ஏற்பாட்டிலும் முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வும் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் கதிரவெளியில் இடம்பெற்றிருக்கிறது. இதேவேளை மரத்தமிழர் கட்சியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு வாகரை புச்சாங்கனியில் நடைபெற்றது. மரத்தமிழர் கட்சியின் வாகரை கிளையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்காலை நினைவு கூறும் வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கப்பட்டதோடு முள்ளிவாய்க்கால் படுகொலையினை நினைவு கூறும் வகையில் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. கல்முனை மாநகரத்துக்குட்பட்ட பாண்டிரப்பில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் போரில் உயிரிழந்த மக்களை நினைவு கூறும் நோக்கில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொதுமக்களுக்கு கஞ்சி வழங்கப்பட்டதோடு உயிரிழந்தோருக்கான அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் துஷானந்தன் தலைமையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் மற்றும் பல பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். திருகோணமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் தமிழரசுக் கட்சியினர் ஏற்பாடு செய்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் திருகோணமலை சிவன் கோயிலடியும் ஒன்றலில் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன், திருகோணமலை மாநகரசபை மேயர் கானா செல்வராசா உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். இதன்போது இகைச்சுடர் ஏற்றப்பட்டு உணர்வுபூர்வமாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிரப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வும் ஓதூர் கிழக்கு கடற்கரை சேனை பிரதேசத்தில் இவ்வாறு நடைபெற்றிருக்கிறது. கடற்கரை சேனை கிராமக்கள் ஏற்பாடு செய்த நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் உயிரிழந்தவர்களுக்காக தீபச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் தூவி ஒரு நிமிடம் மௌனஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. நேரம் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள வெறுகல் இச்சினம் பற்று பிரதேசத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. பிரதேச மக்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த நினைவேந்தல் நிகழ்வின் போது முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆத்மா சாந்தி வேண்டி ஒரு நிமிடம் மௌனஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அவ்வேளை முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி பரிமாறப்பட்டது என்பதாக இந்த செய்தி அமைகிறது. இன்னும் ஒரு தகவல் வெளியிடப்பட்ட பிரகடனம் குறித்தான செய்தி. தமிழின் அழிப்புக்கு காரணமான குற்றவாளிகளை குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும், முள்ளிவாய்க்கால் பிரகடனத்தில் வலியுறுத்தி சுயாட்சி அங்கீகரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை என்பதாக இந்த செய்தி அமைகிறது. தமிழின் அழிப்புக்கு சர்வதேச நீதி வேண்டி குற்றவாளிகளை குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவதற்கு வலியுறுத்துவதோடு தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் பாரதீனப்படுத்தவே இயலாத சுயநிலை அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டும் என்று முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 17வது ஆண்டு நினைவேந்தல் பிரகடனத்தில் இவ்வாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு வடக்கு கிழக்கினால் தமிழின் அழிப்புக்கு எதிரான தேசிய எழுச்சி நாளான நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வெளியிடப்பட்ட பிரகடனத்திலேயே இந்தவாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக வீரகேசரி பத்திரிகை இந்த தலைப்புச் செய்தியில் வந்திருக்கிற தகவலின் மூலம் வெளியாகிறது. தமிழின அழிப்பு முள்ளிவாய்க்காலில் உச்சந்தொட்டு இன்னுடன் 17 ஆண்டுகள் நிறைவடைகிறது. தமிழின் அழிப்பு செயல்முறை ஒரு நூற்றாண்டுக்கும் மேற்பட்ட வரலாற்று பரிமாணத்தை கொண்டது. பேரரசு கட்டமைப்பின் புவிசார் நலன்களுக்காகவும் சிங்கள பௌத்த பேரினவாத ஏகாதிபத்தியத்தை தக்க வைப்பதற்காகவும் கூட்டு தமிழின அரசியல் வேணாவை அதன் ஆயுத பரிமாணத்தை இனப்படுகொலை கூட்டாக முடிவுக்கு கொண்டு வந்ததன் மாயையே முள்ளிவாய்க்காலில் நிகழும் தமிழின படுகொலை நினைவுகூரல் தகர்த்து எரிகிறது. 17 ஆண்டுகள் கடந்தும் இந்த மண்ணிலே கொத்து கொத்தாய் கொல்லப்பட்ட இரத்த சொந்தங்களுக்கு நினைவு நடுகட்கள் இன்றைய ஆகாயமே இல்லையாக அவர்களின் கனவுகளை சுமந்து வரும் காற்றே சாட்சியாக இரத்தம் தூய்ந்த மண்ணில் தேசத்துக்கான கனவுகளை சுமந்து அடக்குமுறை எதிர்த்து விடுதலை பயணத்தை கூட்டாக தொடர ஒரு தேசமாக முள்ளிவாய்க்கால் திடலில் ஒன்று கூடியிருக்கிறோம் என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. மேலும் பிரதானமாக எமது கூட்டு அரசியல் கோரிக்கைகள் நியாயமானவை, அறத்தாட்ட பரியம் கொண்டவை, இவை இன்னொரு கூட்டு குழுமத்தின் கூட்டுத்தனியிருப்பை அச்சத்துக்கு உள்ளாக்கவில்லை என்பதையும் வேள வலியுறுத்துகிறோம். ஒட்டுமொத்தத்தில் தமிழ் தேசிய நம்பிக்கை மீதான போரை சிங்கள அரசும் துருவப் பேரரசு கட்டமைப்பும் கட்டவிழ்த்துவிட்டுள்ளது. தமிழ் தேசிய நம்பிக்கைதான் ஈழத்தமிழினத்தின் ஆத்மா, தமிழ் தேசிய கூட்டு உளவியலின் ஆத்மாதான் எங்களுடைய கூட்டு திருநாணி. இதை வலுப்படுத்த வேண்டிய வரலாற்று தேவை என்றுமில்லாதவாறு இன்றையும் உள்ள வைக்கப்படுகிறது. நமக்குள்ள மிகப்பெரும் ஆயுதமாக விரிந்து கிடப்பது தமிழ் தேசிய நினைவு தினம். நாங்கள் நினைவு கூறும் வரைக்கும் எங்களை யாராலும் அழிக்க முடியாது. கழித்த காலம் எமக்கான எதிர்காலத்தை உரிமைக்கு உதவி செய்கிறது. தற்போதைய வரலாற்று காலம் பண்பாட்டு மீளெழுச்சிக்கான காலம். ஈழத்தமிழினம் எமக்கான வரலாற்று வீரர்களை தேடி பயணிக்க வேண்டிய காலம். பண்பாட்டு மீளெழுச்சி ஈழத்தமிழத்துக்கான பண்பாட்டு அடையாளத்தை செதுக்குகிறது. முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழின எழுச்சியின் அடையாளம். தமிழின அழிப்பை முள்ளிவாய்க்கால் திடலில் நினைவு கூறுவது மீண்டும் இனத்தின் எழுச்சியை சுற்றி நிற்கிறது. ஈழத்தமிழினமாக சிங்கள அரசு அடக்குமுறைக்கு எதிராகவும் சிங்கள ஒற்றையாட்சி அரசியல் அழகை தனது புவி காரணங்களுக்காக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் அடக்குமுறைக்கு எதிராகவும் போராட அணிதிரள்வதை தவிர வேறு விதத்தெருவும் தமக்கு முன்வைக்கப்படவில்லை. ரத்தம் தோய்ந்தையும் மண்ணிலிருந்தே போராட கனத்த காற்று சுமந்து வரும் அவர்களின் நினைவுகளின் மீதும் நாம் கொண்டிருக்கும் தமிழின விடுதலை நம்பிக்கை மீது சபதம் செய்வோம். ஒன்று, சிங்கள பௌத்தமயமாக்கப்படும் தமிழ் தாயகத்தை தடுக்கவும் தமிழ் தேசியத்தை நாளாந்த வாழ்வியலாக்கவும். இரண்டு, தமிழின அழிப்பில் சர்வதேச நீதி வேண்டிய அரச பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உடந்தை தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகளை குற்றவியல் நீதிமன்றத்தை முன்னிறுத்தவும். மூன்று, தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்துக்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பாரதீனப்படுத்த இயலாத சுயநிலை அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தவும். நான்கு, கூட்டு ஈழத்தமிழர் இருப்பின் மீது கட்டவழ்த்து விடப்பட்டுள்ள கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும். ஐந்து, தமிழ் தேசிய நம்பிக்கை உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழின அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிப்பணியாது போராடுவோம் என்று இந்த பிரகடனத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரம் நேற்றைய தினம் வெள்ளவத்தியிலும் கொழும்பிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. அதன்போதும் சிங்கள ராவி அமைப்பினர் கடும் எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள். தொடர்பான தகவலை இவ்வாறு தினக்குரல் பத்திரிகை தருகிறது. கொழும்பில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை குழப்ப முயற்சி, சில சிங்கள அமைப்புகளின் செயலால் பதற்றம் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தொடர்கிறது. இதுபற்றி இப்போது நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இறுதிக்கட்ட போரின் போது உயிரிழந்தவர்களை நினைவுகூர்ந்து கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரையில் நேற்றைய தினம் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களால் அமைதியான முறையில் நினைவேந்தல் அனுஷ்டிப்பும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டன. போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு நேற்றுடன் 17 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் உயிரிழந்தவர்களை நினைவுகூர்ந்து கொழும்பு கோட்டை புகழ் நிலையத்துக்கு முன்னால் நேற்று காலை முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெள்ளவத்தை கடற்கரையில் நேற்று மாலை இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிங்கள ராவி அமைப்பின் ஆதரவாளர்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வானது பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் செயல் என கூறி கடும் எதிர்ப்பை வெளியிட்டதோடு விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் புகைப்படத்தையும் தீயிட்டு எரித்தார்கள். இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டதோடு போலீசாருக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்றது. நினைவேந்தல் என்ற பெயரில் நாட்டில் மீண்டும் பயங்கரவாத சிந்தனைகளை விதைக்க ஒரு சில குழுக்கள் முயற்சிக்கின்றன. 30 வருடங்களாக இந்த நாட்டை பேரழிவுக்குள் தள்ளிய பயங்கரவாத கொள்கையை நாட்டில் மீண்டும் தோற்றுவிக்கவோ அல்லது கொண்டாடவோ நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய போலீசார் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது முற்றிலும் தவறானது. இந்த சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக நாம் சட்டப்படி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம். எனவே போலீசார் உடனடியாக தலையிட்டு இந்த நினைவேந்தல் நினைவேந்தலை நிறுத்த வேண்டும். நாட்டை அழிவுக்கு கொண்டு வந்தவர்களுக்கு நினைவேந்தல் அடுத்து அனுமதி வழங்கியது யார்? இங்கு கூடி நிற்பவர்கள் இலங்கையில் தமிழின படுகொலை நடந்ததாக உலகுக்கு போய் பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த நாட்டில் தமிழின படுகொலை என்பதொன்றோ இடம்பெறவே இல்லை. அவ்வாறு ஒரு இனப்படுகொலை நடந்திருந்தால் இன்று எங்களோடு தோளோடு தோல் நின்று பழகும் தமிழ் நண்பர்கள் எவ்வாறு இந்த நாட்டில் பாதுகாப்பாக வாழ முடியும்? இன்றும் இந்த நாட்டில் தமிழ் இளைஞர்களும் யுவதிகளும் எவ்வித அச்சமின்றி சுதந்திரமாக வாழ்ந்து வருகிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள் என்ற பாகுபாடு கிடையாது. நாங்கள் அனைவரும் இந்த நாட்டில் ஒரு தாயின் பிள்ளைகளாக சகோதரர்களாகவே வாழ்கிறோம். இங்கு நினைவேந்தல் என்ற பெயரில் பிரபாகரனின் பயங்கரவாத சிந்தனைகளுக்கு புத்துயிர் கொடுக்க பார்க்கிறார்கள். பயங்கரவாதத்தை ஆரம்பத்திலேயே ஒடுக்காவிட்டால் அவர்கள் மீண்டும் இந்த நாட்டுக்கு எதிராக ஆயுதம் ஏந்து தயங்க மாட்டார்கள். ஆயுதம் ஏந்தி வருபவர்களுக்கு ஆயுதத்தாலேயே பதில் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நியதியாகும். கடந்த கால போரினால் ஒட்டுமொத்த நாடும் சீரழிந்தது போன்றதொரு நிலைக்கு இந்த நாட்டை மீண்டும் கொண்டு செல்ல நாம் அனுமதிக்க மாட்டோம். இந்த நினைவேந்தல் நிகழ்வின் பின்னணியில் சர்வதேச சதி உள்ளது. 30 வருட போரினால் இந்த நாட்டு மக்கள் பல்லாயிரக்கணக்கான துயரங்களை சந்தித்திருக்கிறார்கள். ராணுவத்தினர் தங்களது உயிர்களை தியாகம் செய்து முற்றெடுத்த இந்த அமைதியான நாட்டில் மீண்டும் இனவாதத்தை தூண்டி குளிர்காய சிலர் முற்படுகிறார்கள். கனடா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வாழும் சில பிரிவினைவாத அமைப்பிடமிருந்து பெருமளவிலான நிதியை பெற்றுக் கொண்டும் நாட்டை காட்டிக் கொடுக்கும் இவ்வாறான செயல்களில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். இவ்வாறானவர்களுக்கு இந்த நாட்டில் வாழ தார்மீக உரிமை கிடையாது என்று கோஷம் எழுப்பி தகாத செய்கைகளினால் தங்களது எதிர்ப்பினை இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் பதற்றம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அங்கு மேலதிக போலீஸ் மற்றும் கலகத்தரப்பு பிரிவினர் வரவழைக்கப்பட்டார்கள். அமைதியான முறையில் இணைந்துள்ள உரிமையை பயன்படுத்தி நிகழ்வை நடத்திய சிவில் சமூகத்தினருக்கு இடையூறு விளைவித்தலையும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை தடுக்கும் பொருட்டு போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். இணைவேந்தலில் ஈடுபட்டவர்களை அச்சுறுத்தி வன்முறையை தூண்டும் வகையில் செயற்பட்ட சிங்கள ராவை அமைப்பின் ஆதரவாளர்களை அங்கிருந்து உடனடியாக கலைந்து செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். போலீசாரின் கடுமையான எச்சரிக்கையை அடுத்து எதிர்ப்பாளர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். இந்த சம்பவத்தால் வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் சில மணித்தியாலங்கள் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது வெள்ளவத்தை கடற்கரையில் இடம்பெற்ற நினைவேந்தல் குறித்தான செய்தியாக அமையப்படுகிறதே. இதுநேரம் இன்னும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறதே. என்னை மறந்தாலும் ராணுவ வீரர்களை நினைவில் வையுங்கள். யுத்த முடிவின் 17வது ஆண்டு நிறைவு குறித்து மகிந்த அறிக்கை என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறதே. வாகரை இந்து திருத்தலத்துக்கு வழிபட சென்ற வேளையில் அந்த கோயிலின் குருக்கள் எனக்கு மாலை அணிவித்து வரவேற்றார்கள். அதிலிருந்து 4 நாட்களுக்கு பிறகு பயங்கரவாதிகளால் அந்த குருக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக எனக்கு தெரிய வந்ததே. பயங்கரவாதத்தின் முன்னால் மதமும் இனமும் கூட தோற்று போயின. நான் வேதனை அடைந்தேன். பயங்கரவாதத்துக்கு எல்லைகள் இல்லை என்று நான் கூறியது இதனாலேயாகும். அத்தகைய கொடூரமான பயங்கரவாதத்துக்கு கூட நாங்கள் மனிதாபிமான நடவடிக்கையின் மூலமே பதிலளித்தோம். நான் ஒரு பெருமை மிக்க சிங்கள பௌத்தன். அப்படி கூறுவதற்கு நான் எவ்வகையிலும் தயங்க மாட்டேன் என்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சத்தினுடைய அறிக்கையில் கூறுகிறார். ஆனால் நான் ஒருபோதும் ஒரு இனவாதி அல்ல. ஒரு தரப்பினர் அவ்வாறு சித்தரித்து அரசியல் லாபம் பெற முயல்வது வருத்தத்துக்குரியது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் இவ்வாறு கூறப்படுகிறது. யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு நேற்றுடன் 17 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு குறிப்பிடுகிறார். நாங்கள் போரிட்டது உலகின் மிக கொடூரமான பயங்கரவாதத்துக்கு எதிராகவேயாகும். ஒரு சண்டை அல்லது போருக்கு விதிகள், நிபந்தனைகள் மற்றும் தார்மீக எல்லைகள் உள்ளன. ஆனால் எல்டிடிஏ பயங்கரவாதத்துக்கு அந்த எல்லைகள் எதுவும் பொருந்தவில்லை. பல வருடங்களாக நீங்களும் நானும் அதை அனுபவித்திருக்கிறோம். பயங்கரவாதத்துக்கு எல்லைகள் இல்லை என்று நான் கூறியது இதனாலேயாகும். ஆனால் அத்தகைய கொடூரமான பயங்கரவாதத்துக்கு கூட நாங்கள் மனிதாபிமான நடவடிக்கையின் மூலமே பதிலளித்தோம் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் அந்த ராணுவ பிள்ளைகள் மரியாதையுடன் நினைவு கூற வேண்டும். நான் ஒரு பெருமை மிக்க சிங்கள போதன். அப்படி கூறுவதற்கு நான் எவ்வகையிலும் தயங்க மாட்டேன். ஆனால் நான் ஒருபோதும் ஒரு இனவாதி அல்ல. ஒரு தரப்பினர் அவ்வாறு சித்தரித்து அரசியல் லாபம் பெற முயல்வது வருத்தத்துக்குரியது. இன்னும் எவ்வளவு காலம் கடந்தாலும் பயங்கரவாதத்துக்கு ஆதரவளித்த குழுக்கள் பல்வேறு வடிவங்களில் நமது தாய்நாட்டின் ஒற்றையாட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்த முயற்சிப்பார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். நமது தாய்நாட்டின் ஒற்றையாட்சிக்காகவும் அன்புக்குரிய ராணுவத்தினர் பிள்ளைகளுக்காகவும் முன்னிற்பதற்கான வாய்ப்பு எனக்கு இன்னும் எவ்வளவு காலம் கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது. எதிர்காலத்தில் ஒரு நாள் நீங்கள் என்னை மறந்துவிடலாம். ஆனால் நீங்கள் அனைவரும் அந்த வீரமிக்க ராணுவ பிள்ளைகளை எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இந்த கௌரவமான நாளில் இறுதியாக நான் உங்களுக்கு ஒன்றை கூற விரும்புகிறேன். போரிடுவதற்கு நான் எடுத்த தீர்மானம் அனைத்திற்கும் தயாராகவே ஆகும். அரசியல் ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் எனக்கு எதிராக விரல்கள் நீட்டப்படும் என்பதை நான் நன்கு அறிந்திருந்தேன். உயிரால் கூட நஷ்டஈடு செலுத்த வேண்டி இருக்கும் என்பதை நான் புரிந்து வைத்திருந்தேன். அது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. பழிச்சொற்களும் அவதூறுகளும் மஹிந்தவுக்கு நன்கு பழகியவைதான். ஆனால் நீங்கள் தெளிவாக நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது. நான் போரிட்டது தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல. நான் போரிட்டது பயங்கரவாதத்துக்கு எதிராகவே ஆகும். யார் எப்படி சொன்னாலும் நான் உங்களை பயங்கரவாதத்திலிருந்து மீட்டோம். நம்மால் அதிகமாக மீட்கப்பட்டதும் தமிழ் மக்களை ஆவர முல்லைத்தீவு நந்திக்கடலில் ஏரிக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய நிலப்பரப்பு எல்டிடிஏ பயங்கரவாதிகள் முடக்கப்பட்டிருந்த போது அவர்கள் அந்த தமிழ் மக்களை ஒரு மனித கிடயமாக பயன்படுத்தினார்கள். பிணை கைதிகளாக்கப்பட்டிருந்த லட்சக்கணக்கான தமிழ் மக்களை மீட்ட உலகின் மிகப்பெரிய மனிதாபிமான நடவடிக்கை மேற்கொண்டது எனது வீரமிக்க ராணுவமே ஆகும். இப்போரின் இறுதியில் சில மணித்தியாலங்களில் கூட உங்களை பயங்கரவாதிகளின் கனரக ஆயுத தாக்குதலிருந்து மீட்டது எமது வீரமிக்க ராணுவமே ஆகும். உங்கள் குழந்தையை தனது கைகளில் ஏந்தியது எமது ராணுவ பிள்ளைகளே ஆகும். மனதில் இருந்த பயத்தையும் காயங்களால் ஏற்பட்ட உடல் வேதனையும் பசியையும் போக்கியது மனிதநேயத்தை இதயத்தில் தாங்கிய நமது நாட்டின் மனிதாபிமான ராணுவமே ஆகும். அந்த நாளே என் வாழ்க்கையில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த நாளாகும். மஹிந்த ராஜபக்சே ஆகிய எனக்கு அந்த நினைவும் மகிழ்ச்சியும் மட்டுமே போதுமானது என்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதுநேரம் விமல் வீரவன்ச முன்னாள் எம்பி நேற்றைய தினம் புலிகளை நினைவுகூர அனுமதிப்பதா போலீசாருடன் நேற்றைய தினம் முருகல் என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தினக்குறள் பத்திரிகையில் தரப்படுகிறது. எனவே போலீசாரை மீறி நேற்றைய தினம் நினைவு தினத்தை தூபிக்குள் நுழைய முயன்ற விமல் வீரவன்சக்கு நேர்ந்த கதை குறித்தான செய்தியாக இது அமையப்பெறுகிறது. வடக்கு மற்றும் கிழக்கில் புலி போராளிகளுக்கு நினைவேந்தரை அனுஷ்டிக்க முடியுமாயின் ஏன் தெற்கில் ராணுவத்தினரை எம்மால் நினைவுகூற முடியாது என போலீசாருடன் முரண்பட்ட விமல் வீரவன்ச தரையில் தடுக்கிட்டு விழுந்து போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஜனாதிபதி அனல்குமார் ஜனாயக்க தலைமையில் பத்ரமுள்ள ராணுவ நினைவு தூபி வளாகத்தில் ராணுவ வெற்றி தின நிகழ்வு கொண்டாடப்பட உள்ளதால் நிகழ்வுக்கான ஒத்திகையில் முப்படையினரும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவ்விடத்துக்கு வந்த விமல் வீரவன்ச உட்பட அவரது ஆதரவாளர்கள் நினைவு தூபிக்கு அருகில் செல்வதற்கு முற்பட்டார்கள். அப்போது அவ்விடத்தில் இருந்த போலீசார் ஒத்திகை இடம்பெறுவதால் நினைவு தூபி வளாகத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதிக்கவில்லை. இதன்போது போலீசாருடன் முரண்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விமல் வீரவன்ச வடக்கில் புலி போராளிகளுக்கு அரசு ஆதரவுடன் நினைவேந்தல் இடம்பெறுகிறது, புலிகள் அமைப்பின் பாடல்கள் ஒலிக்கப்படுகின்றன, அங்கு ஏன் தடைகளை விதிக்கவில்லை, இங்கு ஏன் எமக்கு தடைகளை விதிக்கிறீர்கள் என கடுமையாக பேசியிருந்தார். இதனிடம் இதற்கு பதிலளித்த போலீசார் இந்த இடத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டாம், இவருக்கும் உள் செல்வதற்கு அனுமதியில்லை, பாதுகாப்பு காரணிகளின் நிமித்தமே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். தொடர்ந்து போலீசாருடன் புறப்பட்ட விமல் வீரவன்ச போலீசாரை தள்ளிவிட்டு நிறுத்துவ பகுதிக்கு நோக்கி ஓடிச் சென்று தடுக்கட்டு தரையில் விழுந்தார். பின்னர் அவரது ஆதரவாளர்கள் அவரை தூக்கி எடுத்திருக்கிறார்கள். பின்னர் அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டவுடன் விமல் வீரவன்ச உட்பட அவரது ஆதரவாளர்கள் நினைவு தூவியின் நுழைவாயில் இருந்தவாறு பூங்கொத்தை வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து போலீசாரை நோக்கி கடுமையாக பேசிய விமல் வீரவன்ச நீங்கள் இலங்கையின் போலீசார் அல்ல, பலவத்த காரியாலயத்தின் போலீசாரா, ராணுவத்தினருக்குரிய மரியாதை அளிப்பதற்கு இந்த அரசாங்கத்துக்கு தத்துணிவு கிடையாது, இந்த இடம் பொதுமக்களுக்கானது, ஜனாதிபதிக்குரியதல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டுவிட்டு அந்த விடத்தை விட்டு அகன்று சென்றார். அதே நேரம் அவர் போலீசார் தடுக்க முற்பட்ட போது ஓடிச் சென்ற நிலையில் தடுக்கி விழுந்திருந்தார் என்பதும் இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க முக்கிய நிகழ்வாக இடம்பெற்றிருந்தது. இது விமல் வீரவன்சருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு இடப்பட்ட முக்கியமான ஒரு புள்ளியாக இதனை நாங்கள் பார்க்கலாம். இதேநேரம் மேலும் சில செய்திகள் இதனோடு இணைந்ததாக இன்றைய தினம் பத்திரிகைகள் முழுவதும் நிறைந்திருக்கின்றன. திலீப் ஜெயவீர தெரிவித்த ஒரு கருத்து குறித்து பார்க்கலாம். எங்களுக்காக நாங்கள் பிரசாரமே யுத்தத்தை வெற்றி கொள்ள உதவிய நான்காவது தூண் என்பதாக இந்த செய்தி முக்கியமானதாக அமைகிறது. எங்களுக்காக நாங்கள் என்பதுதான் திலீப் ஜெயவீர தன்னுடைய ஊடகத்தின் மூலமாக முன்னெடுத்த பிரச்சாரம் என்பதாக கூறுகிறார். எனவே 30 வருட கால உள்நாட்டு போரின் முப்படைகளும் போர்க்களத்தில் போரிட்டுக் கொண்ட தருணத்தில் அவர்களுக்கு தேவையான மனித வளத்தையும் மக்களின் பேராதரவையும் பின்னணியில் இருந்து தடையின்றி வழங்கிய ஒரு பலமான நான்காவது தூணாக எங்களுக்காக நாங்கள் விளம்பர பிரச்சாரம் செயல்பட்டது என்று சர்வஜன அதிகாரம் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர மெல்பர்னில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார். ராணுவத்தில் இவ்வளவு வெற்றிடங்கள் குறித்து விளம்பரங்களை அழகாகவும் கவர்ச்சியாகவும் செய்ய முடியுமா என்று அப்போதைய பாதுகாப்பு செயலர் கோட்டாபி ராஜபக்சேனிடம் கேட்டார். அதுவே எமது அறிமுகத்துக்கும் உறவுக்கும் தொடக்கமாக அமைந்தது. ராணுவத்தில் இணைந்தவர்கள் தங்களது முதலாவது விடுமுறையிலேயே பெருமளவில் ராணுவத்தை விட்டு ஓடிவிடுவதை தடுத்து அவர்களை எவ்வாறு ராணுவத்தில் தக்கவைத்துக் கொள்வது என்பதே உண்மையான பிரச்சனையாக இருந்தது என்று கோட்டாபய ராஜபக்சே கவலை வெளியிட்டார். இந்த விளம்பரத்தின் மூலம் மட்டும் அதனை சாதிக்க முடியாது என்பதை உணர்ந்து நாம் 14 நாட்கள் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டோம். அந்த ஆய்வின் மூலம் பெறப்பட்ட தரவுகளைக் கொண்டு ராணுவ வீரர்களின் சேர்க்கைக்கும் சேர்ந்தவர்களை தக்கவைத்துக் கொள்வதற்குமாக எங்களுக்காக நாங்கள் என்ற அறிவியல் பூர்வமான மூலோபாய பிரச்சாரத்தை ஆரம்பித்தோம். நாங்கள் போரின் போர்க்குணத்தையோ அல்லது வீரத்தையோ வெளிப்படுத்தாமல் மனிதநேயத்தை முன்னிலைப்படுத்துவதன் மூலம் மட்டுமே ராணுவ வீரர்களை தக்க வைக்க முடியும் என்று கூறினோம். அதனால்தான் அந்த விளம்பரத்தில் மனிதநேயத்தை மட்டும் பிரதிபலிக்கும் எங்களுக்காக நாங்கள் என்ற பாடலும் அதன் காட்சிகளும் உருவாக்கப்பட்டன. கோட்டாபய ராஜபக்சேவின் முழுமையான ஆதரவுடன் முன்னெடுக்கப்பட்ட இந்த விளம்பர பிரச்சாரத்துக்காக அரசாங்கம் ஒரு சதம் கூட செலவழிக்கவில்லை. எமது தனிப்பட்ட நிதியையும் நாட்டை நேசிக்கும் மக்களின் உதவியும் கொண்டே இதனை செய்தோம். இதன் விளைவாக ராணுவத்திலிருந்து விலகிச் செல்வோர் வீதத்தை கட்டுப்படுத்த முடிந்ததோடு போரை வெற்றி கொள்ள முடிந்ததும் என்றும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது அவதானிக்கத்தக்கதே. இதனிடம் முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்த கருத்து எமது வீரர்களின் உயிர் தியாகத்துக்கு வெகுமானமாக நாட்டை கட்டியெழுப்போம் என்பதான ஒரு கருத்தினை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிலையான அமைதியை பொறுத்தமட்டில் அது தானாகவே நிலைத்திருக்காது, மாறாக அது எம்மிடமிருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறது. இனம் மதம் மொழி போன்றவற்றால் பிளவுபட்ட நாட்டை விடுத்து நமது வீரர்கள் எதற்காக தமது உயிரை தியாகம் செய்தார்களோ அதனை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நாட்டை நாம் கட்டியெழுப்ப வேண்டும் என்பதே அதன் எதிர்பார்ப்பு என முன்னாள் விவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்த கருத்து வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிறது. 2009 ஆண்டு போர் முடிவு கொண்டுவரப்பட்டு நேற்றுடன் 17 ஆண்டுகள் பணிகள் பூர்த்தியடைந்திருக்கும் நிலையில் இதுகுறித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் செய்திருக்கும் பதிவில் அலிசப்ரி இவ்வாறு கூறும்போது, 2009 மே மாதம் 18 தேதி என்பது ஒவ்வொரு இளைஞராலும் நன்கு நினைவில் கொள்ளப்படும் ஒரு நாளாகும். அது குண்டுவெடிப்புகள் முடிவுக்கு வந்தனால் அது மறுநாள் என்ன நேருமோ என பதற்றத்துடன் வாழ்ந்த குடும்பங்களின் அச்சம் நீங்கினால் நீண்டகாலமாக இரத்த கண்ணீர் வடித்த ஒரு நாடு இறுதியாக நிம்மதி பெருமூச்சு விட்டனால் அதனை சாத்தியமாக்கிய சகலரையும் நான் இவ்வளையில் நினைவு கூறுகிறேன். அவர்கள் மிக கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு பின்வாங்காமல் தொடர்ந்து முன்னோக்கி சென்ற சாதாரண மனிதர்கள் அவர். அவர்களில் பலர் வீடு திரும்பவே இல்லை. நாம் அவர்களுக்கு நன்றி என்ற சொல்லுக்கு அப்பால் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறோம். 17 ஆண்டுகளின் பின்னரும் துயரம் மிகுந்த அந்த அத்தியாயத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கே பங்களிப்பு செய்த அனைவருக்கும் எனது நன்றியை வெளிப்படுத்துகிறேன். அத்தோடு இந்த நாட்டின் மிகச்சிறந்த தருணங்கள் இன்னமும் எமக்காக காத்திருக்கின்றன என்று நான் நம்புகிறேன் என்பதாக அவர் இவ்வாறு கூறியிருப்பது அவதானிக்கத்தக்கது. இதே நேரம் மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். பொறுப்பு குரலில் கவனம் செலுத்துங்கள், சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் வலியுறுத்து என்பதாக இந்த தகவல் வருகிறது. பொறுப்பு குரலை வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஆனால் அந்த தீர்மானங்கள் மாத்திரம் போதாது, மாறாக சர்வதேச பங்களிப்புடன் கூடிய வலுவான பொறுப்பு குரல் பொறிமுறையை கூறி சர்வதேச நாடுகளின் அரசாங்கங்கள் அழுத்தம் புரிவிக்க வேண்டும் என சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் இவ்வாறு வலியுறுத்தி இருக்கின்றன. 2009 ஆண்டு போர் முடிவு கொண்டு வரப்பட்டு நேற்றுடன் 17 ஆண்டுகள் பூர்த்தியடைந்திருக்கும் நிலையில் சர்வதேச மன்னிப்பு சபையின் உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் இந்த பதிவு இடம்பெறுகிறது. இலங்கையில் இடம்பெற்ற ஆயுத மோதல் முடிவு கொண்டு வரப்பட்டு இன்னுடன் 17 ஆண்டுகள் நிறைவடுகின்றன. அந்த மோதலில் உயிர் பழித்தவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் ஒவ்வொரு ஆண்டும் முள்ளிவாய்க்காலில் ஒன்று கூடிய போரின் போதும் இறுதிக்கட்ட போரிலும் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதோடு தாம் அனுபவித்த துயரங்களுக்கு சாட்சியாக நிற்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் ஊடாக ஆவணப்படுத்தப்பட்டதன் பிரகாரம் மோதலின் போது இடம்பெற்ற சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான சட்ட முறைகள் தொடர்பில் உண்மை, நீதி மற்றும் இழப்பீடு என்பன உறுதி செய்யப்பட வேண்டியதன் உடனடி தேவையை இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்து நினைவுறுத்துகிறது. உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாக பக்கசார்பற்றதும் நம்பகரமான விசாரணைகள் இடம்பெறுவதாக உறுதி செய்வதற்காக இலங்கை உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் பலமுறை வாக்குறுதி அளித்த போதிலும் தற்போதைய அரசாங்கம் உள்ளடங்களாக அடுத்தடுத்து ஆட்சிப்பிடும் வரை அரசாங்கங்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டன. நாட்டில் ஆழமாக வேரூன்றி இருக்கும் தண்டனையிலிருந்து விடுபடும் அப்போக்கானது நீதி நல்லிணக்கம் மற்றும் நிலையான அமைதியை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்புகளை சீரமைப்பதுடன் சீர்குலைப்பதோடு மாத்திரமன்றி சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் இலங்கை பொறுப்பு குரலை உறுதி செய்வதற்கு புதுப்பிக்கப்பட்ட வலுவான நடவடிக்கை அவசியம் என்பதையும் காண்பிக்கிறது என்பதாக சர்வதேச மன்னிப்பு சபை இவ்வாறு வலியுறுத்தி இருக்கிறது. இதனால் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக ஒற்றையாட்சியை விட்டுக் கொடுக்க முடியாது என்பதான ஒரு செய்தியினை நாங்கள் காணலாம். தமிழ் மக்களுடைய எமக்கு எவ்வித பகைமையும் கிடையாது. நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த முப்படையினரை என்றும் உரிய கௌரவம் அளிப்போம். குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக ஒற்றையாட்சியை விட்டுக் கொடுக்க முடியாது என்று பொதுஜன புறமுனவின் தேசிய அமைப்பாளரும் அப்பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே நேற்று கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்துக்களை கூறியிருக்கிறார். மல்வானை சொகுசு இல்லம் முன்னாள் அமைச்சர் பிசல் ராஜபக்சோடியது என்று கடந்த காலங்களில் குறிப்பிடப்பட்ட இந்த விவகாரத்தின் நீதிமன்றத்தினூடாக தீர்க்கப்பட்டு அந்த இல்லம் அரசுடைமையாக்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அதுபற்றி கூறிய அவர், பயங்கரவாத யுத்தம் முடிவு கொண்டுவரப்பட்டு 17 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிற நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க உயிர் தியாகம் செய்த முப்படை வீரர்களை நினைவு கூற வேண்டும், அவர்களின் சேவையை கௌரவிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் முப்படையினருக்கு முறையான இடத்தை வழங்கியுள்ளதா என்பது சந்தேகமாக உள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பின் செயற்பாடு முழு நாட்டுக்கும் உலகுக்கும் அச்சுறுத்தலாகவே காணப்பட்டு அதனால்தான் அந்த அமைப்பை முற்றாக அளித்துவோம். இன்று நாட்டு மக்கள் அனைவரும் இன நல்லிணக்கத்துடன் சுதந்திரமாக வாழ்கிறார்கள். இந்த ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும். குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக நாட்டின் ஒருமைப்பாட்டையும் ஒற்றையாட்சியும் விட்டுக் கொடுக்க முடியாது என்பதாக அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். இதனிடம் பொறுப்பு குரலில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் அடையப்பட வேண்டும் என்பதாக பிரித்தானியாவும் வலியுறுத்தியிருக்கிறது. நாட்டில் நிலையான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பதற்கு உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு குரல் என்பனவற்றில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் அடையப்பட வேண்டியதன் அவசியம் என பிரித்தானியா வலியுறுத்துகிறது. 2009 ஆண்டு போர் முடிவு கொண்டுவரப்பட்டு நேற்றுடன் 17 ஆண்டுகள் பூர்த்தியடைந்திருக்கும் நிலையில் போரில் கொல்லப்பட்ட மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் நேற்றைய தினம் உள்நாட்டிலும் புலம்பெயர் தேசங்களிலும் அவர்களது அன்புக்குரியவர்களால் நினைவு கூறப்பட்டார்கள். அதற்கமே இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகளின் உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் இதுகுறித்து செய்யப்பட்டிருக்கும் பதிவில், இலங்கையில் இடம்பெற்ற ஆயுத மோதலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளடங்களாக தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நினைந்தது என்பதை அறியாமல் இன்னமும் அவர்களை தேடிக்கொண்டிருக்கும் குடும்பங்களை 17 வருடங்களை பின்னரும் இன்று நினைவு கூறுகிறோம். நாட்டில் நிலையான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பதற்கு உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு குரல் என்பனவற்றில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் அடையப்பட வேண்டியது அவசியம் என்பதாக இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. இதனிடம் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமாரன் தெரிவித்திருக்கிற கருத்தும் வீரகேசரி பத்திரிகையில் தரப்படுகிறது. இலங்கையில் இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பில் உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு குரல் என்பன உறுதி செய்யப்படுவதை முன்னிறுத்தி நான் எனது குரலையும் அதிகாரத்தையும் பயன்படுத்துவேன். இறந்தவர்களால் நீதிக்காக குரல் எழுப்ப முடியாதவர்களுக்காக அதனை செய்வது உயிருடன் இருப்பவர்களின் கடமையாகும் என பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமாரன் இவ்வாறு கூறுகிறார். 2009 ஆண்டு போர் முடிவு கொண்டுவரப்பட்டு நேற்றுடன் 17 ஆண்டுகள் பூர்த்தியடைந்த நிலையே குறித்து அவரால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் கூறப்படுகிறது. மே 18 தேதியான இன்றைய நாள் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு கூறப்படுகிறது. இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது ராணுவத்தினால் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழர்களை 17 ஆண்டுகளின் பின்னர் நினைவு கூறுகிறோம். போரிலிருந்து தப்பிப் பிழைத்தவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வலிகளையும் வேதனையும் தொடர்கிறது. இந்த உலகளாவிய ரீதியில் பறந்து வாழும் புலம்பெயர் தமிழர்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் உள்ளடங்களாக மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட செம்மணி சித்துப்பாத்திய மனித புதைக்குழியானது தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட மனிதாபான மீறல்களை நினைவூட்டுகிறது. ஒவ்வொரு ஆண்டையும் கடந்து செல்லும் போது பொறுப்பு குரலுக்கான எமது குரல்கள் மிக வலுவாக ஒங்கி ஒலிக்கின்றன. நிலையான அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பது உண்மையும் நீதியையும் உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம். எனினும் இன்னமும் மௌனமும் தன்னிலிருந்து விடுபடும் போக்குமே தொடர்கிறது. வானதொரு பின்னணியில் இத்தகைய முரல்கள் மீண்டும் நிகழாத அமைதியான எதிர்காலத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதாக அவருடைய வலியுறுத்தல் இவ்வாறு இருக்கிறது. இதே நேரம் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை சுமந்து உரிமைகளுக்காக ஒற்றுமையுடன் நிற்போம் என்பதாக தமிழக முதல்வர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.
0: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மெட்டீரியல் ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்ப ஆச்சு.

சுயாதீன செய்தி பார்வையில் மேலும் சில செய்திகள் குறித்து அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிற கருத்து, முள்ளிவாய்க்கால் நினைவுகளை நாங்கள் எங்கள் இதயங்களில் சுமப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முள்ளிவாய்க்கால் நினைவு நாளான நேற்று மே 18 அன்று தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜய் தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் இந்த செய்தியை பகிர்ந்திருக்கிறார். போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது தமிழகத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய் தனது எக்ஸ் பதிவில் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை எங்கள் இதயங்களில் சுமப்போம், கடல் கடந்து வாழும் எங்கள் தமிழ் உறவினர்களின் உரிமைகளுக்காக நாங்கள் என்றும் ஒற்றுமையுடன் நிற்போம் என்று பதிவிட்டிருப்பது முக்கியமானதாக அமைகிறது. இதனிடம் இன்றைய தினம் தேசிய மாவீரர் நினைவு தினமும் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது. இது தொடர்பான செய்தி தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகிறது. பத்திரமுலையில் இன்று தேசிய வெற்றி விழா நினைவு நிகழ்வு, ஜனாதிபதி அனுர அதிதி என்பதாக இந்த தகவலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் இடம்பெற இருக்கிற தேசிய வெற்றி விழா குறித்தான தவறுகளில் முக்கியமான சில நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. இலங்கையில் நிலவிய 30 கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதி நிலைநாட்ட இணைத்த ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் 15வது தேசிய மாவீரர் நினைவு தினம் இன்று செவ்வாய்க்கிழமை பத்திரமுலையில் அமைந்துள்ள மாவீரர் நினைவு தொகுதிக்கு அருகில் ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாயக்கவின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இம்முறை நிகழ்வில் ஒரு விசேட மாற்றமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முப்படைகளுடன் இணைந்து பணியாற்றி உயிர்நீத்த தமிழ் மற்றும் முஸ்லீம் மாவீரர்களின் உறவினர்களுக்கும் ஜனாதிபதியுடன் இணைந்து அஞ்சலி செலுத்துவதற்கு விசேட வாய்ப்பு வழங்கப்பட்டது. சுமார் 3 தசாப்தங்களாக நிலவிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் அமைதி நாட்டுவதற்காக தமது உயிரை தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் தேசத்தின் கௌரவத்தை செலுத்தும் முகமாக ஆண்டுதோறும் மே 19 தேசிய மாவீரர்கள் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த வகையில் ஜனாதிபதி அனுர்குமார் ஜானாக்கியின் பங்கேற்புடன் இம்முறை 15வது முறையாக இந்த நிகழ்வு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இம்முறை நிகழ்வில் சில விசேட மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தாய்நாட்டுக்காக உயிர்நீத்த மாவீரர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த நிகழ்வில் அதிக வாய்ப்புகளை வழங்குவதே பிரதான நோக்கம். எனவே முன்னைய ஆண்டுகளை விட அதிக எண்ணிக்கையிலான குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். மற்றொரு முக்கிய விடயமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முப்படைகளுடன் இணைந்து யுத்தத்தில் ஈடுபட்டு உயிர்நீத்த தமிழ் மற்றும் முஸ்லீம் மாவீரர்களின் உறவினர்களுக்கு இம்முறை விசேட முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. சுமார் 30 மேற்பட்ட இத்தகைய குடும்பங்கள் விசேடமாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஜனாதிபதியினைந்து தமது உறவினர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் கௌரவம் அளிக்கவும் விசேட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மாலை 3 இந்த நிகழ்வில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாக உள்ளதோடு விசேட அதிதிகள் மாலை 3:15 வருகை தரவிருக்கிறார்கள். தரைப்படை, கடற்படை, விமானப்படை, போலீஸ் விசேட அதிரடிப்படை, சிவில் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் தேசிய மாணவர் படையணி ஆகியவற்றின் பிரதிகள் மற்றும் மாவீரர்களின் பெற்றோர் உறவினர்கள் என மொத்தம் 2,569 பேர் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறார்கள். மாவீரர்களின் பெற்றோரை பொறுத்தவரை இம்முறை சுமார் 160 பேருக்கு பிரதான நிகழ்வில் நேரடியாக பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்று மாலை நிகழ்வின் போது ஜனாதிபதி விசேட உரை இடம்பெறவுள்ளதோடு ஜனாதிபதி மற்றும் விசேட அதிதிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் போது அந்த படைகளைச் சேர்ந்த மாவீரர்களின் பெற்றோரும் உறவினர்களும் அவர்களுடன் இணைந்து அஞ்சலி செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதான தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இதேநேரம் தேசிய ராணுவ வெற்றி வீரர் விழா நிகழ்வில் பங்கேற்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேக்கு இதுவரை எந்தவொரு அழைப்பும் கிடைக்கவில்லை என அவரது ஊடகச் செயலாளர் சட்டத்தினை மனோஜ் கமிங்கே குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சேக்கு இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு அமைச்சர் உப்பாலிப்ப நிலையை அழைப்பு விடுத்துள்ளதாக கூறப்படும் தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஊடகச் செயலாளர் இவ்வாறு கூறுகிறார். எனவே பொதுமக்களை திசை திருப்பும் வகையில் மஹிந்த ராஜபக்சேக்கு வெற்றி விழாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறுகிறார். வழக்கமாக ஜனாதிபதி செயலகம் அல்லது பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்தே இந்த வெற்றி விழாவுக்கான உத்தியபூர்வ அழைப்பு விடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த தகவலோடு சேர்த்து மற்றொரு முக்கிய செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் சட்ட வரைவு பணிகள் இறுதிக்கட்டத்தில் என்பதாக இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கிறோம். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்ட வரைவு பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரும் சட்டத்தரையுமான ஹர்ஷன நாணயக்காரை இவ்வாறு தெரிவிக்கிறார். சட்ட வரைவு பகிரங்கப்படுத்தப்பட்டு பொதுமக்களின் கருத்துகளும் பெறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்காக ஒரு புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்த அவர், இந்த அனைத்து பணிகளிலும் மக்களின் கருத்துகளுக்கு அதிக கவனம் செலுத்தப்படும் சிறந்த நாடாக மாற்றுவதே நோக்கம் என்றும் அவரால் இதுபற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது.
விமல் உள்ளிட்ட அறுவருக்கு எதிரான வழக்கு ஜூலை 13 தேதிக்கு ஒத்திவைப்பு என்பதான செய்தியை வீரகேசரி பத்திரிகையில் நாங்கள் அவதானிக்கலாம். முன்னாள் அமைச்சர் விமல் வீரன்சவ் உள்ளிட்ட 6 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை 13 தேதிக்கு ஒத்திவைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறது. 2016 ஆண்டு கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்துக்கு முன்பாக வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்ட இந்த வழக்கு நேற்று கொழும்பு பிரதான நீதிவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கின் சாட்சியாளர்கள் எவரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கவில்லை. இதற்கமையவே வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணை ஜூலை 13 தேதிக்கு அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2016 ஆண்டு பிப்ரவரி 6 தேதி அன்றைய ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் உயரசானிகள் சயீத் அல் ஹுசைன் இலங்கையை வந்திருந்த போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு தும்முல்லை பகுதியில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வீதிகளை மறைத்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்திய கருவாத்தோட்டம் போலீசாரால் இந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. வீதிகள் கட்டளை சட்டம் மற்றும் போலீஸ் கட்டளை சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றத்தை புரிந்துள்ளதாக குற்றம் சுமத்திய முன்னாள் அமைச்சர் ஜெயந்த் சமரவீர வீரகுமார் ஜனநாயக் பிரேமஸ்ரீ விஜயநாயக் ராஜ சனவீரத்ன மற்றும் முகமது முசமில் ஆகிய சந்தேகங்களுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த தகவலை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இதேநேரம் கப்பிலவை அச்சுறுத்திய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் என்பதாக GL Peeris முன்னாள் அமைச்சர் தெரிவித்த கருத்து குறித்து பார்க்கலாம். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் சட்டத்தின் பிரகாரம் அதன் முழு அதிகாரமும் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் ஆணையர்களுக்கே இருக்கிறது. ஆனால் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் அதன் அதிகாரங்களை கையில் எடுத்துக் கொண்டு செயற்பட்டு வருகிறார். அதற்கு இடமளிக்க முடியாத அதேநேரம் கபில சந்திரசனவின் மரண சான்றிதழ் பிரகாரம் பணிப்பாளர் நாயகத்துக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதை தொடர்ந்தும் அனுமதிக்க முடியாது என்பதாக GL Peeris இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஜெனரல் ரணில் விக்ரமசிங்கின் அரசியல் காரியாலயத்தில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவரால் இவ்வாறு கூறப்படுகிறது. ஸ்ரீலங்கா யானர்ஸ் நிறுவனத்தின் தலைவராக இருந்த கபில சந்திரசேன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்ட போது அவர் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தினால் அச்சுறுத்தப்பட்டதாக அவரது மரண சான்றிதழில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது தொடர்பில் ஆணைக்குழு பணிப்பாளர் நாயகத்திடம் இந்த விசாரணையும் நடத்தவில்லை. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவை வழிநடத்துவது அதன் தலைவரோ அல்லது ஆணையாளர்களோ அல்ல, பணிப்பாளர் நாயகம் ஆவார். அனைத்து அதிகாரங்களையும் தன்னிச்சையாக தனது கைகளில் எடுத்துக்கொண்டு ஆணைக்குழுவை கட்டுப்படுத்துகிறார்கள், அச்சுறுத்துகிறார், மனிதர்களை தூக்கிலிட்டுக் கொள்ளும் நிலைக்கு தள்ளிவிடுகிறார். எமது சட்டத்தின்படி அதனை பணிப்பாளர் நாயகத்திடமோ அல்லது வேறு எந்த ஒரு நிறைவேற்ற அதிகாரம் எது ஒப்படைப்பதற்கு ஆணைக்குழுவுக்கு எந்த ஒரு உரிமையோ அல்லது அதிகாரமோ இல்லை. சட்டத்தின் முன்னிலையில் அவர்கள் பதிலளிக்க வேண்டும். சட்டத்தின் முன்னிலையில் பதிலளிப்பதற்கு ஆணைக்குழு கடமைப்பட்டுள்ளது. இன்றோ நாளையோ அல்லது எப்போதாவது ஒரு நாள் அந்த பொறுப்பின்படி செயற்படாவிட்டால் அதனால் ஏற்படும் விளைவுகளை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும்.

தலையீடுகள் இருக்காது என்றும் நீதிமன்றம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தணிகள் அமைப்பு கூறுகிறது. சட்டம் சகலருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படாத யுகத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து தற்போதைய அரசாங்கம் பிரஜைகளின் உரிமைகளை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்றும் அந்த சட்டத்தணிகள் அமைப்பு இவ்வாறு கூறியிருக்கிற தகவலாக இதனை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதிகள் மேற்கொண்டுள்ள முறைகேடுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வாக்குமூலங்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அந்த அமைப்பு தெரிவிக்கிறது. பெரும்பான்மை ஆதரவுடன் அரசாங்கம் ஒன்று ஆட்சியமைத்து மக்கள் ஆணைக்கு இணங்க கொள்கைகளை சட்ட வரைவுக்கு உட்படுத்தி சமூகத்தின் முன்னேற்றத்துக்கு பங்களிப்பு வழங்கி வருகிறது என்றும் அந்த அமைப்பு குறிப்பிடுகிறது. இந்நிலையில் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத தரப்பினரும் நாட்டில் உள்ளார்கள் என சுட்டிக்காட்டும் அந்த அமைப்பு பெரும்பான்மை கொள்கைகளுக்கு தடை ஏற்படுத்துவது பிரஜைகளின் உரிமை என காட்ட அந்த தரப்பினர் முற்படுவதாகவும் அந்த அமைப்பு தெரிவிக்கிறது. தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தணிகள் அமைப்பு நேற்றைய தினம் பத்திரம் உள்ள பெலவத்தில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணி தலைமையகத்தின் ஊடாக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்ததன் போது அந்த அமைப்பின் சட்டத்தணிகள் இவ்வாறு தெரிவிக்கிறார்கள். மேற்படி அமைப்பினுடைய சட்டத்தணி அகலவத்த உக்குவத்த இங்கு விளக்கமளி அகலங்க உக்குவத்தை இங்கு விளக்கம் அளிக்கையில் சிலாபம் உயர்நீதிமன்றத்தில் அண்மையில் அமைச்சர் ஒருவரின் சகோதரர் தொடர்பில் வழங்கப்பட்ட வழக்கு தீர்ப்பு மிக முக்கியமானது. அது அரசவையை பலப்படுத்துவதாக அமைந்துள்ளது. 2008 அரசியல் அதிகாரத்தை வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை சமூகத்தால் மறைக்கப்பட்டிருந்தது. 18 பின்னர் இப்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அதிகாரத்தை பயன்படுத்தி விகாரிகளில் மணிகளை ஒலிக்கச் செய்து அரசியல்வாதிகளுக்கு இன்று சிறை கூண்டுகளின் இரும்பு கதவு சத்தங்கள் செவிகளில் ஒலிக்கின்றன. அக்காலங்களில் ஒரு மாதத்தில் பல அரசியல் வன்முறைகள் பதிவாகின. ஆராய்ச்சி கட்டுவ கருக்குளிய அதில் ஜெயதிலகராம அரசாங்க காணியில் வெட்டப்பட்ட ஒரு தொகை மரங்கள் தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய பிரதேசாளர் மரணமடைந்துள்ள சனத் நிஷாந்த் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோரால் அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்தி தாக்கப்பட்டிருந்தார். அரச காணிகளுள்ள மரங்களை வெட்டி விகாரையின் அறநெறி பாடசாலையை நிர்மாணிக்கும் போர்வையில் பாரிய மர வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. தொடர்பில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முற்பட்ட பிரதேசாளர் வன பாதுகாப்பு அதிகாரி மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதல் சம்பவத்தின் போது சட்டவிரோதமாக 140 பேர் அங்கு கொண்டுவரப்பட்டார்கள். அந்த சம்பவம் தொடர்பில் சட்டமாதிபர் குற்றவியல் சட்ட கோவையின் கீழ் வழக்கு தொடரப்பட்டது. அந்த தீர்ப்பை கடந்த வாரம் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டது. அந்த வகையில் சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தாத யுகத்திற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு பிரஜைகளுக்கான உரிமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசு அதிகாரிகளின் நடவடிக்கைகளுக்கு இனி அரசியல்வாதிகளின் சட்டவிரோத தலையீடுகள் இடம்பெற மாட்டாது. நீதிமன்றம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் என்றும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் இன்னும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். பொதுநலவாய கல்வி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் ஹரிணி அமரசூரிய பிரித்தானியா புறப்பட இருக்கிறார் என்பதாக இந்த செய்தி அமைகிறது. எனவே 22வது வருடாந்த பொதுநலவாய கல்வி மாநாடு மற்றும் பொதுநலவாய கற்றல் நிறுவனத்தின் 2026 ஆண்டுக்கான ஆளுநர் சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய ஐக்கிய ராஜ்யத்துக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். இந்த விஜயத்தின் போது பல உயர்மட்ட கல்விசார் மற்றும் ராஜேந்திர சந்திப்புகளில் பிரதமர் கலந்து கொள்ளவுள்ளார். அத்தோடு இந்த விஜயத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் ஐக்கிய ராஜ்யத்தின் கல்வி திணைக்களத்தில் அந்நாட்டின் கல்வி ராஜாங்க செயலர் பிரிட்ஜெட் பிலிப்ஸனை சந்தித்து கல்வி மற்றும் அது சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது குறித்து கலந்துரையாடவிருக்கிறார். அதேவேளை 22வது வருடாந்த பொதுநலவாய கல்வி மாநாடு மற்றும் பொதுநலவாய கற்றல் நிறுவனத்தின் 2026 நிர்வாக சபை கூட்டத்துக்கு இணையாக பொதுநலவாய அமைப்பின் பொதுச்செயலாளர் ஷேலி அர்கா புச்சோவையும் பிரதமர் சந்தித்து கலந்துரையாடவிருக்கிறார். இந்த விஜயத்தின் போது சசெக்ஸ் பல்கலைக்கழகத்தின் அபிவிருத்தி ஆய்வுகளுக்கான நிறுவனத்தில் இடம்பெறும் பொது நிகழ்வு ஒன்றிலும் கலந்து கொள்ள பிரதமர் அந்த நிறுவனத்தின் 60வது ஆண்டு நிறைவு நிகழ்விலும் பங்கேற்கவிருக்கிறார். பிரதமர் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் மூலம் கல்வி ஆராய்ச்சி கொள்கை ரீதியான கலந்துரையாடல்கள் மற்றும் திறன் அபிவிருத்தி ஆகிய துறைகளில் சர்வதேச கல்வி நிறுவனங்கள் சர்வதேச அபிவிருத்தி பங்காளிகள் மற்றும் பொதுநலவாய உறுப்பு நாடுகளுடன் இலங்கையின் ஈடுபாட்டையும் கூட்டுறவையும் மேலும் பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என இவ்வாறு எதிர்பார்க்கப்படுகிறது. இது பிரதமர் ஹரிணி அமரசூரியனுடைய பிரித்தானியாவுக்கான விஜயம் குறித்தான தகவலாக நாம் இவ்வாறு அவதானிக்கின்றோம். அந்த தகவலோடு சேர்த்து மற்றொரு தகவல் குறித்து பார்க்கலாம். சர்ச்சைக்குரிய மல்வானை கட்டடத்திலிருந்து மாணவர்கள் நேற்று வெளியேறினர் என்பதான செய்தியும் இவ்வாறு தரப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சனுடைய இல்லத்தை பல்கலைக்கழக மாணவர்கள் கைப்பற்றி இருந்தார்கள். இந்த நிலையில் இது தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் வெளியாக இருந்த ஒரு சூழ்நிலையில் நேற்றைய தினம் மாணவர்கள் அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார்கள் என்பதாகவே இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இது பற்றிய தகவல் பற்றி நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் சர்ச்சைக்குரிய மல்வானை கட்டடத்தை ஆக்கிரமித்த பல்கலைக்கழக மாணவர் குழுவினர் பிரதமர் ஹரிணி அமரசூரியுடன் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறி சென்றிருக்கிறார். அந்த கட்டடம் தொடர்பாக பிரதமருக்கும் மாணவர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது என்பதான தகவலும் இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இது தொடர்பில் சில விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்ற அதன் அடிப்படையில் இந்த மல்வானை வீட்டிலிருந்து அவர்கள் இவ்வாறு வெளியேறியிருக்கிறார்கள் என்பதாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் அமைச்சர்

ராஜபக்சேக்கு தொடர்புடையதாக கூறப்படும் இந்த கட்டிடத்தை கடுமையான இடப்பற்றாக்குறை எதிர்கொள்ளும் பல்கலைக்கழகங்கள் உட்பட பொது பயன்பாட்டிற்காக ஒப்படைக்க கோரி பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான மாணவர் சங்கத்தின் உறுப்பினர்கள் கடந்த 14 தேதி இந்த பகுதியில் போராட்டம் நடத்தினார்கள். 15 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கட்டட வளாகம் முன்னர் உரிமையாளரற்ற சொத்து என விவரிக்கப்பட்டதோடு பல ஆண்டுகளாக பொது சர்ச்சைக்குரிய விடயமாகிறது வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே இது அரசாங்கம் அதனை சுவீகரித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க முக்கியமான செய்தி. இது பெசில் ராஜபக்சனுடைய இல்லம் குறித்தான முக்கிய செய்தியாக நாங்கள் அவதானிக்கின்றோம். இன்னும் ஒரு தகவல் பற்றி பார்க்கலாம். ஜூன் 30 சொத்து பொறுப்புகளை சமர்ப்பிக்க அரசு அதிகாரிகளுக்கு காலக்கெடு என்பதான செய்தியினை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை எதிர்வரும் ஜூன் 30 முன்னர் சமர்ப்பிக்குமாறு அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவுறுத்தி இருக்கிறது. அந்த வகையில் சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை டிஜிட்டல் முறையில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் என்று அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டது. மேலும் ஜூன் 30 நாட்களில் ஒரே நேரத்தில் அதிகமான அதிகாரிகள் இந்த அழைப்பை அணுகுவதால் நெரிசல் ஏற்படலாம் என அதிகாரிகள் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதும் முக்கியமான செய்தி. இன்னும் ஒரு தகவல், கியூஆர் குறியீடின்றி எரிபொருள் விநியோகத்தால் சட்டம், அதாவது கியூஆர் குறியீடின்றி எரிபொருள் விநியோகித்தால் சட்டம் பாயும் என்பதான தகவலை பற்றி பார்க்கலாம். இது தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற தகவல். கியூஆர் குறியீட்டு முறை தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளதாகவும் கியூஆர் குறியீடு இல்லாமல் எரிபொருள் விநியோகிக்கப்பட மாட்டாது எனவும் பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் மயூர் நெத்திக்குமார் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் கியூஆர் குறியீடு இல்லாமல் எரிபொருள் விநியோகிக்கும் எரிபொருள் நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதான எச்சரிக்கையும் இதன் மூலம் இவ்வாறு விடுக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம். எனவே கியூஆர் குறியீட்டு முறை கட்டாயமானது எனவும் அவர் கூறியிருப்பதோடு உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பால் எரிபொருள் கையிருப்பை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அதேவேளை உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை நேற்று மீண்டும் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதன்படி ஒரு பீப்பாய் பிரெண்ட் வகை மசகு எண்ணெயின் விலை 2.44% அதிகரித்துள்ளதோடு அதன் புதிய விலை 111.7 அமெரிக்க டாலராகும். அத்துடன் WDI வகை மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் புதிய விலை 108.32 அமெரிக்க டாலராக அமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனரம் இன்றைய தினம் வெளியாக இருக்கிற முக்கியமான செய்தி குறித்து பார்க்கலாம். திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு வெளியாகிறது. ருபியல் திகட்டம பள்ளம் பகி டொலரை ஏ துன்சே திசத்ரை தசம தேக்காய் ஹைட்ட நகி என்பதான தகவலாக இதனை பார்க்கலாம். ரூபாயினுடைய பெறுமதி தொடர்ந்தும் வீழ்ச்சியடைந்து வருகிறது. டொலருடைய விலை அதிகரித்திருக்கிறது. நேற்றைய தினம் 334.26 ரூபாயாக அது பதிவாக இருந்தது. மில பீடனைய துப்பத்கம இகலட்டை என்பதாகவும் இந்த செய்தியை அவதானிக்கலாம். எனவே வறுமை நிலைமை தொடர்ந்தும் இதன் மூலம் அதிகரித்து வருகிறது என்பதை கொடுத்து காட்டுவதான செய்தியாக இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்டின் வர்த்தக வங்கிகள் அனைத்திலும் கடந்த வெள்ளிக்கிழமை ஒப்பிடுகையில் நேற்று அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாயின் மதிப்பு மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளது. ஒரு டாலரின் விற்பனை விகிதம் 2 ரூபாயால் அதிகரித்து 334 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க டாலரின் கொள்முதல் மற்றும் விற்பனை விகிதங்கள் தொடர்பிலும் இது பற்றிய செய்திகள் தரப்படும். எனவே முறையே 322.35 ரூபாய் மற்றும் 331.1 ரூபாய் என்ற அளவில் மாற்றமின்றி காணப்படுகிறது. மக்கள் வங்கியின் அறிக்கையின்படி அமெரிக்க டாலர்களின் கொள்ளுணர் விகிதம் 325.200 ரூபாயிலிருந்து 327.300 ரூபாயாகவும் அதன் விற்பனை விகிதம் 332.39 ரூபாயிலிருந்து 314.41 ரூபாயாகவும் இவ்வாறு அதிகரித்திருப்பதான தகவலை பற்றியும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனரம் இன்னும் ஒரு தகவல், தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது. பொருளாதார வளர்ச்சி வேகம் எதிர்பார்த்த நிலையில் இல்லை, மத்திய வங்கியின் ஆளுநர் கூறுவதென்ன என்பதான செய்தியினை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் மூலமாக அவதானிக்கின்றோம். 2006 5% பொருளாதார வளர்ச்சி வேகம் எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் மார்ச் மாதத்தின் பின்னர் அது குறைவடைந்திருக்கிறது என்பதுவே முக்கியமான தகவலாக இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கலாம். அந்த வகையில் இந்த மத்திய வங்கியின் ஆளுநருடைய கருத்தின் மூலம் எடுத்துக் கொள்ள வேண்டிய தகவல் என்னவாக அமைகிறது என்பதான செய்தி பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பொருளாதார வளர்ச்சி குற்று உலகளாவிய பொருளாதார நிலவரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக அந்த இலக்கு குறித்து துல்லியமான கணிப்பொன்றை மேற்கொள்வது கடினமாக உள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே தெரிவித்திருக்கிறார். இந்த பொருளாதார நெருக்கடி நிலைமை ஏற்படுவதற்கு முன்னர் 2026 பொருளாதார வளர்ச்சி 5% மட்டத்தில் காணப்படும் என கணிக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட இச்சிரமற்ற தன்மை காரணமாக எதிர்வரும் சில மாதங்களில் நிலைமை எவ்வாறு மாறும் என்பதை திட்டவட்டமாக கூறுவது கடினமாக உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த தாக்கம் சுமார் 3 மாதங்களில் முடிவுக்கு வந்து அதன் பின்னர் நிலைமையை வளமைக்கு திரும்பினால்
பொருளாதார வளர்ச்சி 5% விட சற்று குறையக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எவ்வாறாயினும் இந்த நெருக்கடி 6 மாதங்கள் அல்லது 9 மாதங்கள் வரை நீடித்தால் அது பொருளாதார வளர்ச்சியில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும், இந்த சந்தர்ப்பத்தில் துல்லியமான 1% கணிப்பதே கடினம் என்றும் மத்திய வங்கி ஆளுநர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எண்ணெய் விலை உயர்வு மற்றும் பணவீக்கம் அதிகரிப்பு போன்ற காரணிகளால் ஆண்டின் 2வது காலாண்டுக்குள் பொருளாதாரத்திற்கு ஏற்கனவே ஓரளவு தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுபற்றி கருத்து வெளியிட்ட நந்தலால் வீரசிங்க, இந்த ஆண்டும் பொருளாதார வளர்ச்சி சுமார் 5% இருக்கும் என்றுதான் ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டதே. ஆனால் மார்ச் மாதத்தின் பின்னர், குறிப்பாக ஏப்ரல் போன்ற மாதங்களில் உலக பொருளாதார நிலவரத்தில் ஏற்பட்ட மாற்றத்தினால் அதற்கு பின்னரான அடுத்த 3 மாதங்களின் நிலைமை எவ்வாறு அமையும் என்று கணிப்பதே கடினமாகவே இருக்கிறது. எனவே இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கு முன்னர் தற்போதைய கணிப்பு 5% அளவாகவே இருந்தது. இது வந்ததன் பின்னர் எதிர்வரும் காலத்தில் எவ்வாறு மாறும், எப்பொழுது சிரமடையும் என்பது குறித்து இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுகிறது. அதனால் ஒரு கணிப்பை மேற்கொள்வது கடினம். ஒன்றை மட்டும் கூற முடியும், இது 3 மாதங்களில் முடிவடைந்து அடுத்த 3 மாதங்களில் சாதாரண நிலைக்கு திரும்பினால் அந்த 3 மாத கால தாக்கம் மாத்திரமே ஏற்படும். அப்போது 5% என்பது சற்று குறையக்கூடும். ஆனால் இந்த 3 மாத கால நிலைமை மேலும் 6 மாதங்கள் அல்லது 9 மாதங்களாக நீடித்தால் அந்த தாக்கம் பொருளாதார வளர்ச்சியில் இன்னும் பெரிய அளவில் பாதிக்கலாம். அது இப்போது கணிப்பது கடினம், ஏனெனில் அதன் பிறகு மேலும் என்ன நடக்கும் என்பதை நம்மால் கணிக்க முடியாது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குறிப்பிட்ட இலக்கத்தை கொண்டு துல்லியமாக கணிப்பது கடினம், ஏனெனில் எண்ணெய் விலை அதிகரிப்பு, பணவீக்கம் உயர்வு போன்ற காரணங்களால் 2வது 3 மாதங்களுக்குள், அதாவது 2வது காலாண்டில் ஏற்கனவே ஒருவித தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதாக இவ்வாறு மத்திய வங்கி ஆளுநர் கூறியிருக்கிற தகவல் தரப்படுகிறது. இதனிடம் இன்னும் ஒரு செய்தி பற்றியும் நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டும். அதற்கு முன்பாக சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

0: வசந்தம். சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். தினக்குரல் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிற செய்தி, வாகன இறக்குமதிக்கான 50% கூடுதல் வரி உயர்வுக்கு ஆதரவு என்பதான தகவல் ஆகிய தகவல் அமையப்படுகிறது. நாட்டில் நிலவரும் பலவீனமான அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாப்பதற்காக வாகன இறக்குமதிவர்கள் மீது தற்காலிகமாக 50% கூடுதல் கட்டணத்தை விதிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் விவேகமான மற்றும் சரியான நேரத்திலான நடவடிக்கை என முன்னாள் விவகார அமைச்சர் அலி சப்ரி இவ்வாறு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வரும் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை அவசியமானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்து சமூக ஊடகங்களில் அறிக்கை ஒன்றை பகிர்ந்துள்ள அலி சப்ரி, தற்போது சர்வதேச ரீதியில் நிலை வரும் மோதல்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் எதிர்பார்த்ததை விட நீண்ட காலத்துக்கு தொடரக்கூடும் என்றும், இதனால் இலங்கை போன்ற இறக்குமதியை அதிகம் நம்பியிருக்கும் சிறிய பொருளாதாரங்களைக் கொண்ட நாடுகளுக்கு அழுத்தம் அதிகரிக்கும் என்று தான் ஆரம்பத்தில் எச்சரித்து வந்ததாகவும் கூறியிருக்கிறார். இதேவேளை கடந்த 15ஆம் தேதி அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ திறக்கப்பட்ட நாணய கடிதங்களுக்கு இந்த கூடுதல் கட்டண விதிப்பில் இருந்து விலக்கு அளிக்க அரசாங்கம் எடுத்துள்ள முடிவையும் அவர் வரவேற்றிருக்கிறார். இதனை ஒரு விவேகமான மற்றும் நியாயமான பாதுகாப்பு நடவடிக்கை என்று குறிப்பிட்டுள்ள அவர், இதன் மூலம் இறக்குமதியாளர்கள் பின்னோக்கிய சிக்கல்களிலிருந்தும் தேவையற்ற நிர்வாக சுமைகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுவர் எனவும் சுட்டிக்காட்டுகிறார். சர்வதேச மோதல்களால் எரிசக்தி சந்தைகள், வர்த்தக வழிகள், சுற்றுலாத்துறை, முதலீட்டாளர்களின் நம்பிக்கை மற்றும் வெளிநாட்டு நிதிகள் ஆகியவற்றில் ஏற்படும் பாதிப்புகள் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சியை இன்னும் பாதிக்கக்கூடிய ஒன்றாகவே வைத்திருக்கிறது என்றும் அலி சப்ரி கூறியிருப்பதோடு, நம்மை போன்ற இறக்குமதியை நம்பியிருக்கும் சிறிய பொருளாதார நாடு போர்கள் மற்றும் புவிசார் அரசியல் மோதல்களுக்காக விகிதாசாரத்துக்கு அப்பாற்பட்ட பெரும் விலையை கொடுக்க வேண்டியுள்ளது. இறுதியில் இதன் காரணமாகவே இலங்கையும் அதனை போன்ற ஒத்த எண்ணம் கொண்ட ஏனைய நாடுகளும் மோதல்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரையும் ஆக்கிரமிப்புகள் மற்றும் போர்களை விடுத்து அமைதியான பேச்சுவார்த்தைகள், ராஜேந்திர மற்றும் கலந்துரையாடல்கள் மூலம் தீர்வுகளை காணுமாறு தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும். போரின் பொருளாதார மற்றும் மனிதநேய பாதிப்புகள் எல்லைகளை கடந்து பரவக்கூடியவை. அது பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் உள்ள சாதாரண மக்களையே மிக கொடூரமாக தாக்குகிறது என்றும் அலி சப்ரி இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அவருடைய இந்த கருத்தோடு சேர்த்து மேலும் சில செய்திகள் பற்றி பார்க்கலாம். இந்த தகவல் இவ்வாறு தினகரன் பத்திரிகையில் வெளியாகிறது. தேவையான சீனி கையிருப்பில் விலை அதிகரிப்பு தவிர்க்க முடியாதது என்பதான செய்தி பற்றி பார்க்கலாம். தற்போதைக்கு தேவையான சீனி கையிருப்பில் உள்ளதாக தெரிவித்த அத்தியாவசியப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் நிஹால் சீனிவரத்ன, ஆயினும் டொலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைதல் மற்றும் இணைய செலவின் அதிகரிப்பு காரணமாக இறக்குமதி செய்யப்படும் சீனியின் விலை அதிகரிப்பதை தவிர்க்க முடியாது என்று அவர் குறிப்பிடுகிறார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட சுமார் 80,000 மெட்ரிக் டன் சீனியை கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். மத்தியகிழக்கு நிலவும் யுத்த சூழ்நிலை மற்றும் எல்னினோ காலநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் எதிர்வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை சீனி ஏற்றுமதிக்கு இந்தியா தற்காலிக தடை விதித்துள்ளதாக தெரிவித்த அவர், நாட்டின் மாதாந்த சீன நுகர்வு தேவை 60,000 மெட்ரிக் டன்னாக இருக்கிறது. ஆகையால் மாற்று சந்தைகளினூடாக சீனி இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதான தகவலை தெரிவித்திருப்பதோடு, மேலும் பெலவத்து மற்றும் சிவனகல சீனி தொழிற்சாலைகளின் ஊடாக சீனி உற்பத்திக்கான நடவடிக்கைகள் எவ்வாறு எடுக்கப்படுகிறது என்பது பற்றியும் அவரால் இவ்வாறு கருத்துக்கள் வெளியாகியிருப்பதை அவதானிக்கலாம். எனவே தேவையான சீனி இதுவரையில் கையில் கைவசம் இருக்கிறது என்பதை அவர் குறிப்பிட்டு இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது ஆலைகள் மூலம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சிவப்பு சீனியை மொத்த தேவையில் 10% மட்டுமே என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே அதிகளவான சீனி இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படுவதோடு அதற்கடுத்ததாக ஐக்கிய அரபு ராஜ்யம், பிரேசில், போலந்து நாடுகளிலிருந்தும் சீனி இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்தியா சுத்திகரிக்கப்பட்ட சீனி ஏற்றுமதிக்கு தடை விதிக்கவில்லை. எனவே அதன் விலை சற்று உயர்வாக இருந்தாலும் அதனை இறக்குமதி செய்வதில் சிக்கல் இல்லை எனவும் அவர் இவ்வாறு கூறியிருப்பதை காணலாம். இதனிடம் இன்னும் ஒரு செய்தி பற்றி அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலும் தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. தித்வா புயல் நிவாரணங்களை மேம்படுத்த இணைய சேவைகள் என்பதான செய்தி. எனவே தித்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனர்த்தரிவான சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் 2 புதிய இணையதளங்கள் நோவே, யூனிசெஃப் மற்றும் ஐநா தன்னார்வலர்களின் ஒத்துழைப்புடன் அரசாங்கத்தால் நேற்று அறிமுகம் செய்து வைக்கப்படுகிறது. கொழும்பில் புதிய இணையதளங்களை அறிமுகம் செய்து வைக்கும் நடவடிக்கை இடம்பெற்றது. இதில் பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர கலந்து கொண்டிருக்கிறார். இதனிடம் மற்றொரு செய்தி, புதிய பஸ்களை இறக்குமதி செய்ய ஒப்பந்தம் கைச்சாத்து என்பதான தகவலும் தினகரன் பத்திரிகையில் வெளியாகிறது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் தலைமையில் இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழுவின் துணை நிறுவனமான மெட்ரோ டிரான்சிட்டுக்கு புதிய 104 பஸ்களை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தம் நேற்று இவ்வாறு கையொப்பப்படப்பட்டிருக்கிறது. இதனிடம் இடாஸ் அமைப்பில் தொழில்நுட்ப கோளாறு, ஆவண சான்றளிப்பு சேவைகள் இடைநிறுத்தம் என்பதாக வெளிநாட்டு அமைச்சரை மையப்படுத்தி இந்த செய்தி தரப்படுகிறது. மின்னணு ஆவண சான்றளிப்பு அமைப்பின் இடாஸ் எதிர்பாராத விதமாக ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அனைத்து ஆவண சான்றளிப்பு சேவைகளும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வெளிவிகார அமைச்சின் தூதரக விகாரப்பிரிவு தெரிவிக்கிறது. இந்த இடைநிறுத்தம் காரணமாக பத்திரமுல் உள்ள தூதரக விகாரப்பிரிவின் முதன்மை அலுவலகம் மற்றும் யாழ்ப்பாணம், திருகோணமலை, கண்டி, மாத்தறை, குருநாகில் உள்ள அனைத்து பிராந்திய தூதரக அலுவலகங்களின் சேவைகளையும் பாதித்திருக்கிறது. மேலும் இடாஸ் அமைப்பை வல்லமைக்கு கொண்டு வந்து சான்றளிப்பு சேவைகளை விரைவில் மீண்டும் ஆரம்பிப்பதற்காக சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப சேவை வழங்குநர்கள் மற்றும் இணைய தரப்பினருடன் இணைந்து அவசர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பிரிவு இவ்வாறு கூறியிருக்கிறது. இன்னும் ஒரு தகவல், கெஹிராவ தெல் தெனியவில் நீரில் மூழ்கி ஐவர் உயிரிழப்பு என்பதான செய்தி பற்றி பார்க்கலாம். கெஹிராவ மற்றும் தெல் தெனிய பகுதியில் நீராட சென்று 5 பேர் நீர் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். கெஹிராவ சமயம பகுதியில் உள்ள கைவிடப்பட்ட ஏரியில் நீராடச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரு சகோதரிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் இவர்கள் ஹப்புத்தலை பகுதியைச் சேர்ந்த 39 மற்றும் 41 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். இதேவேளை தெல்தெனிய விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நீராடச் சென்று நீரில் மூழ்கி மூவர் உயிரிழந்திருக்கிறார்கள். 4 இளைஞர்கள் நேற்று முன்தினம் பிற்பகல் தெல்தெனிய பம்புகல விகாரிக்கு அருகிலுள்ள பகுதியில் உள்ள விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நீராடச் சென்ற போது அவர்களில் மூவர் நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்தார்கள். அவர்களில் இரு இளைஞர்களின் சடலங்கள் சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் காணாமல் போன மற்ற இளைஞரின் சடலம் பின்னர் தேடி கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதோடு நாம் சுயாதீன செய்தி பார்வையினர் சொல்கிறோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வை மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து.
6: காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம் சங்கர்.
7: வணக்கம் புவனேஷ். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். உங்களுக்காக இன்னைக்கு ஏகப்பட்ட அப்டேட்கள் வச்சிருக்கோம், ஒரு தலைப்பு கூட வச்சிருக்கோம், தொடர்ந்து கேளுங்க.
6: அதே போல இன்றைய நாள் உங்களுக்கு செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வணக்கம் வசந்த நிகழ்ச்சி. அதே போல நாள் முழுவதுமாக இனிமையான இடைக்கால பாடல்கள் உங்களை வந்து சேர காத்திருக்கிறது. நிறைய பேர் லீவு போட்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பீங்க, சந்தோஷம். கேளுங்க, சரிதானே? சரி, லீவ் அடுத்து கவரிங் போட்டுருங்க, அது வேற கதை. சரி, இப்படிலாம் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நாங்களும் நாள் பகிர்ந்து கொள்ள போகட்டும். தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி ரத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடிபத்தி ரத்தருக்கான வெற்றி இலக்கங்களை பார்ப்போம். 2993 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்கள் 20, 33, 34, 42.
7: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்களாக 20, 33, 34, 46. சாரி, மன்னிக்கவும், 42.
6: 2 லட்சம் பரிசுகள், 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 73,57,280 பெருமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
7: அடுத்த சூப்பர் பரிசாக 5,03,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
6: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலப்பட்ட ராசி அரசத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,879 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மிதுன ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 32, 37, 61.
7: மீண்டும் ஒருமுறை, ராசி மிதுனம், வெற்றி இலக்கங்களாக 2, 32, 37, 61.
6: நேற்றைய நாளில் 1,94,58,165 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று நேற்றைய நாளில் சூப்பர் பரிசான 44,00,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு ஒன்றும் வெல்லப்பெற்றுக்கிட்டது.
7: அடுத்த சூப்பர் பரிசாக 30,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
6: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 3,167 சீட்டிலப்பு வாரத்துக்கான சூப்பர் பால் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எண், ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 16, 26, 53, 74.
7: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்களாக 16, 26, 53, 74.
6: சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 6, 4, 5, 1, 9.
7: சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பின் விசேட இலக்கங்களாக 6, 4, 5, 1, 9.
6: நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள், 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 65,58,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக
7: 12,62,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
6: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் 5,328 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 13, 18, 23, 39.
7: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்களாக 13, 18, 23, 39.
6: லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 9, 4, 7, 6, 1.
7: மீண்டும் ஒருமுறை, லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்கள் 9, 4, 7, 6, 1.
6: 2 லட்சம் பரிசுகள், 5 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 77,73,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
7: அடுத்த சூப்பர் பரிசாக 5,07,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
6: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,343 சீட்டிலப்பு வாரத்துக்கான கப்ரிக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி, சூப்பர் இலக்கம் 36, வெற்றி இலக்கங்கள் 19, 26, 37, 48.
7: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து பி, சூப்பர் இலக்கம் 36, வெற்றி இலக்கங்களாக 19, 26, 37, 48.
6: நேற்றைய நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. 2 லட்சம் பரிசுகள், 7 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,45,22,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
7: அடுத்த சூப்பர் பரிசாக 27,07,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
6: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 997 சீட்ல போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 3-10-47.
7: மீண்டும் ஒரு முறை 3-10-47.
6: நேற்று நாளில் 200,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 38,29,280 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி தன சம்பத் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 901 சீட்ல போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 7-0-8-6-9-1.
7: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்களாக 7-0-8-6-9-1.
6: நேற்று நாளில் 35,63,300 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
7: அடுத்த சூப்பர் பரிசாக 2 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
6: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 375 சீட்ல போவாரத்துக்கான ஜாயசாம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 8-6-9-1.
7: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்களாக 8-6-9-1.
6: 250,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. 50,000 பரிசுகள் 25 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 58,45,360 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
1: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
2: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இருந்து.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
4: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
5: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
7: காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கீங்க. எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னா சந்தோஷமா கேட்டுக்கொண்டிருக்க காரணம் நீங்க செவ்வாய் ராகங்கள் தானே சங்கர்.
8: ஆமா, செவ்வாய் ராகங்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா இடைக்கால பாடல்கள் உங்களை அப்படி இதை நிரப்பி விட்டுருவாங்க.
7: அப்படி நிரப்பி விட்டுரும். சோ நீங்க எங்க இருந்தாலும் நிகழ்ச்சியில் இருந்து கொள்ளுங்கள். இந்த மழை காலம் கொஞ்சம் அவதானமாக சேருங்கள் பாதையில். சரியா? நாங்கள் அடிக்கடி சொல்வது, நாங்கள் ஏதாவது நல்ல விஷயம் செய்யணும்னு சொல்றோம், நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறோம். அதுல எங்களுடைய வார்த்தைகள் மூலமாக நீங்கள் மெதுவாக செல்ல வேண்டும் வாகனத்தில். அதே போல பாதசாரிகளும் நீங்க அவதானமாக செல்ல வேண்டும்.
8: காலையிலே வெயில் தானே அப்படின்னு நம்பி வெளியில இறங்கிறாதீங்க. இறங்கும் போது மழையும்
7: மழைதானே சொப்டா இருக்குன்னு யோசிக்க கூடாது.
8: இது கொஞ்சம் ரகடான மழையா இருக்கும்
7: இன்னைக்கு. சரிதானே? நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் தீயகோபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாச குலத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக மேச ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 3, 24, 62.
9: மீண்டும் ஒரு முறை ராசி மேஷம், வெற்றி இலக்கங்களாக 3, 24, 62.
7: சிறப்பு இலக்கங்களாக 1, 7, 5, 7 தெரிவாக இருக்கிறது.
9: சிறப்பு இலக்கங்களாக 1, 7, 5, 7.
7: நேற்றைய நாளில் மொத்தமாக 50,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,35,540 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,435 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்கள் 6, 24, 28, 33.
9: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஜே, வெற்றி இலக்கங்களாக 6, 24, 28, 33.
7: 2,50,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 82,51,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
9: அடுத்த சூப்பர் பரிசாக 6,29,71,465 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
7: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,193 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 6, 3, 2, 0, 5, 8.
9: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்களாக 6, 3, 2, 0, 5, 8.
7: நேற்றைய நாளில் 100,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,78,24,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக
9: 2,48,91,252 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
7: அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட தனநிதான இலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 19, 61, 76, 77.
9: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்களாக 19, 61, 76, 77.
7: 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 57,32,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
9: அடுத்த சூப்பர் பரிசாக 12,25,611 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
7: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 2,541 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ. சூப்பர் இலக்கம் 16, வெற்றி இலக்கங்கள் 16, 41, 46, 80.
9: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து கியூ, சூப்பர் இலக்கம் 16, வெற்றி இலக்கங்களாக 16, 41, 46, 80.
7: நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 73,13,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
9: அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 26 கோடியே 50 ₹8,84,816 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த பவர் சூப்பர் பரிசாக ₹1,00,000, அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது.
7: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அந்த ஹனலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,502 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக தனுசு ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 38, 61, 62.
9: மீண்டும் ஒருமுறை ராசி தனுஷு வெற்றி இலக்கங்களாக 13, 38, 61, 62.
7: 25,000 பரிசுகள் 15 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக ₹84,42,380 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
9: அடுத்த சூப்பர் பரிசாக ₹34,31,455 வழங்கப்பட காத்திருக்கிறது.
7: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 768 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கிர எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 2, 0, 5, 8.
9: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 2, 0, 5, 8.
7: நேற்று நாளில் மொத்தமாக ₹48,39,000 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 461 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 3, 6, 1, 7.
9: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 3, 6, 1, 7.
7: நேற்று நாளில் மொத்தமாக 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக ₹67,49,240 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு. மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்லு கேட்டு. பரவாயில்லையே.
0: பேச்ச மாத்தாத, பாட்டப்படி.
1: மாமா.

இன்றைய நாளுக்கான ராசி பலன். இன்று 2026 மே மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுப வழிகளாக நல்ல நேரம் 10:22 முதல் 11:52.

0: மகரம் இன்சொல் கும்பம் லாபம் மீனம் பாராட்டு மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் இன்பம் ரிஷபம் சுபம் மிதுனம் ஆக்கம் கடகம் தேர்ச்சி சிம்மம் நலம் கன்னி நன்மை துலாம் நற்செயல் விருச்சிகம் போட்டி தனுசு பொறுமை மகரம் இன்சொல் கும்பம் லாபம் மீனம் பாராட்டு
1: இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
2: இன்றைய நாளுக்கான ராசி பலன்
1: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்க காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் சங்கர். சில விஷயங்கள் நாங்கள் பதிந்து கொள்ள வேண்டும். சில மழை காலங்களை பாதிக்கணும், நாங்கள் எங்களை வீட்டுக்கு ஒரு வாகனம் இருக்க வேண்டும் நினைக்கிறது கட்டாயம் ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா?
3: உண்மைதான்.
1: அப்ப அந்த வாகனம் இருக்கும்போது எங்களுக்கு தேவையான விஷயங்கள் நாங்களே செய்து கொள்ள முடியும். அவசரத்துக்கு தேவையான ஒரு வாகனம் இருக்க வேண்டும், அதுக்கு பாத்தீங்கன்னா நம்பிக்கை கூறிய ஒரு வாகனம் எங்களுக்கு கையில் இருக்க வேண்டும். அப்படி
3: குடும்பமாக போறதுக்கும் வசதியா இருக்கணும் இல்லையா?
1: அப்படி பார்க்கும்போது நாங்கள் சொல்லுது என்ன சொன்னா, 40 வருட காலம் நம்பிக்கை வென்ற ஒரு திருவிழா சொன்னால் அது உங்களுக்கு தெரியும்
3: வீட்டுக்கு
1: ஒரு வாகனம் கட்டாயம் தேவை. நீங்க முச்சக்கர வாகனம் வாங்குற பிளான் இருந்தா நீங்க கட்டாயம் நீங்க வாங்க வேண்டியது
3: பஜாஜ்.
1: அதே போல இந்த காலையிலே தலைவலி காய்ச்சல் வந்தா என்ன செய்யணும் சொல்லி நாங்கள் அடிக்கடி சொல்லிருக்கோம் உங்களுக்கு, மறந்துடக்கூடாது.
3: அதுக்காக திரும்ப ஒரு சொல்றோம், மேல் டோல் எடுத்துக்கொள்ளுங்க.
1: மேல் டோல் எடுத்தீங்கன்னு சொன்னா தலைவலி காய்ச்சல் அப்படியே கிசு கிசுன்னு பறந்து போயிடும்,
3: பறந்து போயிடும்.
1: ஓகேயா? அப்ப நீங்கள் இது ஒரு வகையான பேராசிட்டமோல் என்பதையும் மறக்க கூடாது. இது எடுத்தீங்கன்னு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். சரி, இப்ப இப்படி ஒன்றுக்கு தானே சங்கர், நாங்கள் குறைந்த பெட்ரோல்ல அதிக மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக் ஒன்று எடுக்கணும் ஆசைப்படுவோம். இது நியாயம் தானே சங்கர்? இது
3: உங்கள்ட்ட இப்போ உங்கள்ட்ட ப்ராடம் இருக்குன்னு தெரியும் போனே, இருந்தாலும் இந்த கடைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா ஒரு இன்னொரு இரண்டா ரக வாகனம் ஒண்ணு இருந்தா நல்லது தானே. அப்படின்னா என்ன பண்ணணும்
1: பாத்தீங்கன்னா,
3: சொல்ல முடியும்.
1: தொடர்ந்து மனது கொள்ளுங்கள், காலை பொழுது உற்சாகப்படுத்தும்.
3: வணக்கம் வசந்தம்,

0: சந்தோஷமாக உற்சாகமா கேட்டு கொடுக்குற சங்கர் காலையில இந்த மாதிரி பாடல கேட்டு இனிமையா இருக்குது.
1: அதான் நானும் சொல்ல நினைச்சேன், பாதி பேர் வேலைக்கு கிளம்ப வெளியில போயிட்டு இன்னும் பாட்டு நம்மளும் இழுக்குதேன்னு உள்ள வந்துட போறாங்க.
0: பாடல் பாடல் தானே, இடைக்கால பாடல் கேட்கும் போது
1: இடைக்கால பாடல் இடைக்கால பாடல் தான், புது பாடல் புது பாடல். மனதில் நின்ற பாடல்கள் அப்படின்னாலே நம்ம எதை சொல்லுவோம், இடைக்காலம் தான்,
0: பழைய பாடல்கள் எல்லாம் சொல்லுவோம் நாங்க. சரிதானே, சரியா? இப்ப நாங்களும் அந்த பாடலை பத்தி நிறைய பேசியும் பேசிக்கொண்டே இருக்கலாம் போலீங்க.
1: ஓ
0: சரியா, பாடலை பத்தி பேசினா எங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருக்குது, எங்களுக்கும் ஆசைதான் பாடலை பத்தி பேச. சரி பாப்பமே, சரி நேரத்தை பார்க்கலாம்.
1: நேரம் இப்போது சரியாக 8 மணி.

0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கெடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறுவது வாய்ப்பு இல்லை.
3: சீன பெருஞ்சுவர். சீன பெருஞ்சுவர் என்பது மனித வரலாற்றின் மிக பிரம்மாண்டமான மற்றும் வியக்கத்தக்க கட்டிடக்கலை சாதனங்களில் ஒன்றாகும். இது உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மங்கோலியர்கள் மற்றும் பிற வடக்கு பழங்குடியினரின் படையெடுப்புகளில் இருந்து சீன பேரரசை காப்பதற்காக இந்த சுவர் கட்டப்பட்டது. கிறிஸ்துக்கு முன் 3 நூற்றாண்டில் சீனாவின் முதல் பேரரசரான சிங்சி குவாங் என்பவரினால் இதன் பெரும்பகுதி ஒருங்கிணைந்து தொடங்கப்பட்டது. எனினும் இதற்கு முன்னரும் பின்னரும் வந்த பல வம்ச மன்னர்கள், குறிப்பாக மிங் வம்சம், இதனை தொடர்ந்து கட்டினர். இது பல நூற்றாண்டுகளாக கட்டப்பட்ட அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கியது. தொடக்க காலத்தில் மண் மற்றும் கற்களால் கட்டப்பட்ட இந்த சுவர் பிற்காலத்தில் செங்கற்கள், சுண்ணாம்பு மற்றும் கிரைனைட் கற்களை கொண்டு பலப்படுத்தப்பட்டது. சுவரின் நெடுகிலும் குறிப்பிட்ட தூர இடைவெளியில் கண்காணிப்பு கோபுரங்கள் உள்ளன. எதிரிகள் வருவதை தூரத்திலிருந்தே அறிந்து புகை அல்லது நெருப்பு மூலம் சமிஞ்சை அனுப்ப இவை பயன்படுத்தப்பட்டன. இந்த சுவரை கட்டுவதற்கு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், கைதிகள் மற்றும் ராணுவத்தினர் பயன்படுத்தப்பட்டனர். இதன் கட்டுமானத்தின் போது கடுமையான உழைப்பால் இறந்த பல மனிதர்கள் இந்த சுவரிலேயே புதைக்கப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. அதனால் இது உலகின் மிக நீளமான மயானம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. இது மலைகள், பீடபூமிகள், பாலைவனங்கள் மற்றும் புல்வெளிகள் என பலதரப்பட்ட கடினமான நிலப்பரப்புகளின் வழியே கடந்து செல்கின்றன. சீன பெருஞ்சுவரை விண்வெளியில் இருந்தோ அல்லது நிலவில் இருந்தோ வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்று ஒரு பொதுவான கருத்து நிலவுகிறது. ஆனால் அது உண்மையல்ல. விண்வெளியில் இருந்து மிக தெளிவான வானிலை இருக்கும் போது சிறப்பு கேமராக்கள் மூலமே இதனை பார்க்க முடியும் என்று விண்வெளி வீரர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இன்று இது சீனாவின் மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாகவும் அவர்களின் தேசிய பெருமையின் அடையாளமாகவும் திகழ்கிறது.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கெடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறுவது எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: தாய்மான திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசனம். இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இடைக்கால பாடல்கள் சங்கமித்துக் கொண்டிருக்கிறது சங்கர்.
1: ஆஹா, கேட்கும் போதே அப்படி இருக்கு எனக்கு. என்ன பாட்டு முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற ஃபீல்
0: அப்படின்ற மாதிரி இருக்கிறது. உண்மையிலேயே சொல்ல போனால் சங்கர், இடைக்கால பாடல்கள் எங்கள் மனதில் எப்போதுமே குடிக்கொண்டிருக்கிறது.
1: ஒரு காலகே இல்லாம
0: ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இப்பொழுது ஒரு 10-15 வயசா இருக்கும் போது இந்த பாடலாம் கேட்கும் போது என்ன பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க மாமா?
1: ஓ, உண்மைதான் நீங்க சொல்றது. இப்போ அந்த காலத்துல உள்ள இந்த இடைக்கால பாடல் அப்போ கேட்கும் போது என்ன கேட்டு இப்ப எவ்வளவு வைபான பாட்டு இருக்கு,
0: சந்தோஷமா நல்ல நாள் பிறந்தாலும் இந்த பாட்டை போட்டு
1: ஓட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு காலம் கடந்து வந்த பிறகுதான் அதன் அருமை தெரியுது. ஓ, அதன் அருமை தெரியுது.
0: இதுக்குத்தானாப்பா எழுதிருக்கீங்க இந்த பாடலாம் அப்படின்னு சொல்லி வருகிறது. உண்மைதலாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், எல்லாம்.
1: இன்னொன்னு, இடைக்கால பாடல்கள் நீண்ட இரவு பயணங்கள் இருக்குல்ல, பயணங்கள்லாம் அப்படி கேட்டுட்டே போனோம்னு சொன்னா பயணங்கள் சிறப்பாக அமையும்.
0: எல்லோருமே டைரக்டர் தான். காரணம் பாத்தீங்கன்னா, இந்த இடைக்கால பாடலை கேட்டுக்கொள்ளும் போது நாங்க பயணம் செய்யும் போது அந்த காட்சி அப்படியே நாங்கள் எடுத்துக்கொள்வோம், ஒரு படமாக்கி கொள்வோம். அப்ப இப்படி எல்லாம் நாங்கள் இடைக்கால பாடல பற்றி பேச, பழைய பாடல் அது வேற ஜோனி, அதை பற்றி பேசினாலும் அது இன்னும் ஒரு நாள் வேணும். இடைக்கால பாடல் பற்றி நாங்கள் பேசுறோம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இடைக்கால பாடல்கள் பற்றி நாங்கள் ஏன் இப்ப இந்த செவ்வாய்க்கிழமை

0: சிறப்பான ஒரு நாளா செவ்வாய் ராகங்களும் கொடுத்துட்டு இருக்கோம். சோ நாங்களும் இவ்வளவு ஸ்பெஷல் கொடுக்கிறோம். மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு இடைக்கால பாடல்களுக்கு, செவ்வாய் ராகங்களுக்கு. மக்கள் சொல்ல போறீங்க, தற்கால பாடல்களை விட இடைக்கால பாடல்கள் மக்கள் மத்தியில் ஒரு தனித்துவமாக இருப்பதற்கான காரணம்.
1: காரணம் சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி மூலம் சொல்லியிருக்காங்க, யூடியூப்ல அதிகமாக பார்த்த பாடல்கள் இசைஞானியின் பாடல்கள். அப்ப அவ்வளவு பாடல்கள் தேடி தேடி பார்த்திருக்கோம்,
0: தேடி தேடி பார்த்திருக்கோம். என்னன்னா அவ்வளவு பாடகர்கள், அவ்வளவு பாடல்கள், அவ்வளவு தனித்துவமான வரிகள்னு ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, நாங்கள் சொல்லியாக வேண்டும். ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடைக்கால பாடல்கள் கேட்பதே ஓல்ட் ஜென்ரேஷன் சொல்லுவாரு. இந்த பாட்டு போட்டு
0: இந்த பாட்டை கேட்டு
1: இப்ப எல்லாம் அந்த பாட்டு கேட்கறதே மதிப்பாங்க. அந்த பாட்டா நீ கேப்பீங்களா? டடடடா சூப்பர் மனுஷன் ஐயா, நீங்க
0: அப்படி கேட்டாலும் கேட்காட்டியும் உங்களுக்கு வயசு தான் போடே.
1: ஓ போடிட்டு காட்டுறாரா அந்த கோட்ல தான் நீங்களும்.
0: இப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னா, அண்மையில வந்து ஒரு திரைப்படம் போட்டு நேற்று முன்தினம் பார்த்தோம். பாடல்கள்ல ஒரு வரியாவது நீ கண்டுபிடிச்சு சொல்லிரு பாப்போம் அப்படிங்கிற ரேஞ்சில இருந்துச்சு அந்த பாடலின் வரிகள்.
1: அது மியூசிக்கா வரியானது தெரியும். பழைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள், புது பாடல் விவாதம் பேச வரல. நாங்க கேட்கிற கேள்வி இருக்குது, நியாயமா இருக்குது. இடைக்கால பாடல் சொன்னாலும் ஏன் இவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது, இவ்வளவு ஆசை இருக்குது, விருப்பம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இதான் கேள்வியாக இருக்கிறது. அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.
0: 03-2-7-7-5-0-0-1 அல்லது 03-2-7-7-5-1-1-1 இலக்கத்தினூடாக அப்படி இல்லைன்னா என்ன
1: பண்ணணும்? Facebook பக்கம் வாங்க, உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பாடலுக்கு பொருத்தமான தலைப்பு தான் நாங்களும் கொடுத்திருக்கிறோம்.

102.8 காற்றலையில் முதல்வர் வசந்தம் FM. வசந்தம் FM. ஆட்கடத்தல் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: ரஜினி முருகன் படத்துல
1: பாயிண்ட்
0: போய்கிட்டு இருக்கேன் சொல்லுவோம் நாங்க இன்னைக்கு
1: முக்கியமான ஒரு இடத்துக்குள்ள வந்திருக்கோம்.
0: சரி, வெற்றிகரமாக பாத்தீங்கன்னா நான்காவது முறையாகும் மட்டக்களப்பில் மாபெரும் உயர் கல்வி கண்காட்சி உங்களுக்காக இருக்கிறது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், என்ன படிக்கணும், என்ன துறையில படிக்கணும், உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா? வெளிநாடுகள் போய் படிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் கைட் பண்ணுனா நல்ல விஷயமா இருக்கும் சொல்லி யோசிப்பீங்க. எஸ், அதான் நாங்க செய்ய போறோம்.
1: உங்களுக்காக அவர் எடிகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போர்ட் 2026 எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாதம் 23-24 மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்துல நடக்க இருக்கு.
0: சரி, உலகின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்கள் பிரதிநிதிகளை நேரில் சந்தித்து அவரோட நிறைய விஷயங்கள் பேசி நீங்களே ஒரு பொதுவான அறிவு, முக்கியமான அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது, சம்பந்தமான அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது நீங்கள் வெளிநாடுக்கு போய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எந்த கோர்ஸ் படிச்சு உங்களுக்கு எப்படியான துறையில செய்ய முடியும், இப்ப நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் சொன்னீங்கன்னா அவர்களே பெரிய ஒரு கைடனும் கொடுப்பாங்க.
1: வெளிநாட்டுல போயிட்டு நான் வந்து குடியேறணும் அப்படின்னா கல்வி கற்கணும்னா இங்கதான் வரணும். இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனடியான அனுமதிகளுக்கு வந்து சிறப்பு தள்ளுபடிகள் இருக்கு.
0: எஸ் மறந்துடாதீங்க சொந்தங்களை 23 மற்றும் 24 தேதியில நீங்க மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்துக்கு நீங்க போங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, சொல்லிட்டோம் நீங்க வெளிநாட்டுல போய் படிக்கணும், அதுக்கான நல்ல ஒரு கைடன்ஸ். இந்த ஏமாற்று வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, அதையெல்லாம் தவிர்த்து விட்டு சரியான முறையில் நீங்க வெளிநாடு செல்ல சொன்னா இந்த விஷயத்தை நீங்க கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு விஷயத்தை சொல்றோம். நாங்க எப்பவுமே உண்மைதான் சொல்றோம் சங்கர்.
1: உண்மைதான். இது எப்படி இருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து அழகு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முகத்துல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அழகு அப்படிங்கறது அப்படி கிடையாது, உள்ளிருந்து அந்த அழகு தோன்றணும். அதுக்கு என்ன பண்ணும்?
0: எஸ், அதாவது பாத்தீங்கன்னா எங்களுடைய எலும்புகள் உறுதியாக இருக்க வேண்டும் இல்லையா, ஆரோக்கியமானதா இருக்க வேண்டும். அது போல முடி பாத்தீங்கன்னா முடி
1: கொட்டாமல் வளர்ச்சி இருக்கு,
0: கூந்தல் வளர்ச்சி இருக்க வேண்டும். பார்க்கும் போது தெரியும் இவர் நல்ல ஒரு ஆரோக்கியமான மனிதர் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அளவுக்கு தெரியும். அப்படியான ஒரு விஷயத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க என்ன இருக்கணும்?
1: கிளிப் கலோஜின் நேச்சுரல் வந்து வாங்கி பயன்படுத்தி பாருங்க. ஸோ உங்களுக்கு இயற்கையாகவே வந்து அழகி நீ கிடைக்கும்.
0: எஸ் அந்த அழகை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க இந்த கிளிப் கலோஜின் நேச்சுரல் நீங்க எங்கெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்
1: அப்படின்னா காகில் ஸ்போர்ட் சிட்டி, அப்படி இல்லைன்னா முன்னாடி மருந்தங்களையும் பெற்றுக்கொள்ளலாம்.
0: சரி, சந்தோஷம். இது மாதிரி விஷயங்களும் நீங்கள் தெரிந்து கொள்றதுக்கு தொடர்ந்து படித்துக் கொள்ளுங்கள். இது காலை பொழுது உற்சாகப்படுத்தும்.
1: வணக்கம் வசந்தம்.
0: இப்போ நாங்கள் எங்க போக போகின்றோம்?
1: முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகின்றோம். மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் நாங்க போற ஒரே இடம் இந்த டைம்ல எங்க?
0: மைதானம்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்
0: வசந்தத்தின் ஸ்போர்ட்ஸ் அரினா வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியா இருக்கிறது சங்கர். நேற்றைய நாள் நடந்த போட்டியோடு பார்க்கும் போது
1: மிகவும் எதிர்பார்த்த ஒரு போட்டி, நாம வேற பில்டப்பா ஏத்திட்டு போயிருந்தோம்.
0: ஆமா, நேற்றைய போட்டியோடு பாத்தீங்கன்னா 3 அணிகள் தெரிவாகிவிட்டது பிளே ஆஃபுக்கு. இன்னும் 1 அணி தான் தேவைப்படுகிறது. நானா நீயா அந்த போட்டி இப்பொழுது களம் கண்டு கொண்டிருக்கிறது IPL போட்டி தொடர்களில். சார், நேற்றைய போட்டியின் ஸ்கோர் விவரங்களை பார்த்துட்டு நாங்கள் வரலாம். நேற்றைய போட்டியின் நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பாத்தீங்கன்னு சொன்னால் துடுப்படுத்த தீர்மானது. இதற்கான காரணத்தையும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இந்த மைதானம் சென்னை சேப்பாக்கம் மைதானம் பாத்தீங்கன்னா இந்த மைதானத்தில் அதிகமான சுழல் பந்துக்கு சாதகமான மைதானமாக இருக்கிறது. அதன் காரணமாக தான் நாங்கள் துடுப்படுத்த போகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதே போல நேற்றைய போட்டியில் உங்களுக்கு தெரியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிங்க சுழல் பந்து வீச்சில் கம்பேக் கொடுத்திருக்கிறார்கள். பாராட்ட வேண்டும்.
1: மொத்தமாக பாத்தீங்கன்னு சொன்னா 180 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் நேற்று முதலில் துடுப்படுத்த ஆடிய சென்னை சூப்பர் கிங்ஸ். 7 விக்கெட்டுகளை இழந்து
0: நேற்றைய போட்டியில் சஞ்சு சாம்சன் அவசரப்பட்டாரோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு எண்ணம் தோன்றுகிறது. காரணம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு துடுப்படுத்தாடமோ அவருடைய ஓட்டம் வேகமாக இருந்தாலும் கூட குடியிருப்பு மூலமாக ஆட்டமிழந்தார். அதுல ருதுராஜ் கைக்வாட் 15 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். அவரை தொடர்ந்து பார்க்கும்போது டேவிட் பிரைஸ் 44 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். சிவம் டூபே
1: 26 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக எக்ஸ்ட்ராஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு. உதிரிகளாக 9 ஓட்டங்கள், மொத்தமாக 180 ஓட்டங்கள், 7 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பெற்றுக் கொண்டிருந்தது.
0: பேட் கமிட்ஸ் 3 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார். அதே போல ஷகிப் ஹசன் 2 விக்கெட்டுகளை வீழ்த்த பதிலுக்கு துடுப்பாட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் நிதானமான துடுப்பாட்டப்படத்தின் மூலமாக நேற்று நாளில் லெகுவான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டார்கள். இதில் ஆரம்ப துடுப்பாட்டத்தில் அபிஷேக் சர்மா 26 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். எதிர்பார்க்கப்பட்டிருந்த
1: 6 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாம இஷான் கிஷான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிறந்த துடுப்பாட்டம் ஒன்றைய தினம் வந்து வெளிக்காட்டியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக 70 ஓட்டங்களை பெற்றிருந்தார்.
0: 3-6 ஓட்டங்கள், 7-4 ஓட்டங்கள். அதே போல அடுத்த பார்க்கும்போது அன்றி கிளாசன் 47 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு 11 ஓட்டங்கள். அதே போல ஷலில் ஆரோ ஆட்டமிழக்காமல் 10 ஓட்டங்களை பெற மொத்தமாக 19 ஓவர்கள் நிறைவில்
1: 181 ஓட்டங்களை பெற்று 5 விக்கெட்டுகளால் வெற்றி ஈட்டியது
0: சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. இதன் மூலமாக தான் நாங்கள் சொன்னது போல இந்த புள்ளி பட்டியலில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் ஆறாருக்கு வாய்ப்பு இருக்கிறது, ராஜஸ்தான் ராயலுக்கு வாய்ப்பு இருக்கிறது.
1: ராஜஸ்தான் ராயல் அணிக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. புள்ளி பட்டியலை பார்க்கும்போது முதலாவது இடத்தில் யார் இருக்காங்க?
0: ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இருக்கிறது. இரண்டாம் இடத்தில் குஜராத் டைட்டன்ஸ், அதுவும் உள்ளே போய்விட்டது. நேற்று நாள் போட்டியோடு சன்ரைஸ் ஹைதராபாத் அணி மூன்றாம் இடத்தை பெற்று பிளே ஆஃபுக்கு அவரும் தெரிவாகிவிட்டார்கள். இப்பொழுது நான்காம் இடத்தில் யார் வரப்போகிறார்கள்? இப்போது பஞ்சாப் கிங்ஸ் அணி 13 போட்டிகள் விளையாடு சரியா 13 புள்ளிகளோடு இப்பொழுது நான்காம் இடத்தில்
1: இருக்கிறது.
0: ராஜஸ்தான் ராயல்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் பாத்தீங்கன்னு சொன்னால் போட்டி இருக்கிறது, 12 போட்டிகள் விளையாண்டிருக்கிறது விளையாண்டு இப்பொழுது 12 புள்ளிகளோடு இருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் சில வேளைகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. சரி, இந்த விஷயங்கள் இப்படி இருக்கும்போது நாங்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் டூரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு சாதனை போட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதில் பங்களாதேஷ் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. எனும் பாகிஸ்தானுக்கு 437 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கிறது. பார்க்கலாம் இந்த போட்டி நடக்கப் போகிறது. இரண்டாவது போட்டி, ஏற்கனவே முதலாவது போட்டியில் பங்களாதேஷ் அணி 104 ஓட்டுகளால் வெற்றி வாகை சூடி இருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. அதே போல
1: மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஐபிஎல் அங்கடா, இங்க நமக்கு என்னது?
0: லங்கன் பிரீமியர் லீக். லங்கன் பிரீமியர் லீக் பாத்தீங்கன்னா இப்பொழுது டேட் எல்லாம் குறிச்சிருக்கிறாங்க.
1: எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது, ஜூலை மாதம் தான் முதலாவது போட்டி நடக்க இருக்கு.
0: 17 தேதி ஜஃப்னா மற்றும் கோல் அணிகள் மோதுகின்றது என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 18 தேதி 2 போட்டிகள் அப்படின்ட்டு போட்டி விவரங்கள்லாம் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லங்கன் பிரீமியர் லீக் நீங்களும் தயாராகுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு நாங்களும் விடைபெறுகின்றோம். இவர்கள்தான் இன்று ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்த முக்கியமான
1: விளையாட்டு செய்திகள்
2: உள்நாட்டு மற்றும்

0: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான், ஏய் ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான், தானே ஜிம்முக்கு சிக்கான்,
1: ஜிம்முக்கு சிக்கான்,
0: ஜிம்முக்கு சிக்கான்,
1: ஜிம்முக்கு சிக்கான்,
0: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
1: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
0: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
1: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்.

0: 96.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: இது மக்கள் சூடிய மகுடமே,
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத். இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், 20 வருடங்கள் தெரிந்த ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.

0: கேட்டுக்கொண்டிருக்க சந்தோஷமாக உற்சாகமாக வணக்கம் வசனம். ஏராளமான விஷயம் கிடைக்குது சங்கர்
1: சொல்லு.
0: நாங்கள் இப்பொழுது பாதிக்கிறதுனால அதாவது இப்ப ஒரு எங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க வேண்டும் இல்லையா? அப்ப சேமிப்பு அதிகரிக்க வேண்டும், நாங்கள் எங்களுடைய செலவுகளை குறைக்க வேண்டும், செலவுகளையும் குறைக்க வேண்டும், சேமிப்பு அதிகரிக்க வேண்டும். நாங்கள் ஒரு பிளான் போடும்போது அந்த பிளான் சரியாக இருக்கணும் இல்லையா? அதுக்குதான் நாங்கள் சொல்றோம், நம்பிக்கைக்குரிய ஒரு நிறுவனத்துல நம்பிக்கைக்குரிய ஒரு வாகனத்தை வாங்கும் போது நீங்க யோசிக்கிறீங்க அது ஒரு இவி வாகனமாக எலக்ட்ரிக்கல் வாகனமாகறதுல இவ்வளவு நல்லம் இல்லையா? எஸ் த்ரீவீல் தான் சொல்றோம்,
1: குடும்பமா பயணம் செய்யலாம் த்ரீவீல் ஒன்று, அதுவும் எலக்ட்ரிக் த்ரீல் இருந்தா இன்னும் ஈஸி இல்லையா? அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜ்ல 180 கிலோமீட்டர்கள் ஓடலாம். சார்ஜிங் பாயிண்ட்லாம் தேடி தெரிய வேண்டியதில்லை, வீட்டுல இருக்க பிளக்லயே அடிச்சோம்னு சொன்னா சார்ஜ் ஆகிரும்.
0: எஸ் அதே போல நீங்க எங்க போனாலும் அங்கே நீங்க பிளக்ல சார்ஜ் செய்து கொள்ள முடியும் என்பது
1: சத்தமே இருக்காது,
0: சத்தம் எல்லாம் போயிட்டு வரலாம். ஆனா என்ன சொல்றது, நீங்க தூர பயணம் செல்ல முடியும், ஒரு ஃபுல் சார்ஜ் போனா 150 கிலோமீட்டர் போக முடியும். அப்ப கிட்டத்தட்ட நீங்க அவிசாவலிக்கு போயிட்டு வரலாம்,
1: போயிட்டு வந்துடலாம்.
0: அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு
1: தானே, அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜீரோ மெயின்டெனன்ஸ்,
0: ஒன்று நீங்க சொல்ற மாதிரி ஒயில் போட
1: தேவையில்லை. அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது போற வழியில உங்களுக்கு அவசர உதவிகள் தேவைப்பட்டாலும் 24 மணி தேவை வந்து ஹாட்லைனுக்கு கால் பண்ணா ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் இருக்கா உங்களுக்காக,
0: உடனே வந்துருவாங்க, அந்த இடத்துக்கு வந்து செய்து கொடுப்பாங்க. சோ நீங்க அதற்கு பதப்பட்ட பதப்பட்ட அவசியமும் கிடையாது. நிறைய பேர் ஒரு கேள்வி இருக்கு, இந்த புதிய வர வாகனமே இதுக்கு வந்துட்டு பார்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு, யாருங்க கொண்டு வரது? பஜாஜ்
1: பிராண்ட்,
0: எந்த கிளையில வேணாலும் நீங்க போய் இந்த பார்ட்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும். சோ இந்த மாதிரி விஷயம் இருக்குது. சோ நீங்க என்ன பண்ணுவீங்க, போங்க
1: பஜாஜ் எலக்ட்ரிக்கல் த்ரீ வீலரோட வாங்குங்க,
0: வாங்குங்க, அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். அதே போல இன்னொரு விஷயம் இருக்கு, வீட்டை நாங்க உறுதியா கட்ட வேணும்னு சொல்லி ஆசை இருக்கும் இல்லையா? வீடு கட்டணும்ன்ற ஆசை இருக்கு தானே,
1: உறுதியான ஒரு கட்டிடம் ஒண்ணு கட்டணும் நாம அப்படிங்கிற ஆசை இருக்கும்.
0: அந்த உறுதியான கட்டிடத்தை கட்டுறதுக்கு நீங்கள் உள்ளீடுகளை சரியாக்க முறையில் பயன்படுத்த வேண்டும்.
1: அப்படின்னா என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா மெல்வா கம்பிகள், மெல்வா QST கம்பிகளை பயன்படுத்தி கட்டினீங்க அப்படின்னு சொன்னா பரம்பரைக்கே இருக்கும்
0: அந்த வீடு பாத்தீங்கன்னா, அவ்வளவு உறுதியாக இருக்கும். சரிதானே, அந்த உறுதியோடு நீங்கள் அந்த வீட்டை கட்ட முடியும் என்பதை நாங்கள் சந்தோஷமாக சொல்கிறோம். அதே போல நிலநடுக்கம் பற்றிய ஒரு தகவல் இருக்கு, அந்த செய்தியும் நாங்கள் பார்த்துட்டு வரலாம். சங்கர், சீனாவில் தென்மேற்கு பகுதியில் குவாங்குவாங்கில் நேற்று இடம்பெற்ற நில அதிர்வில் பாத்தீங்கன்னா 20 உயர்ந்ததாக பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலநடுக்கம் பாத்தீங்கன்னா 5.2 மேக்னியூட் அளவாக பதிவாகி
1: இருக்கிறது. அதாவது மீட்பு பணிகளும் தேடல் நடவடிக்கைகளும் இடம்பெற்று இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா
0: 7000 அதிகமானவர்கள் பாதுகாப்பு இடங்களுக்கு இப்பொழுது அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். மீட்பு பணி இப்பொழுது தேடும் நடவடிக்கை இப்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: 13 கட்டிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா முற்றாக இடிந்து விழுந்து சேதமாகி இருக்கு அப்படின்னு சொல்லி சீன தேசிய தொலைக்காட்சி ஒன்று வெளியிட்டிருக்காங்க தகவல்.
0: அதே போல தொடர்ந்து பாதைகள் உட்கடைப்பு போன்ற வசதிகள் எல்லாம் இப்பொழுது கடும் பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்க, மரங்கள் விழுந்திருக்கிறது, போக்குவரத்து இடையூறாக இருப்பதாக, மின் கம்பங்கள் இருந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த செய்திகளும் ஒரு பக்கம் வந்து கொடுக்கு. நில அதிர்வு பற்றிய செய்திகள் நேற்று ஒரு நில அதிர்வு பற்றி நாங்கள் பகிர்ந்து, உண்மையிலேயே இந்த நில அதிர்வுகள் இந்த சமீப காலமாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? உயிர்கள் பறிபோய் கொண்டிருக்கிறதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது.
1: இது இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு பக்கம் போனோம்னா, ஒரு பக்கம் நில அறிவு, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மசகு எண்ணெய் விலையின்
0: இருக்கும் தலைமல் நிலைதான் இருக்கிறது. காரணம் அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னெடுப்பதாக நோக்கில் ஈரான் மீதான திட்டமிட்ட வான்வழி தாக்குதலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறார். சரியா, இந்த வெளியான தகவலை அடுத்து ஆசிய வர்த்தகத்தின் ஆரம்பத்தில் அமெரிக்கா மசகு எண்ணெய் விலை 2% மேல் வீழ்ச்சி அடைந்திருப்பது சொல்லப்பட்டிருக்கிறது.
1: வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தி வச்சு பேச்சுவார்த்தைக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க.
0: ஜூலை மாதத்துக்கான மசகு எண்ணெய் ஒப்பந்த விலை 2.08 டாலர்கள் அல்லது 2.02% சரிவடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நல்ல விஷயம் தான் இல்லையா? இந்த விஷயங்கள் பார்க்கும் போது இதன்படி மசகு எண்ணெய் விலை 1.02 டாலர்கள் என இப்பொழுது வர்த்தமானி வருவதாக இப்பொழுது ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. விஷயங்கள் வரும்போது நாங்கள் சொல்றோம்.
1: இது இப்படி இருக்கும்போது பெட்ரோல் டீசலுக்கு வந்து உலகளாவிய ரீதியில் ஒரு தட்டுப்பாடு ஏற்படுமா அப்படிங்கிற அச்சம்
0: எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இப்ப இது காரணம் கூட தெரியும், இந்த யுத்தம் இப்படியே போய்கொண்டிருக்கும் போது இந்த போக்குவரத்து தடைகள் இருக்கிறது ஒரு பக்கம், அதே போல அவர்கள் யாரோட ஒப்பந்தத்தை வைத்துக் கொள்வார்கள் ஒரு குழப்பம் இருக்கிறது.
1: முடக்கம் காரணமாக தான் இந்த அவ்வளவு பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கிறது.
0: விலை ஏற்ற இறக்கம் தலைமல் வந்து கொண்டிருக்கிற காரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்பொழுது இதுக்கான தட்டுப்பாடு வருமா அப்படின்ற பெரிய ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது.
1: இதுக்கான தகவல்கள் வரும்போது உடனடியாக நாம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு
0: கட்டாயம் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம்.

0: நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியால தான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: உலகின் நட்சத்திரம்
4: வழங்குவது
5: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
0: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.
2: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸ் ஓகே. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
3: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
2: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
3: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
2: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
4: வழக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இருக்குது சங்கர், அதாவது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள். அப்படின்னு உறுதியான ஒரு வீட்டை நீங்க கட்ட விடுத்து மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் பாவச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு உறுதியான ஒரு வீட்டை கட்டி முடிக்க முடியும். சரிதானே,
5: பரம்பரைக்கே நிலைத்து நிற்கிற மாதிரியான ஒரு கட்டிடம் வீடு கட்டணும்னா இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள்.
4: எஸ், அதே போல இளமையாக இருக்க வேண்டும், அதே போல உறுதியான எலும்புகள் பெற வேண்டும், முடிவளர்ச்சியை பெற வேண்டும் சொல்லி, அதே போல ஆரோக்கியம் என்பதை தாண்டி, அதாவது எப்போதுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் போது உங்கள் தோற்றம் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு நல்ல ஒரு தோற்றம், இது ஆரோக்கியமான தோற்றத்தோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தோற்றம் வேணும். நீங்க என்ன செய்யணும்?
5: கிளிப் கலஜின் நேச்சுரல் வாங்கி பயன்படுத்துங்க. இது இயற்கையாக கலஜின் உற்பத்தி உங்க உடல்ல அதிகரிச்சு இயற்கையான அழகை உங்களுக்கு மீட்டு தரும்.
4: சரி, சந்தோஷம். அதே போல அழைப்பின் மொழியா நிறைய சொந்தம் சொல்லியிருக்காங்க. வாழைச்சல் வந்து பத்மா சொல்லியிருக்காங்க, அதாவது மனதில் நிற்கக்கூடிய பாடல்கள் இடைக்கால பாடல்கள். அதன் காரணமாக எங்களுக்கு இடைக்கால பாடல்கள் ரொம்ப பிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலத்துறை கிரியல ராஜலட்சுமி சொல்லியிருக்காங்க, பயணம் போகும்போது கேட்பதற்கு சூட்டபிளான பாடல் சொன்னா இடைக்கால பாடல் தான். ஒரு பாடல் சொன்னா காதல் ஓவியம் பாடல் கேட்டுக்கொண்டு பயணம் போகும்போது அவ்வளவு இனிமையாக இருக்கலாம்.
5: எவ்வளவு தூரம் பயணம் போவாங்களா அதே பாட்டை கேட்டுட்டு?
4: ரிப்பீட் தான்,
5: உண்மைதான். இதை நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் இல்லையா, டிராவல் பண்ணும்போது எப்படியுமே இடைக்கால பாடல் கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான சொந்தங்கள் வந்து பேஸ்புக் வழியாகவும் கூட அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. செவ்வாய் ராகங்களுக்கு வாழ்த்துக்கள் செஞ்சு சொல்லியிருக்காங்க. சரியா, கேட்கும் போது வந்து அர்த்தம் என்னவென்று புரியாம இருக்குமா இந்த கால பாடல்கள், என்ன சொல்றானே தெரியல திருமின்னு சொல்லிருக்காங்க. ஆனா அந்த கால பாடல்கள் அப்படி கிடையாதான். பாடலின் வரிகள், பாடல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து மிக தெளிவாக அருமையான வரிகளின் மூலமாக தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள், இடைக்கால பாடல்கள் மனதெடுப்பதற்கான காரணம் என்ன?

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி அணை சீரிழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டைச் சூழ உள்ள பகுதிகளில் தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக நிலை பெற்று வருவதாக வானிலை அவதான நிலையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும், பொலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழைத்தியாலத்துக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: சவுதி அரேபியாவுக்கு எதிரான அண்மைய ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை பாகிஸ்தான் கடுமையாக கண்டித்துள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தானிய வெளியுறவு அமைச்சகம் ரியாத்துக்கான தனது அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்தகைய தாக்குதல்கள் சவுதி அரேபியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை கடுமையாக மீறும் செயலாகும் என தெரிவித்துள்ளது. மேலும் இவை பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதற்கான ஒரு முயற்சியாகவே தோன்றுகின்றன என பாகிஸ்தான் குறிப்பிட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி அணை சீரிழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை.

0: விட இடைக்கால பாடல்கள் உங்கள் மனதில் நிற்பதற்கான காரணம்
1: என்ன கேட்டிருக்கோம். இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் இருக்கு.
0: ஒரு சுற்று நிருபம் வெளியாக இருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா அனைத்து அரசு நிறுவனங்களும் படுத்துக்கிட்ட, அதாவது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி பிளாஸ்டிக் போத்தல்கள் மற்றும் தண்ணீர் போத்தல்கள் இருக்குதானே, இதெல்லாம் வந்து நீங்கள் பொருட்களை வந்து கொள்முதல் செய்ய முடியாது, அந்த விதிமுறை நீங்கள் செய்ய முடியாது அப்படின்ற பொழுது ஒரு சுற்று நிருபம் வெளியாக இருக்கிறது.
1: பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி மன்ற அமைச்சகத்தின் செயலாளர் தான் இதை கையெழுத்திட்டு இந்த சுற்று நிருபத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. எதிர்வரும் 31ஆம் தேதி முதல் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வனவு செய்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் தடை.
0: ஒன் டைம் யூஸ் இனி முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அரசு நிறுவனங்கள் இருந்தே அதை அமல்படுத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் சுற்றறிக்கையின் படி பார்த்தீங்கன்னா அரசு நிறுவனங்களுக்கும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்களின் பயன்பாட்டை தடுக்க நிறுவனங்களின் தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. சேர்மன்ஸ் இருக்காங்க தானே, நிறுவன தலைவர்கள் இருக்காங்க தானே, அவங்களுக்கு இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி சொல்லுங்க அப்படின்னு அமல்படுத்துங்கிற விஷயத்தையும் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பார்க்கலாம் இந்த நடைமுறை எவ்வளவு தூரம் செல்லும் என்பதை. சென்றால் நல்ல இல்லையா?
1: நல்ல விஷயம் தான் அது.

0: அது மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து. காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம். ஏராளமான சொந்தங்கள் சங்கர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாத்தீங்கன்னு சொன்னா பாடலை பற்றிய விளக்கங்கள். சரி, இப்போது ஒரு விஷயம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரிதானே? மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டும் ஆசை இருக்கும் இல்லையா?
1: அதனால வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும், என்ன பண்றது, சரியான அறிவுரை வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க.
0: அந்த அறிவுரை, அந்த கைடன்ஸ் தரதுதான் இப்பொழுது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. வெற்றிகரமாக பாத்தீங்கன்னு சொன்னா நான்காவது முறையாகும் மட்டக்களப்பில் மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி உங்களுக்காக இருக்கிறது. உலகின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் உள்ளூர் கல்வியியல் நிறுவனங்களின் பிரதிநிதிகளை நேரடியாக சந்தித்து அவரிடம் நீங்க ஆலோசனை பெற்றுக் கொள்ள முடியும். எப்படியான படிப்புகளை நாங்கள் பெற முடியும், அந்த படிப்புகள் மூலமாக எப்படி நாங்கள் வெளிநாட்டில் போய் கல்வி கற்க முடியும், எந்த யூனிவர்சிட்டி நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும், எந்த துறையில் போனால் எந்த யூனிவர்சிட்டிக்கு போகலாம், எந்த நாட்டுக்கு போகலாம், பல விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்.
1: மே மாதம் 23 மற்றும் 24 தேதியில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியம்ல தான் இது நடக்குது.
0: மறந்துடாதீங்க, 23-24 தேதி மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்துக்கு கட்டாயம் போகும். உடனடி அனுமதிகளுக்கு சிறப்பு தள்ளுபடிகள் இருக்கிறது என்பதையும் நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்றோம். ஆக நீங்க அங்க போங்க, போயிட்டு இந்த விஷயங்களை பெற்றுக்கொள்ள என்பதையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றோம். மிஸ் பண்ணிடாதீங்க, அதுக்கு பிறகு கஷ்டப்படுவீங்க, வருத்தப்படுவீங்க. மிஸ் பண்ணிட்டுமே அப்படி சொல்லி வருத்தப்படுவீங்க. சரி சங்கர், எங்களோட பாத்தீங்கன்னா ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இடைக்கால பாடல்கள் இருக்கிற மகத்துவம் என்ன?
1: இடைக்கால பாடலான தலைப்பு இல்லையே, நாளைக்கு ஏற்ற தலைப்பு ஒன்று கொடுத்துருக்கோம்.
0: அப்படிதான் நாங்க கொடுப்போம்.
1: செவ்வாய் ராகங்களோட சேர்த்த தலைப்பு ஒன்று தந்திருக்கோம். சோ அதுக்கான பதில்கள் கமெண்ட்ஸ் ஏராளம் வந்துட்டு இருக்கு இல்லையா?
0: ஓகே, ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மெட்டியாந்தோட பார்க்ல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அங்க எல்லோரும் அந்த பார்க்ல இருக்க எல்லோரும் ஒருமித்த கணக்கா சொல்றது என்னன்னு சொன்னால், இடைக்கால பாடலை கேட்டுக்கொண்டு டிரைவ் பண்ணும்போது அவ்வளவு இனிமையா இருக்குமா, ஃப்ரெஷ் மைண்டா இருக்குமா? சரியா, நாங்க டிரைவ் பண்ணும்போது எங்களுக்கு இந்த வருத்தம் எல்லாம் தெரியாது, நல்ல ஒரு மைண்ட் செட்டோட நாங்க பயணம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம், நன்றி.
1: அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா, இங்கே ரவி என்ன சொல்லியிருக்காருன்னா, இடைக்கால பாடல்கள் மிகவும் பிடிக்கும். காரணம், அதன் இசை மற்றும் அழகான பாடல் வரிகள் எத்தனை முறை கேட்டாலும் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: அதே போல மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 சொல்லியிருக்காங்க, பாடும் இல்லாவின் பாடல்கள் எனக்கு அத்தனை பிடிக்கும், அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. அதில் ஒரு வரி இருக்கிறது, போகும் காலம் தூரமே வாழும் காலம் கொஞ்சம் என்ற வரியே என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போடுது. அவ்வளவு இனிமையான வரிகள் கொண்ட பாடல்கள், அங்க வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இடைக்கால பாடல்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: மருத்துவத்துறையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அருள்மொழியும் சொல்லியிருக்காங்க, இடைக்கால பாடல் வந்து மனதிற்கு இதமா இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடைக்கால படங்களில் உள்ள கதைகள் பாடல்களில் அடங்கி இருக்கும் அப்படின்னு
0: சொல்லி. சூப்பர் சூப்பர். இசைஞானியுடைய பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த கதை கேட்டார் போல 50% திரைக்காட்சியில் இருந்தால் மீதி 50% பிஜிஎம்ல தூக்கி விட்டுருவார்.
1: ஆமா,
0: அந்த மாதிரியா இருக்கும். அந்த பாடல்களும் அற்புதமாக கணக்கச்சிதமாக பொருந்திருக்கும் இல்லையா? சரி, அதே போல யோகா நிகழ்ச்சி கேட்டு கொடுக்கிற மெல்லியல்ல நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். காட்சிக்கு பொருத்தமான பாடல் மேல அவதான் அதையும் தான் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பாடலை கேட்கும் போது அந்த காட்சி எங்களுக்கு ஞாபகம் வருகிறது. அதன் காரணமாகவே எங்களுக்கு இந்த இடைக்கால பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடித்து போகிறது.
1: ராஜா இணைஞ்சிட்டு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல தலைப்பு, இடைக்கால பாடல்கள் என்றாலே ஒரு தனி சிறப்பு இருக்கு. இதற்கு என்ன காரணம் அவர் சொல்றாரு அப்படின்னா, இடைக்கால பாடல்களுக்கு உவமை சொல்ல தமிழில் வார்த்தை இல்லைங்கிறாரு. இதுக்கு இத வந்து இத சொல்லி இத சமப்படுத்தலாம், உவமையா சொல்லலாம்னா இடைக்கால பாடலுக்கு நிகர் இடைக்கால பாடல்கள் தான் சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன்.
0: அதே போல அன்பு வணக்கம் என்று சொல்லி விமலாதேவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கான ரத்னபுரில் இருந்து மன அமைதி தருகின்ற பாடல்கள். நான் சிறு வயதில் தாய் தந்தையில் தான் வளர்ந்தேன், ஆனால் பாடல்கள் தான் என்னை வளர்த்தது. ஒவ்வொரு பாடல்களும் எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது, ஒரு உற்சாகத்தை கொடுத்தது, மன அமைதியை கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இது இப்படி இருக்க வந்து பாத்தீங்கன்னா, கல்முனையில இருந்து ஜனா என்ன சொல்லிருக்காருன்னா, புதிய பாடல்களில் அர்த்தங்கள் தத்துவங்கள் எளிதாக விளங்குவது கடினமாக உள்ளது. பழைய பாடல்கள் உச்சரிப்புகளும் இசையும் இனிமையாகவும் உற்சாகமாகவும் இருக்குமா?
0: இல்ல, பழைய பாடல்ல ஒரு நான் இப்ப உள்ள பாடல குறைவா இருக்கான்ற ஒரு விஷயம் தான் சங்கர் பாத்தீங்கன்னா, இந்த கோரஸ் என்பது இப்ப குறைந்து விட்டது.
1: உண்மைதான்,
0: அந்த கோரஸ்லயே ரொம்ப அழகா இருக்கும்.
1: அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இசை வடிவங்கள் மாறும்போது வந்து பாத்தீங்கன்னா, இப்பயும் பாடல் செய்யற விதம் மாறிடுச்சு. முன்னன் பாத்தீங்கன்னு சொன்னா பல்லவி, அனுப்பல்லவி, சரணம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? இப்ப அந்த மாறிடுச்சு, தான் அதுக்கான காரணம்.
0: சரி, நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். காலை பொழுது நூற்றாக்கம்.
1: வணக்கம் வசந்தம்.

0: மென்மையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
1: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

அதோ விடியது சத்தத்தால் அராஜகம் அழியது ரத்தத்தால் அதோ தலை உருளுது சொர்க்கங்கள் இதோ இதோ தெரியுது துடிக்குது புஜம்.

0: நல்ல பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. வணக்கம் வசந்தம்மா. ஏராளமான விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் சங்கர். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அழகாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது. நியாயமான ஆசை தான், நான் அதை குறையே சொல்ல மாட்டேன். சரியா,
1: அதுக்காக கண்ட கண்ட கிரீம் வாங்கி முகத்தை மட்டும் வெள்ளையாக்கிட்டு அழகு அப்படின்னு நினைக்காதீங்க.
0: அது அழகு கிடையாது.
1: ஓ, அழகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வலுவான எலும்புகள், கூந்தல், வளர்ச்சி, அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிறந்த சர்மம், இதெல்லாம் வலுவான சர்மம், இதெல்லாம் தான் அழகு.
0: பார்த்த உடனே தெரியுமா, ஹா, இவர் தான் ஸ்மார்ட்டான லுக்கா இருக்கிற மனிதர் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்மார்ட் லுக் வேணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேணும்?
1: கிளிஃப் கலஜன் நேச்சுரலே வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா கலஜன் உற்பத்தியும் உங்க உடலுக்குள்ள தூண்டி இயற்கை அழகையும் பொலிவையும் உங்களுக்கு வழங்கும்.
0: அது எங்கெல்லாம் பெறலாம் அப்படின்னு சொன்னா கார்கில் ஸ்டோட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களையும் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் சந்தோஷமாக சொல்றோம். நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, இப்பயே போங்க. அதே போல தலைவலி காய்ச்சல் வருகிறது, என்ன செய்யறது?
1: மழைக்காலங்கள் அப்படிங்கறதுனால இதெல்லாம் சகஜம். அதுக்காக அதையெல்லாம் பார்த்து பயப்படாம என்ன பண்ணுங்க, மெல்டோல் எடுங்க.
0: மெல்டோல் எடுத்தீங்கன்னு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். அப்ப மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. இது மெல்டோல் ஒரு வகையான பாராசிட்டமால் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெல்டோல் எடுங்க, தலைவலி காய்ச்சல் எல்லாம் ஓடோடி போயிடும். சரி, நாங்கள் கேட்டு தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள், அவரையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம்.
1: உண்மைதான், அதாவது அதிகமான கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாடலின் வரிகள் விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமா ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பழைய கால பாடல், இடைக்கால பாடல்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒருவித ரசனை இருக்கு. இந்த காலத்துல அது இல்லையா, அந்த மனித இயல்பு தவிர்க்க முடியாத ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடைக்கால பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வரிகளின் அர்த்தம் புரியுதான் இடைக்கால பாடல்கள்ல, கேக்குறதுக்கு இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹட்டன்ல இருந்து சத்திய ஜோதி சொல்லிருக்காங்க.
0: அன்பான வணக்கம் சொல்லி மேகலா சொல்லிருக்காங்க. எட்டியாந்தோலத்து நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கலாம். விஓஐல இருந்து அவங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இடைக்கால பாடல்கள் கிராமத்து மண் வாசனை இருக்கிறது, அந்த மண் வாசனை மாறாமல் இசைக்கிறது. அதன் காரணமே எனக்கு பிடிக்கும். கணவர் சுதா, மருமக மகன் ருணீஷன், அம்மா அப்பா எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு
1: கேட்டுக்கிறார். அது மட்டும் இல்லாம வந்து கோமஸ் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க, இடைக்கால பாடல்களில் ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இசைகள் வித்தியாசம் இருக்கும், பாடல்களுக்கும் ஒரு தனித்துவம் இருந்ததன் காரணமாக நம்மளை இன்றைக்கும் ரசிக்க வைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: அதே விராஜ் நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கிறாம். பூனா கலந்த நிகழ்ச்சி கேட்பதாக இருந்திருக்கிறது. போல ராஜா அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்க பூனா கலந்த ஜேசுதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறான். கண்ணா வந்திருக்கார், நிகழ்ச்சியில் ஒழுக்கின்ற பாடல் அத்தனை ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறது, நீ இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோல ஜெயந்தி ஜோதி சொல்லியிருக்கிறாங்க, சத்திய ஜோதி சொல்லியிருக்காங்க, பாடல்கள் எனக்கெல்லாம் ரொம்ப முடியும், அந்த வரிகள் தான் முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: தொண்டமன்னார் செல்வசந்நிதியிலிருந்து சுதன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருத்தாளமிக்க ரசனையான கவர்ச்சிகரமான வரிகள் இருக்குமாம், மற்றது வந்து பாத்தீங்கன்னா பாடகர்கள் மற்றும் மியூசிக் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: நல்ல விஷயம், தொடர்ந்து மனித கொள்ளுங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம்
1: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
3: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
2: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோபார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
3: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
2: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
4: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
5: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.

0: மெல்லிசையும் மெருகான வரிகள்.
1: கிளமெஞ்சே வாற்றல் தேரில் எங்கும் போய் வரலாம்.
0: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்காலம் பாடல்கள்.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இன்றைய வசந்தத்தின் ஸ்டாராக வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் முரளி.

0: விட்டு அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: சந்தோஷமா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம் வசந்தம். நிறைய சொந்தங்கள் பாடல்களை பற்றி பேசியிருந்தார்கள், ரொம்ப சந்தோஷம். அழைப்பின் வழியாகவும் பேஸ்புக் வழியாகவும் நடந்து கொண்டு உங்களது கருத்துக்களை சொன்னது உண்மையிலேயே இடைக்கால பாடல சொன்னா எங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா?
3: அதுதான் நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளை ஒதுக்கி செவ்வாய் ராகம் உங்களுக்கு தாரம்.
2: சரி, ரொம்ப சந்தோஷம். நிறைய கருத்துக்களை பகிர்ந்து பாடல்கள் எல்லாமே நல்ல பாடல்கள் தான். அதில் இடைக்கால பாடல்கள் கொஞ்சம் அதிகமாக பிடிப்பதற்கான காரணத்தை நாங்கள் கேள்வியாக கேட்டதும் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். நாங்களும் நிகழ்ச்சியோடு விடுந்து விடைபெறப் போகட்டும்.
3: விடைபெறும் நாங்கள்
2: நாகேந்திரன் போனே சொல்றாஜ், அதே போல தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ராகவ சுமார நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் எம் எல் கிருபாகரன், விடைபெற்றும் நாங்கள் என்றும் உங்கள் அன்பின்
3: சங்கர் புஷ்பராஜ்,
2: நாகேந்திரன் போனே சொல்றாஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
2: நேரம் காலை 10:00.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: தேசிய ராணுவத்தின நினைவேந்தல் விழா இன்று மாலை 3 மணிக்கு பத்தரமுலையில் உள்ள ராணுவ நினைவு தூபிக்கு அருகில் இடம்பெறவுள்ளது. இந்நிகழ்வு ஜனாதிபதி அன்ரோ குமார திசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ளது. இம்முறை நினைவு நிகழ்வில் முதல் தடவையாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உயிர் தியாகம் செய்த ராணுவத்தினரின் உறவினர்களும் கலந்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ராணுவம், கடற்படை, விமானப்படை, போலீஸ் மற்றும் விஷேட அதிரடைப்படை, சிவில் பாதுகாப்பு திணைக்களம், தேசிய மாணவர் படையணி, ரணவீர சேவா அதிகார சபை மற்றும் ராணுவத்தினரின் பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் விஷேட அளிப்பாளர்கள் உட்பட 2769 பேர் இந்நிகழ்வில் கலந்து
3: கொள்ளவுள்ளனர்.
4: யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்படிக்கையொன்றை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பளிக்கும் நோக்கில் ஈரான் மீது நடத்த திட்டமிட்டவிருந்த தாக்குதலை தாம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதன்போது நாளை ஈரான் மீது நடத்தவிருந்த தாக்குதலை மேற்கொள்ள வேண்டாம் என அமெரிக்க ராணுவத்திற்கு தாம் அறிவித்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடன்படிக்கை ஒன்றை எட்ட முடியாவிட்டால் உடனடி அறிவித்தலின் மூலம் ஈரான் மீது முழுமையான தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருக்குமாறு அவர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் கட்டார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் இத்தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: உலகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை இன்று நாள் முழுவதும் நீங்கள் கேட்க முடியும். அந்த வகையில் ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: தமிழ் செல்வன் பேசுறேன்.
0: தமிழுக்கு செல்வன், சொல்லுங்க. எந்த பாடசாலையில நீங்க படிச்சீங்க?
1: தமிழ் மகாவித்யாலயத்தில.
0: அப்படியா? தமிழ் மகாவித்யாலயத்தில் தமிழை தமிழாக படித்த தமிழ் செல்வனா நீங்கள்? அப்படியா, சொல்லுங்க. நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: எல்லாரும் நல்ல இடைக்கால பாடல்களா தான் கொடுக்கறீங்க. ராகம் சுகமானது நல்ல நிகழ்ச்சி, அழகான நிகழ்ச்சி. ஆனா எங்களுக்கு தேவி அக்கா தேவிக்காகவும் மச்சான் ஜெயராஜாவுக்காகவும் விசேஷமா கேட்கிறேன். நல்ல ஒரு இடைக்கால பாடாத்தாங்க.
0: நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு தமிழ் செல்வன்.

சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபாண்ணா. செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் பாடல்கள் அருமையாக இருக்கும் என்ற ஆவலோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஆரையம்பதியிலிருந்து இதே ரத்தினம் இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி மங்கே கரசி வந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கம் பாட்டு தலைவ ஆரம்பமே அமர்க்களம் வாழ்த்துக்கள். செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சி வேற லெவல். நான் திருமதி வரலட்சுமி இணைந்திருக்கின்றேன் கொட்டாஞ்சேனையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து சர்மிளா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். செங்கலடி ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை பூபாலன் நினைந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான வணக்கம், நான் வத்தளையிலிருந்து பாலா அணிந்திருக்கிறேன். ராஜகோபால் பாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அதே போன்று மட்டக்கிளப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி இணைந்துக்கிறாங்க. அதே போன்று கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான். யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மேனகை வந்துக்கிறாங்க. கிருபாண்ணாவுக்கு முதல் பாடலே சூப்பர், ரொம்ப சந்தோஷம். நானும் நிகழ்ச்சியோடு தான் பாட்டு தலைவா அப்படின்னு சொல்லி பண்டாரவளை எல்லையிலிருந்து மேனகை நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குறிப்பிடுகிறார். ஸ்டீஃபன் நடந்திருக்கின்றார் கொழும்பு ஐந்திலிருந்து. வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான். பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. அதே போன்று ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கின்றார். அருமையான பாடல் தெரிவுகளாக இன்றும் அமையும் என்ற அவளோடு நானும் வசந்தத்தோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மட்டக்கிளப்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கோசலகுமாரை வந்திருக்கிறாங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியை கேட்பதற்கு தயார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். சோங் எல்லாம் சொல்ல தேவையே இல்லை, சூப்பர் அப்படின்னு சொல்லி இங்கிரிய ரவி குறிப்பிடுகிறது. இவளை தொண்டைமானர் செல்வ சன்னதியிலிருந்து சுதன் வந்திருக்கின்றார். ஜெனா அணிந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் கல்முனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மனைவி பாமினி மற்றும் மகன் துசாதரன் மற்றும் ஜஸ்வீத் வசந்த உறவுகள் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஹெரோலினா ஆகாஷ் வந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ரிந்தாஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் வசந்தத்தோடு தான். தெஹிவளையிலிருந்து ஷாலினி வந்துக்கிறாங்க. குசலராஜா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை பாலா வந்துக்கிறாங்க. நிர்மலா பாலா நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ஊர்கூடவத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் இருந்திருக்கின்றார். வடிவேல் பிழை இழந்துக்கிறாங்க. புத்தளத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். கேசவன் இணைந்திருக்கின்றார். அண்ணா அப்படி இருக்கிறீங்க, நான் புசல்லாவையிலிருந்து நிகழ்ச்சியோட அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மயு துவா வந்துக்கிறாங்க. மாவனெல்லையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக நிசா குறிப்பிட்டுகின்றார். அதே போன்று என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி குறிஞ்சங்கேணி அசுருதீன் இணைந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 10:27, ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: அன்பான கலைஞர், வணக்கம். அண்ணா
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: உமாச்சந்திரன்.
0: உமாச்சந்திரன், எப்படி இருக்கிறீங்க?
1: நானும்
0: நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க, இடைக்கால பாடல்கள்.
1: செவ்வாய்க்கிழமை
0: இன்னைக்கு எப்படி நாங்க வானொலிப்பட்டிக்கு அருகாம இல்லாம இருக்கிறது? எங்கிருந்தாலும் வசந்தத்தோடு
1: தான்.
0: அப்படியோ? இல்ல இல்ல, அடிக்கடி அசைச்சு பாருங்க. என்ன சொன்னா 102 வருஷம், 8, 102 வருஷம், 6, 2 மேல செய்யுதே. சரி சொல்லுங்க, இந்த நேர நிகழ்ச்சியில யார் யாரோட எழுந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: சின்ன மகாதேவன், மும்தாஜ், கிருஷ்ணபத்னம், சுரேஷ்குமார், மகேஸ்வரி.

0: முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
1: இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: மட்டக்களப்பில் மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026, அதாவது வந்து நீங்கள் விரும்பிய துறையில் சிறந்த உயர்கல்வி கற்று உங்களுக்கு பிடித்த துறையில் செல்ல வழிகாட்டுகிறது. உடனடியாக அதாவது வந்து இம்மாதம் 23 மற்றும் 24 மட்டக்களப்பு கல்லடி டெக்னோபாக் ஆடிட்டோரியத்தில் இந்த கல்வி கண்காட்சி இடம்பெறுகிறது என்பதை இந்த நேரம் ஞாபகப்படுத்துவதோடு ராகம் சுகமான நிகழ்ச்சியில் இப்போ இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ, அன்புக்கினி அறிவிப்பாளர் கிருபாகரன் சார் அவர்கள், நான் மரணி அப்துல் நாசியூர்.
0: நாசிர், ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, இங்க வரைக்கும் கேக்குது. சரி, சொல்லுங்க.
1: ஆமாம், தலைப்பும் வசந்தத்தும் சுகம் சுகமானது பற்றி தானே சார்?
0: அதுதானே, பாருங்களேன், எல்லாமே இடைக்கால பாடல் என்று நாள்
1: பாடலை பற்றி தான் தலைப்பு தந்தார்கள்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில் யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடலை கேட்பதற்கு மருதமனை ராஃபி, வசந்தம் ராஃபி, எச் எல் நஜ்முடீன் மற்றும் செட்டியாத்தர் இஸ்மாயில், சலீம் டைலர், இன்றென்னும் பதீதீன் ஆகியோருக்காக பாடலுக்காரங்க.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வலாங்குடையிலிருந்து ஜெயந்தி மாலா அணிந்துக்கிறாங்க. அது போன்று என்னை நிகழ்ச்சியில் இனத்தை நிலதொருப்பாடல் வேண்டும் கிருபானா அப்படின்னு சொல்லி சியாமலா குறிப்பிடுகிறது. இவளே இராவூர் நான்கில் இருந்து தாசன் பிரியா அணிந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நானும் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாகராஜன் குறிப்பிட்டிருக்கின்றார். காலை நேர வணக்கம், இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி செவ்வாய் ராகம் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். சத்திய ஜோதி வந்துக்கிறாங்க. இன்று எனது அன்பு நண்பி இயேசுமேரிக்கு பிறந்த தினம், அவங்களையும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. இயேசுமேரியை வசந்தம் சார்பில் நாங்களும் வாழ்த்துகிறோம். அதே போன்று இனிமையான பாடல்களுக்கு வாழ்த்துக்கள். நான் செல்லத்துறை நந்தகுமார் அணிந்திருக்கின்றேன் வெள்ளவத்தையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் கருங்காலிச்சோலை மேல்டன் அணிந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிற இதேவேளை கழுதாவளையிலிருந்து ஜீவ பிரியா அணிந்திருக்கின்றார். பாடல்கள் அத்தனையும் அருமையிலும் அருமை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற இதேவேளை கிருபான் அப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சூப்பரான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க. செவ்வாய் ராகங்கள் வேற லெவல், ராகம் சுகமானது ரொம்பவும் பிடித்த நிகழ்ச்சி. நான் கோகுல்நாத் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். சந்தை வீதி மட்டக்கிளப்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிற தேவளை சிவமலர் இணைந்திருக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபான் கிரலப்பனையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். நான் கஸ்தூரி நொச்சிக்குளத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். கணவர் ஸ்ரீதர் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிற தேவளை நற்புட்டி முனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்ரீதர் எழுந்திருக்கின்றார். கிருமான் அப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பட்டித்தடலிலிருந்து கமலஹாசன் யசோதா வந்திருக்கிறாங்க. அதே போன்று சஞ்சய் மலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். சக்தி வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக எங்கள் கடையில் ரொம்ப சத்தமா உங்கள் குரலில் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். நான் ஆறுமுகம் தெனியாயவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு எழுந்திருங்க ஆறுமுகம். அதே போன்று தொண்டைமானாரிலிருந்து சுதன் எழுந்திருக்கின்றார். வணக்கம் கிருபானா, எப்படி இருக்கிறீங்க? நான் ரஜினி லாவண்யா எழுந்திருக்கிறேன். அப்புத்தலை புதுக்காடிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். அதே போன்று இனிமையான பாடல்களோடு நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா குறிப்பிட்டுகின்றார். நினைத்த பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எட்டியாந்தோட்டையிலிருந்து மேகலா வந்துக்கிறாங்க. விஓவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். இன்று நாள் முழுவதும் நாங்கள் வசந்தத்தோடு தான், அதுவும் ராகம் சுகமானது ரொம்பவும் பிடித்த நிகழ்ச்சி. கணவர் சுதா மற்றும் மகன் ருவனீஸ் அம்மா அப்பா அனைவரையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை விடிவி கோட்டிலிருந்து செல்வா கண்மணி வந்துக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்திருக்கிறார். ஹாஸ்பிட்டலில் இருந்து நக்கீரன் இணைந்திருக்கின்றார். கிருபான் அப்படி இருக்கிறீங்க, பாடல்கள் வேற லெவல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம், நான் தயாகரன் இணைந்திருக்கின்றேன். உங்கள் பாடல் தொகுப்பிற்கு நான் ரசிகன். ரொம்ப சந்தோஷம், இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் கிருபான்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் தெரிவுகள் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் தயாகரன் ஜதீஸ்வரி இணைந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். கலாஸ்காரன் மற்றும் லவிதர் டிலுக்ஷன் ஆகியோரை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வேளை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெமோதரையிலிருந்து ரூபா வந்திருக்கிறாங்க. நசூர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். அதே போன்று நானும் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபான் குமாரி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பாட்டு தலைவா, ரொம்ப மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களை மலர்கள் போல் உங்கள் பாடல் தெரிவாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரசா பிரசாந்தி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று ஆனல்ட் கிருபா வந்திருக்கின்றார். ஹெவலக் ரோட்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை நதீரா ஸ்மாயில் எழுந்திருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். வசந்த உறவுகளையும் குறிப்பாக கே கே எஸ் ரோட் விக்னா ஹோட்டலில் ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனடி தானே சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: பௌத்தாலோக வேசாக் வலயம் எதிர்வரும் 30ஆம் தொகுதி முதல் ஜூன் மாதம் 1ஆம் தொகுதி வரை இடம்பெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்க மற்றும் பௌத்தாலோக வேசாக் குழுவின் பிரதிநிதிகளுக்கு இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அதற்கமைய இம்முறை வேசாக் பண்டிகையை முன்னிட்டு 25வது தடவையாகவும் ஏற்பாடு செய்யப்படும் பௌத்தாலோக வேசாக் வலயம் பௌத்தாலோக மாவத்தை பகுதியை கேந்திரமாக கொண்டு 30 முதல் ஜூன் மாதம் 1ஆம் தொகுதி வரை இடம்பெறும். அத்துடன் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய ஜனாதிபதி காரியாலயத்தின் தலையீட்டில் அனைத்து அரச மற்றும் தனியார் நிறுவனங்களின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: வெளிநாட்டு செய்திகள்
4: அமெரிக்க திரை சேரியின் செயலாளர் ஸ்காட் பிரிசன் ஈரானின் யுத்த நடவடிக்கைகளுக்கான நிதி ஆதாரங்களை தடுக்கும் நடவடிக்கைகளை அமெரிக்கா முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த முயற்சிக்காக G7 நாடுகளின் நிதி அமைச்சர்களின் ஒத்துழைப்பை கோர உள்ளதாகவும் அவர் இன்று தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு நிதி உதவிகளை கட்டுப்படுத்தும் வகையில் G7 நாடுகள் ஒன்றிணைந்து பொருளாதார தடைகளை கடுமையாக்க வேண்டும் என வலியுறுத்தப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க குழுவின் கடந்த வார சீன பயணம் மிகுந்த வெற்றிகரமாக அமைந்ததாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். எமது அடுத்த மணித்தியால செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனடி தானே சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் சிவபாங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: யமுனா பதில.
0: மிக நீண்ட இடைவெளி பிறகு வந்துக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு மேலே நம்ம சண்டை பிடிக்கலாமா, கோவிக்கலாமா? எவ்வளவு நேரம் தான் கோவிக்கிறது? ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த கையால அமுக்கி அமுக்கி இந்த விரல் தான் ஒரே நோகுது, ஒரே எடுக்கிறது, ஆனா லைன் கிடைக்குது இல்ல அப்படின்னு சொல்லி அடிக்கடி நீங்க நினைக்கிற விஷயம். சரி சொல்லுங்க யமுனா, வேலையில எல்லாம் ஓரளவுக்கு நெருங்கிடுச்சா?
1: என்னன்னா வேலையா? ஆமா, செஞ்சு வேலை செஞ்சுட்டே தான் அப்படியே ரேடியோ கேட்டுட்டு
0: பாடுறேன். அதாவது ரேடியோல பாடுறது
1: பக்கம்
0: அதுதானே, இன்னும் வேலை தொடங்கல. அதுக்குரிய ஆயுதங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு, இனி அடுத்த வேலை வச்சிருக்கிறதான். சரி சொல்லுங்க யமுனா, இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: எனக்கு ஒரு பாட்டு தாங்க.
0: உங்களுக்கு தானே அவ்வளவு பாடல்களும் தந்து
1: கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பாட்டு வேணும்
0: தானே. சரி சொல்லுங்க.
1: ரோஜாவை தலட்டும் தெண்டல் தாங்க.
0: அப்படியா?
1: ஆமா.
0: சரி, அந்த பாடலை தருவதற்கு முயற்சி செய்கிறேன். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கே.
1: ஓகே அண்ணா, பாய் பாய்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமாக நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி அழுத் மாவத்தை வோல்ஸ் லேன்ல இருந்து மணி எழுந்துக்கிறாங்க. அம்மா லட்சுமி ஐயா லட்சுமணன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ராசலிங்கம் வந்திருக்கின்றார். செட்டியார் தெருவில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபானா, அப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், உங்களை நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். சுபாஷ் வந்திருக்கின்றார் வவுனியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துக்கிறது. இவளை அருமையான பாடல்களோடு இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் தருங்கள். கொழும்பு ஓல்கோட் மாவட்டத்தை மைக்மிலன் புத்தக சாலையில் இருந்து ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மனைவி கலா மற்றும் மகள் ஜனனி குடும்பத்தை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சூப்பரான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி கஜன் வந்திருக்கின்றார். கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். தன்னுடைய சொந்த இடம் எட்டியாந்தோட்டை, தற்பொழுது கொழும்பு மொபைல் சோப்பில் ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அதே போன்று கிருஷ்ணா அணிந்திருக்கின்றார். அண்ணா அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மட்டக்கிளப்பு இருதயபுரத்தில் இருந்து அனிதா ஆனந்தகுமார் அணிந்திருக்கின்றார். சுந்தரலட்சுமி மற்றும் ஆனந்தகுமார், ஜமுனா ஆனந்தி ஆகியோரை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சவுதி அரேபியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக செல்வி குறிப்பிடுகிறாங்க. இனிமையான பாடல்களோடு நானும் ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிரியலையில் இருந்து பாபு ராஜ்குமார் வந்திருக்கின்றார். மட்டற்ற மகிழ்ச்சியோடு ராகம் சுகமானது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எட்டியாந்தோட்டையிலிருந்து ஜெயந்தி வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, உங்கள் பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள். நான் கிண்ணியா புதுக்குடியிருப்பு நஃபீர் அணிந்திருக்கின்றேன் அண்ணா. ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சியில் என்னை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரமேஷ்காந்த் வந்திருக்கின்றார். கொழும்பு 15 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மதுரையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆவியூர் ரஜினி வந்திருக்கின்றார். சத்யமூர்த்தி மற்றும் காமராஜ், முருகேஸ்வரி, ஸ்ரீ ஐஸ்வர்யா, லக்ஷ்மி, ஸ்ரீ அக்ஷயா ஆகியோரை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்கின்றார். வசந்தத்தின் அபிமான நேயர், செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு பாராட்டு சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. பாடல்கள் அத்தனைய மறுமை என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வட்டவளையில் இருந்து நாகராஜன் கிறிஸ்டீனா அணிந்திருக்கின்றார். வசந்த உறவுகளை இணைத்து என்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். கிருபானா, அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எஸ் பரமானந்தன் வசீகரன் ஹட்டன் கிளவட்டன் பிரிவில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். அதே போன்று வணக்கமண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி பலாங்குடையிலிருந்து மைதிலி வந்திருக்கிறாங்க. அதே போன்று புவன் வந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை மூதூரிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக பிரிதோஸ் வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபானா, நான் காளிமுத்து உணர்ந்திருக்கிறேன், கொட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை மு குமுதராஜா வந்திருக்கின்றார். லண்டனில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துக்கிறது. இவளை பூநகலையிலிருந்து விராஜ் இணைந்திருக்கின்றார். அருமையான பாடல்களோடு இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை ஹட்டனில் இருந்து இணைந்திருக்கின்றார். டெராஜ் வந்திருக்கின்றார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். அதே போன்று அக்கறை பெற்ற பொப்டைல நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை செவ்வாய் ராகந்தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் நானும் மருதமுனையிலிருந்து முனாஸ் இணைந்திருக்கிறேன் அண்ணா, என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிறது. இவளை வாழச்சேனையிலிருந்து அஜய் அகிலன் இணைந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: அன்பான இனிய காலை நேரம் வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் தப்புமாள் கண்ட பெரிய குறையானிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்ணா.
0: வீலையில் இருக்கிறீங்களா? நீங்க வெளியில போகல அப்படின்றத இன்னைக்கு பறைசாற்றி கொண்டிருக்கீங்க.
1: மனம் கொடுக்காது, மனசுல இடம் கொடுக்காது வெளியில போறதுக்கு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: சரி, அப்ப இந்த நேர நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கீங்க நீங்க?
1: இந்த நேரத்துல நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க அனைவருக்காகவும் கேட்குமா?
0: நன்றி. நிகழ்ச்சியில்
2: வெக்கத்தை பாரு, மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
3: என்னன்னு சொல்ல?
2: ஓ, யோசிக்கிறிய?
3: எப்படி சொல்ல?

0: போலீசார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
2: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: நேரம் 11:45. ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: எப்படி ஜூட்?
1: நல்லா இருக்கேன். நீண்ட நாளை பிற்பாடு பேசுறேன்.
0: அதுதான், எங்க போயிருந்தீங்க?
1: லைனே கிடைச்சி விடலான்னா
0: பாருங்களேன். எடுத்தாலும் எடுக்க மாட்டேன்றீங்க.
1: நீங்க எடுக்க மாட்டீங்களே?
0: அப்படியா? அழைப்பு வந்துட்டே இருக்குது. எத்தனையோண்டு பாக்குறது, எத்தனையோண்டு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது. அதிர்ஷ்டம் தான். சரி சொல்லுங்க. யூட் நீங்க வேலை செய்றீங்களா?
1: வீட்டுலதான்.
0: நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல் கேக்கிருக்காங்க சரீனா, சுதே, கீதா, விதுஷா, லக்ஷ்மி, சர்வீத், சந்திரகுமாரோட குடும்பம் எல்லாருக்காகவும், மனோக்காகவும்,
0: குடும்பத்துக்காக கேப்போம். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தீங்க.
1: நன்றி நன்றி.

0: ரசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு.
2: இம்முறை May 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
1: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
2: எடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
3: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். மாத்தளை ரம்யா இணைந்திருக்கிறாங்க. பாடல்கள் அத்தனையும் வேற லெவல், இனிமையான பாடல். தெரிவுகள் வாழ்த்துக்கள் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இன்று என்னுடைய அம்மா பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அவங்களையும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா வந்திருக்கின்றார். வாழ்க வளமுடன் அம்மாவுக்கு இனிய பிறந்த தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று பிரசாந்த் இணைந்திருக்கின்றார். அத்தனை பாடல்களும் அருமை, வாழ்த்துக்கள் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தேவி யோகேஸ்வரன் இணைந்திருக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அருமையான பாடல் தெரிவுகளோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குமுதா கந்தசாமி இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கீதா வந்திருக்கிறாங்க. அதே போன்று அருமையான பாடல்களோடு நானும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சக்தி குறிப்பிடுகிறாங்க. இன்றைய தினம் சாமி மலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நோனா அம்மா பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவங்களையும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டுமண்ணா அப்படின்னு சொல்லி முகமது அன்வர் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியின்

தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கு கழகத்தில் சிவானி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா. வணக்க நேர்களே.

0: நல்லா பேசுங்க, நல்லதா பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தோழியா ஜெஷிவாணி வந்தாச்சு. நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாதிய நேரத்தின் வணக்கங்கள். 102.6 102.8 அலைவாசிகளை சந்தோஷமாக 3 மணி வரைக்கும் இன்றைய நாளும் செவ்வாயாகவும் கொண்டு வரும் மாதிய நேர கொதகலம் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்க போகின்றோம். 80s 90s வெளிவந்த இனிமையான பாடல்களோடு 3 மணித்தியாலங்கள் அப்படியே உங்களை சந்திக்கிறதுக்கு நானும் தயாராகவே வந்துட்டேன். இன்று நாள் நாம் அப்படியே சிங்கிள தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நானும் வந்துட்டேன். அபிள் இனி வர நாட்கள்ல வருவாரு, நாளைய தினம் அவர் வருவாரு. ரைட், ஓகே. தர்ஷக நீங்களும் மழைப்பினை ஏற்படுத்துங்கள். எங்கிருந்தாலும் இந்த பக்கமும் வாங்க, சந்தோஷமாக பேசலாம். மழைப்பினை ஏற்படுத்துங்கள். 01127705003. அதே போல 01127715111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற குளத்தில் எங்கிருந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உத்தியோகபூர்வமான முகநூல் விலக இணைந்து கொண்டு உங்களோட கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்ல நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இப்போ நிகழ்ச்சியில் ஆரம்ப நேராக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது? மட்டக்களப்பில் இருந்து சண்முகநாதன். எப்படி இருக்கீங்க சண்முகநாதன்? முதல் நேரம் வந்துட்டீங்களே.
1: இப்பதான்
0: கிடைச்சிருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் லைன் கோலரா பேசுறதெல்லாம் ஒரு வரங்க. நாங்களே காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, ஓகே. அப்படியா? சரி, ஓகே. உங்களுக்கு செவ்வாய் ராகங்கள் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இடைக்கால பாடல்கள் ரொம்ப பிடிச்ச பாடல்
1: என்ன?
0: மற்றும் நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: அப்படின்னு சொல்லும் போதே மும்தாஜ் பேகம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அப்படியே தோணுது இல்லையா? சரி ஓகே, சொல்லுங்க மும்தாஜ் பேகம், மதிய நேரம் சமைச்சிட்டீங்களா?
1: சமைச்சு பண்ணிக்கேன்.
0: என்ன சமையல் இன்னைக்கு?
1: இன்னைக்கு கோழிக்கறி.
0: என்ன வல்லமையா நீங்க மீன் மீன் சொல்லுவீங்க, நாங்க என்ன மீன் கறியா அப்படின்னு கேக்கவும் அப்படியே சிக்கனுக்கு மாறிட்டீங்க இல்லையா? இல்ல, மும்தாஜ் பேகம் என்றாலே மீன் கறி மட்டும் தான் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேரை அப்படியே மாற்ற ட்ரை பண்றீங்க. சரி ஓகே மும்தாஜ், சொல்லுங்க. இடைக்கால பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்ன?
1: எனக்கு பிடிச்ச பாட்டு கிழக்கு கரை படத்துல எனக்கு ஒரு பிறந்தவர் ரெட்டக்கத்தி பறந்தவர், அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்.
0: எனக்காக ஒரு ரெண்டு லைன் பாட முடியுமா?
1: பாட முடியாது.
0: என்ன
1: ஒரு பாட்டு சொல்றேன், எனக்கு என்ன பிறந்தவர் ரெட்டக்கத்தி பறந்தவ இவள் தான்.
0: அதுதான் பாடிட்டீங்களே. சரி ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பா அந்த பாடல் தார. யார் யாரும் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்காக செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காகவும் போனேஸ்காவும் நந்த சேர்க்காவும் சித்தியாஸ்மா இத்ரிஸ்மா ஜெமிலா அருமல் பட்ட பாத்திமா ரவி ரஹ்மா மர்சு குவேதி சின்னையா மகாதேவ் ஆட்ட விஸ்வநாதன் உமாசந்த வசந்தகுமார் ஃபாரூக் அப்துல் மஜி குன்பதுகா வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காக
0: நன்றி. நிகழ்ச்சியுடைய
1: நன்றி.
0: நீங்களும் இதே போலவே சந்தோஷமாக பேசலாம். உங்கள் மனம் கவர்ந்த இடைக்கால பாடலாம் கேட்கணுமா இருந்தால் தொடர்ச்சியாக அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. இது மாதிரி நேர கோதுகளும் உங்களோட பேசிட்டு இருக்குது உங்கள் சிவானி.
2: I love, love, love, love, love.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
4: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
5: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: அடுத்த வாரிசு திரைப்படத்துக்காக மலேசியா வாசுதேவன் பாடிய ஒரு இனிமையான பாடலோடு நாங்க அப்படியே சிவாரகம் கொண்டு வரும் மாதிரி நேர குதூகல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் நண்பகல் 12:32 இந்த வேலை அழைப்பில் ஒரு சொந்த வணக்கம். சந்தோஷமான வணக்கம் உமாச்சந்திரன். சந்தோஷமா இருக்கிற நீங்க எப்படி இருக்கீங்க? பாடல் தெரிவுகள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்க போல உங்களுக்கு. அடுத்த முறை பாட வர காத்துருக்கு. யார் யாரும் இணைத்துக் கொள்ள
1: போறீங்க?
0: வருகிறது பாடல். இது முரட்டுக்காலை திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில்.

7.

0: மாப்பிள்ளை திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் அப்படி நிகழ்ச்சி இருந்து ஒளி தோய்ந்திருக்கிறது. நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 43 நிமிடம் ஆகிற இந்த வேலை அழைப்பில் ஒரு சொந்த வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம் வதூதி.
1: எப்படி
0: இருக்கீங்க?
1: நல்ல சந்தோஷமா இருக்கிறேன்.
0: நானும் மட்டகாசமா வர்ற லெவல சந்தோஷமா
1: இருக்கிறேன்.
0: ஆமா, மருந்து உணவு பக்கம் எல்லாம் எப்படி இருக்குது?
1: ரொம்ப வெயிலா தான் இருக்குது. மாலை நேரத்துல மழை வருவது போல யாரும் வராது.
0: சரி, ஓகே. இந்த நேரத்துல மழை இருந்தா நல்லா இருக்குமா உங்களுக்கு, இல்லனா வெயில் இருந்தா நல்லா இருக்குமா? மழை இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா?
1: ரொம்ப நல்லா இருக்கு மழை இருந்தா.
0: சரி,
1: வெயில் அடு கீட்டா இருக்கு.
0: கவலையே பட வேண்டாம். இன்று எப்படியுமே ஈவினிங் டைம்ல சரி அங்க மழை வரணும் அப்படின்னு சொல்லி நான்
1: நினைக்கிறேன்.
0: ஓகே, ஓகே, கண்டிப்பா இந்த பக்கத்துல இருந்தா அப்படியே நான் பார்சல் பண்ணி அந்த பக்கமா அனுப்பி வர்றேன். சரியா?
1: ரொம்ப நன்றி.
0: சரி சொல்லுங்க, யார் யார் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்க போறீங்க?
1: என்ன
0: பாடல்?
1: படிக்காத படத்துல எப்படி பாடிய ராஜாவுக்கு ராஜா நான்தா, எனக்கு வந்து நீங்க யாரும் இல்லையே. இந்த பாடலே முடிந்தால் தாருங்க.
0: அடடா, வேற லெவல் பாடல் கேட்டிருக்கீங்க.
1: ஆமா,
0: ஓகே. நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொண்டு போய்க்கு.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.82.
1: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன, ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
2: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை May 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
3: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: 102.8 திரை உலகின் அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். இடைக்கால பாடல்களை சுமந்து வரும் இசையின் சங்கமம் இது.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வனவு செய்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளராட்சி மன்ற அமைச்சகத்தின் செயலாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் எதிர்வரும் 31ஆம் தேதி முதல் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வனவு செய்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அரசு நிறுவனங்களுக்குள் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்களின் பயன்பாட்டை தடுக்க நிறுவனங்களின் தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரான் மூலமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதைத் தொடர்ந்து உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பு காரணமாக கென்யாவில் டீசலின் விலை 23.5% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த அதிரடி விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போக்குவரத்து ஊழியர்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக மத்திய வர்த்தக பகுதி முடங்கியதுடன் பாடசாலைகளும் அங்கு மூடப்பட்டுள்ளன. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை மதியம் 2 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் உத்தியோகபூர்வமான முகநூல் வழியை இணைந்து கொண்டு உங்களோட கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இப்போ இரண்டாவது மணி தேர்தலோட முதல் நேரம் யாரு இருந்துக்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சந்தோஷமான வணக்கம் விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்?
1: அப்படியா?
0: அப்ப சவாரி போகறதுக்கு மனசே வராது.
1: இல்ல மேடம், சிபாணி மேடம் வந்தா உற்சாகமான பாடலாம் தருவீங்க, அதையும் கேட்டுக்கணும், சவாரி போவோம்.
0: அப்படின்னா சரி, ஓகே விஸ்வநாதன் சொல்லுங்க. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஊரு பக்கம் எப்படி
1: இருக்காங்க மேடம்? அனைவரும் நலமா இருக்காங்க.
0: சரி ஓகே சொல்லுங்க. நிகழ்ச்சியில அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வர காத்திருக்குது. யார் யாரும் எடுத்துக்கொள்ள போறீங்க?
1: பாடல் ஜெயபம் யஜந்தோட வெத்தலகண்ட அஜித் கண்ணன் குடும்பத்தாகியும் மற்றும் அருள்மொழி மும்தாஸ் பேகம் ஈடன் மருத்துவ சின்ன மகாதேவன் கிரியில் ராஜேமா மாமனால் மூர்த்தி மீனவிலையா சோமசிரி தயாலே உமா சந்திர பாபு கிருஷ்ணபதம் சிறிகாந்த் பாதுக சின்ன தம்பி மற்றும் தண்டை தங்கத்துறை
0: நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். பாடல் தெரிவுகளும் சூப்பர் அப்படின்னு சொல்லி பண்டார வெளியிலிருந்து லாவண்யா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான வணக்கங்களோடு பண்ணைபுரம் மணிகண்ட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார் பாலகார்த்திகா வந்திருக்கிறாங்க. மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக புசலாவில் இருந்து சசிகலா சுரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. ஆயக்கா அன்பான மதிய நேர வணக்கம் டிக்கோயா புளியாவத்தில் இருந்து போல்வின் வந்திருக்கிறாங்க. நாங்களும் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மனைவி ரோனிகா, மகள் டென்ஷி இருவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இனிமையான மதிய நேர வணக்க மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் சிவானி நிகழ்ச்சி வேற லெவல். தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக இதய ரத்னம் வந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு இங்கிருந்து ரவி வந்திருக்கிறாரு. அன்பான மதிநேர வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். செவ்வாய் ராகம் கொண்டு வரும் மதிநேர குதுகம் நிகழ்ச்சியுடைய பாடல் திருவிழம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக பேருவளை ஷமட் மாவத்தை நசார் வந்திருக்கிறாரு. ஹாய் சிஸ்டர், குட் ஆப்டர்நூன். செவ்வாய் ராகம் சூப்பர். ஹஸ்பண்ட் நிரோஷன், மகள் நிஷாந்தினி, மகன் நிதுக்ஷன் மற்றும் சுச்சி காயோ எல்லோரும் இணைத்துக் கொண்டு நடந்தொரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி யட்டியந்தோட்டில இருந்து சுலோக்ஷனா வந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு கனகராஜன் வந்திருக்கிறாரு. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொண்டு உங்கள் மனதுக்கு பிடித்தமான சூப்பரான இடைக்கால பாடலாம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருங்க. இது உங்கள் வாசந்த மாத்திய நேர கோதர்களும் உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி வருகின்ற பாடல். இது அபூர்வ சகோதரர்கள் தெரியப்படுறதுக்காக

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோபார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.

இடைக்கால பாடல்களை சுமந்து வரும் இசையின் சங்கமம் இது.

0: இரண்டு தசம் ஆறு, 102 தசம் எட்டில்
1: மக்கள் சூடிய
2: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர
4: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
3: என்ன நீங்க கட்டிட்டு வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் தர, என்ன வேணும்?
4: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு GI பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
3: என்ன பிராண்ட்?
4: நல்ல பிராண்ட் ஒன்று.
3: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு GI பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா GI பாக்ஸ் பார் தானே.
4: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல் GI பாக்ஸ் பார்.
0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
5: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
6: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
7: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
9: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள DPMC காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
10: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
11: இது என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
10: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு.
12: மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும்
13: உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன்
14: மறக்காம கேளுங்க. போங்கடா போய் வேலையில பாருங்கடா.

0: ராகம் கொண்டு வரும் மாதி நேர கொதுகள் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் ஒரு மணி கடந்து 35 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. மழையா? மழை அப்படினாலே ஹட்டன் அந்த கிணிகத்தனை இந்த ஏரியால ரொம்ப குளிரா இருக்கும் இல்லையா? சரி, ஓகே. கண்ணா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க என்னோட, அப்படித்தானே?
1: இல்ல, உங்களோட ஃபர்ஸ்ட் டைம். வசந்தத்தோட தான் இணைந்திருப்பேன்.
0: சரி, ஓகே கண்ணா, சொல்லுங்க. மதி நேரம் சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் இல்ல, இனிமே தான்.
0: சரி, ஓகே, சொல்லுங்க. நிகழ்ச்சியில அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வர காத்திருக்குது. யார் யாரும் இணைந்து கொள்ள போறீங்க?
1: வசந்தம் எல்லாத்துக்கும் கேட்போம்.
0: நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பின் வளையவும் அதே போன்று முகநூல் வளையவும் இணைந்து கொள்ளுங்கள். வருகிறது பாடல், இது தர்மதுரை.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. ஆட்கடத்தில் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு ஒருவித வாய்ப்பும் இல்லை.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
3: மலையக மண்ணில் மக்களோடு மக்களாய்

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வணக்கங்களோடு புவனேஸ்வரன் மங்கையரசி வந்திருக்கிறாங்க. மாத்துக்கமை கஸ்தூரி கடையில் இருந்து கஸ்தூரி ராஜா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். மனைவி விமலாதேவி, மகன்மார்களான பிரசாந்த், அபிஷான், மகள் அபிநவி ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ஹட்டன் இருந்து யாஷோத் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இதேவேளை அன்பான வணக்கங்களோடு அருண் ராஜன் வந்திருக்கிறாங்க. செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பான மதிநேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறார். இதேவேளை ஆயக்கா, அன்பான மதிநேர வணக்கம். மாத்தலையில இருந்து வாரிய போல நீலமேகம் தேவி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவிக்கும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக பகிர்ந்திருக்கிறாங்க. நிஷா மாவனிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இனிய மதிநேர வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பாடல்கள்லாம் அருமை என்று பகிர்ந்து கொண்டு தயாகரன் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மதிநேர வணக்கம் என்று பகிர்ந்து கொண்டு ஈராவூர் நான்கிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல மதிநேர வணக்கம், நான் சிவா மூதர் பட்டித்திடல இருந்து வடிவில் வந்திருக்கிறாங்க. வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான வணக்கம், குறிஞ்சாக்கணிந்த அசூர்தீர் வந்திருக்கிறாரு. அன்வர், ரிகா, ஸ்ரீனா குட்டி ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல மீண்டும் மீண்டும் என்னுடைய தலைவர் பாடலை கேட்கும் சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் சிவானி அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும் என்று பகிர்ந்து கொண்டு சத்தியமூர்த்தி காமராஜன் வந்திருக்கிறாரு. அதே போல முருகேஸ்வரி, அதே போல ரஜினி சத்தியமூர்த்தி, அதே போல ஆவியூர் ஐஸ்வர்யா வரலட்சுமி, அதே போல ஸ்ரீ அக்ஷயா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. செங்கலடி ஸ்ரீமுருகன் வந்திருக்கிறாங்க. அன்பான மதிநேர வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். செவ்வாய் ராகம் கண்டுவரும் மதிநேர குதகலம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாடல்கள் ஒவ்வொன்றும் வேற லெவல், தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு நிர்மலா வந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கம், அட்டன் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சத்யஜோதி வந்திருக்கிறாங்க. வாசந்த மிகம் மதிநேர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் அட்டகாசமா உங்க ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லி சென்னையிலிருந்து நாகராஜன் வந்திருக்கிறாரு. அதே போல அன்பான மதிநேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு மனோ வந்திருக்கிறாரு. தொழிற்சக நீங்களும் அழைப்பின் வழியும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள். இது சூப்பரான பாடல் வருகிறது மன்னன் தெரிவிப்பதற்காக.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: வியாபுகுவ பகுதியில் சட்டவிரோதமான முறையில் புதையல் தோண்டிய 7 பேரை கைது செய்துள்ளதாக மகவ போலீசார் தெரிவித்துள்ளனர். மகவ போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் மக்குல்பொத்த, மகவ, ரதிபந்தி எல்ல மற்றும் பலல் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர். சந்தேக நபர்கள் 17 முதல் 51 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகவ போலீசார் மேற்கொண்டு
3: வருகின்றனர்.
4: தேசிய ஒற்றுமை மற்றும் இறையாண்மை, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்களில் ரஷ்யாவும் சீனாவும் ஒன்றுக்கொன்று ஆதரவளிக்க தயாராக உள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார். அத்துடன் பரஸ்பர நன்மை பயக்கும் மற்றும் சமத்துவ அடிப்படையிலான கொள்கைகளில் ஒத்துழைக்கவும் இறையாண்மை மற்றும் தேசிய ஒற்றுமையை பாதுகாப்பது உட்பட இரு நாடுகளின் முக்கிய நலன்களை பாதிக்கும் பிரச்சினைகளில் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கவும் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவும் சீனாவும் பொருளாதாரம், அரசியல் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் உறவுகளை தீவிரமாக விரிவுபடுத்தி வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த மனித்தியாள செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: பாடல் தெரிவுகள் எல்லாம் படித்திருக்கிறதா?
1: சூப்பர், முழுது பாடல் அந்த மாய் பாடல் ரொட்டி மேகர்
0: அப்படியா? சரி, ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க. நிகழ்ச்சியில அடுத்து ஒரு சூப்பரான பாடல் வர காத்திருக்கிறது, யார் யாரும் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: அவர் கேட்க சொல்றாரு அகா, சாமுண்டி படத்துல இருந்து முத்து நகையை பாடல் தாங்க கேட்கலீங்கன்னு சொல்றாரு ரொட்டி மேகர்.
0: அப்படியா?
1: ரொட்டி வேலை, ஆமா, ரொட்டி வேலை செய்யற நோகரனாக்காகவும் மால்பஸ் மதுவாசுவா வசந்த சொந்தங்கள் எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாருக்காங்க அக்கா
0: அந்த
1: பாடலை கண்டிப்பா தாங்க, ரொம்ப சத்தமா கூட்டி வச்சுக்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி. நிகழ்ச்சியோட இருந்து கொடுப்பீங்க.
1: நன்றி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகிறந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: பிறகு
1: கொஞ்சம் மழையே மின்னல் இடிமுறை பெஞ்சுட்டி அந்த நேரத்துல கிடைக்கல இருக்கு.
0: சரி ஓகே ஈடன் சொல்லுங்க, மதிய நேரம் சாப்பிட்டீங்களா?
1: நான் சாப்பிட்டாச்சு, நீங்க சாப்பிட இல்ல தானே? இன்னும்
0: நான் இன்னும் சாப்பிடல. சரி ஓகே ஈடன் சொல்லுங்க, நியூஸ்ல அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல்.

0: அருமையான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: குமார் கொழும்பு 10-12 மலர் மதுள்ள ராஜமாணிக்கன் ராஜேனன் செல்வராம் பத்தல் ஐயாக்கான்னு மடகால் பூபேந்திரன் அண்ணாவியார் சாம்குமார் விஜய் வீரய்யா திருச்சியம் ஆட்டோ ஈஸ்வரன் உமாச்சந்திரன் வர்த்தித்துல திருமதி ரஜா அருள்மொழி ரிஸ்கா அது போல மோட்டர் சைக்கிள் வேட போலே வந்து மேரில் இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கோம் அனைவருக்கும் உங்களுக்காக உங்க இப்பம் அது போல முடிஞ்சா தேவாட பாடல் ஒன்னும் போடுங்க.
1: நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கிடமைக்கு.
0: நன்றி நன்றி
1: நன்றி.

0: வெற்றிகரமாக நான்காவது முறையாகவும் மட்டக்களப்பில் மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி அதாவது ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வந்து நடைமுறைப்படுத்த போறாங்க. நீங்கள் விரும்பிய துறைகளில் சிறந்த உயர்கல்வி கற்று உங்களுக்கு பிடித்த துறையில் செல்ல வழிகாட்டுகிறது. உலகின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தரக்கும் இருக்கிறாங்க. எனவே மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெற இருக்குது. எனவே உடனடியாக நீங்க இப்போதே செல்லுங்க. உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும், அதே மாதிரி வெளிநாட்டில் போயிட்டு அங்கே சுற்றுலாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆசைகள் வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லையா. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ வந்து அட்வொகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வந்து ஒரு மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி வந்து ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இந்த கண்காட்சி பார்த்தீங்கன்னா 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெற இருக்குது. எனவே மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய இளையோர்கள் அப்படியே நீங்க சென்று நீங்க உங்களுடைய கனவை வந்து நனவாக்கி கொள்ளுங்க அப்படின்றதை நானும் சந்தோஷமாக ஞாபகப்படுத்துறேன்.
1: உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: சிறந்த முதலீடு ரேங் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல் இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து.
7: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
1: இது என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
0: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு
2: மச்சு போட்டு தாக்கு.
0: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
3: போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா.

0: என்ன பாடல் பாடி காட்ட போறீங்க?
1: பாடலா? பாடுவோம்.
0: அது என்ன பாடலா? பாடுவோம்.
1: ஓ வசந்த ராஜா, தேன் சுமந்த ரோஜா, என்னாலும் சங்கீதம்
0: நீங்கள் கேட்டவையில நான் பாடல் தர முடியுமா?
1: தோப்பு கொச்சி கடையுடன் வத்தலை ஐயக்கண்ணன் இருக்கும், சாம்குமார், ராஜமௌலி ராஜன், மும்தா தேகம், பாதுகே சின்னத்தம்பி, உமாச்சந்திரன், தலவக்கல் கிருஷ்ணபக்தன், நம்பப்பித்திய ராசையா, அருள்மொழி, பிசரேஸ் கார்பரேஷன், ராஜ்குமார், உவப்பித்திய, ஐநூர் வீட்டு திட்டம், சுரேன், எலன்குமார், வெள்ளிமட செல்வராம், மாவெளி வேம்பு சசிகுமார், மாபோல கருணா, இவர்களுக்காக கேட்போம்.
0: நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்க அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும் அன்பான மதிய நேரம் வணக்கம் அக்கா செவ்வாய் ரகம் கொண்டு வரும் பாடல் தெரிவுகள் அனைத்தும் சூப்பராக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக வசந்த குமாரி வந்திருக்கிறாங்க, பலாங்கோடிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அன்பான மதிய நேரம் வணக்கம் மதுகுமா அம்பேதனிலிருந்து விஜயராஜா பனிமலர் வந்திருக்கிறாங்க. அதே போல இனிய மதிய நேரம் வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். ஹட்டன் காசல்ட்ரில இருந்து டிஜே வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மதிய நேர வணக்கம் நான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். பாடல்கள் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு வேளம்பிட்டியிலிருந்து சுஜி வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான வணக்கங்களோட தூத்துக்களிலிருந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க. ஆயக்கா அன்பான மதிய நேர வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் திசு மகாராமையில இருந்து கீதா. உங்க ப்ரோக்ராம் நல்லா இருக்குது, வாழ்த்துக்கள். சூப்பர் சாங் செலக்சன், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கீதா, நானும் சந்தோஷமா இருக்கிறேன். கந்தளாயிலிருந்து கே உவைதன் வந்திருக்கிறாங்க. அன்பான மதிய நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹட்டன் கலாதேவி வந்திருக்கிறாங்க. ஐயாதுரை, முருகதா, சபிக்ஷன், தவிக்ஷா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்பான மதிய நேர வணக்கம் சிவானி, பாடல்கள் எல்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கொழும்பு 14 மும்தாஜ் பீகம் வந்திருக்கிறாங்க. அன்பான மதிய நேர வணக்கங்களோடு சிவா வந்திருக்கிறாரு. செங்கலடி சக்கிலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. தினுஷான் வந்திருக்கிறாங்க. அன்பான மதிய நேர வணக்கம் பாடல் தெரிவுலாம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக பகிர்ந்திருக்கிறாங்க. இதே வேலை இந்த அரசு வந்திருக்கிறாரு. அன்பான மதிய நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறார் முகமது அன்வர் வந்திருக்கிறாரு. இனிய மதிய நேர வணக்கம் சிவானி, அசத்தலான பாடலோடு ஆரம்பித்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. வரலட்சுமி கொடகனிலிருந்து, அதே போல ஸ்டீபன் ஸ்டைலிஸ்ட் வந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ஸ்டீபன் வந்திருக்கிறாரு. அன்பான மதிய நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? இன்னும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க. பாடல்கள் எல்லாம் அருமை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு அறந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கிறேன் ஐயப்பன், நீங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நானும் ஆசைப்படுறேன். அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு நிரஞ்சன் வந்திருக்கிறாரு. அதே போல மட்டக்களப்பிலிருந்து அனிதா வந்திருக்கிறாங்க. ஆனந்தகுமாருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பின் வழியும் அதே போன்று மோகநூல் வழியும் இணைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வசந்தகுமார் கேட்ட பாடல்

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: பார்ட்டி நல்ல பார்ட்டி தான், ஓ பியூட்டி என்ன பியூட்டி தான்.
3: வசந்த முகமின் இன்ட்ரெஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் முரளி.

0: பண்டிகையின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸ் ஓகே, அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
3: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கும். ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
2: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
3: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
2: எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
4: இறுதி நேரத்துல வந்துட்டீங்க
5: இல்லையா?
4: வணக்கம்
5: ஓகே அசீம், பாடல் தெரிவுகள் எல்லாம் பிடித்திருக்குதா?
4: பாடல் எல்லாம் சொல்லவே தேவையில்லக்கா, நல்ல பாடல்.
5: ஓகே அசீம் சொல்லுங்க, நிகழ்ச்சியில அடுத்த முறை சூப்பரான பாடல் வர காத்திருக்குது. யார் யாரை இணைத்துக் கொள்ள போறீங்க?
4: எனக்காகவும் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் அக்கா எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா? அக்கா
5: என்ன பாடல்?
4: எனக்கு அது வாழும் வரை போராடுன்னு ஒரு பாடல் உண்டு. இங்க
5: வாழும் வரை போராடு
4: நன்றி.

ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலில் தொடர்ந்து நானும் நிகழ்ச்சி என்று விடைபெற்று செல்லப் போகின்றேன். இன்று நலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் போட்டு தாக்கு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் ரோஃபினா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே ஷிஃபானி. நன்றி சொந்தங்களே.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகி. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மழையுடனான காலநிலை காரணமாக நீர் மூலம் பரவும் நோய்கள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். டெங்கு, எலிக்காய்ச்சல், மஞ்சள் காமாலை மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் அடுத்த 2 வாரங்களில் அதிகரிக்கக்கூடும் என சிரேஷ்ட ஆலோசகர் மருத்துவ நிபுணர் மருத்துவர் ஆனந்த விஜயவிக்ரம தெரிவித்துள்ளார். அத்துடன் வெள்ள நீர் மற்றும் மாசடைந்த குடிநீர் மூலம் நோய்கள் பரவக்கூடும் என்பதால் கொதித்தாறிய அல்லது சுத்திகரிக்கப்பட்ட நீரை மட்டுமே பருக வேண்டும் எனவும் சேற்று நீரில் நடப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் பொதுமக்களிடம் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நோர்வே நாட்டு சகா ஜோனாஸ் காரிஸ்டோஸ் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் போது உக்ரைன் மற்றும் மேற்கு ஆசியாவில் நிலவும் பதட்டங்களை பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரத்தின் மூலம் தீர்க்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து இந்தியாவும் நோர்வேயும் ஒரு பசுமை மூலோபாய கூட்டாண்மையை வலுப்படுத்தியுள்ளன. அத்துடன் தூய்மையான எரிசக்தி, பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறன், நீல பொருளாதாரம், பசுமை கப்பல் போக்குவரத்து, டிஜிட்டல் தொழில்நுட்பம், விண்வெளி மற்றும் ஆர்க்டிக் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். எமது அடுத்த மணித்தியால செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகி. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

தாய் குலமே திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் சபாயிரங்கள் கொண்டு வரும் மொத்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது 3:10. சில நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேர்களின் கனவு பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபாரின்ல போய் படிக்கணும், ஃபாரின்ல போய் நாங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னு சொன்னா 4வது முறையாகவும் வந்து மட்டக்களப்புல மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி நடைபெறுது. எடுக்கேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லி சரி, நீங்களும் விரும்பிய துறைகளில் வந்து சிறந்த உயர்கல்வியை கற்று உங்களுக்கு பிடித்த துறையில வந்து நீங்க செல்றதுக்கு இந்த எக்ஸ்போ வந்து வழிகாட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். உலகத்துல ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் அதோட சேர்த்து உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் அங்க போனீங்க, அந்த எக்ஸ்போக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நேரில் சந்திக்கிறதுக்கு ஒரு சிறப்பு வாய்ப்பு கூட உங்களுக்காக இருக்கு. சரி, நீங்க வந்து வெளிநாட்டில் குடிபெயரணும் அப்படி இல்லைன்னு சொன்னா, நீங்க வந்து ஃபாரின்ல போய் தான் படிக்கணும், உயர்கல்வியை வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லி நீங்க பிளான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த எடுக்கேட் எக்ஸ்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு களமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, நீங்களும் வந்து உடனடி அனுமதிகளுக்கு அதே போல வந்து சிறப்பு தள்ளுபடிகள் அப்படின்னு சொல்லி இன்னும் பல சலுகைகள் வந்து தரா இருக்கு. சரி, எப்ப இந்த எடுக்கேட் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? இம்மாதம் 23-24 மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியம் அங்கதான் நடக்குது. சரி, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க.

0: வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: சிறந்த முதலீடு, பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து.
5: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

பிறப்பு திரைப்படத்துக்காக பெற்ற அருமையான பாடல் வசந்த தின்சபாயிரங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்க நிகழ்ச்சி நாங்களும் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். வசந்த மிஃபம் நேரம் இப்போது 3:28 ஆகின்றது. நிகழ்ச்சியில் அடுத்து பாத்தீங்கன்னா மின்னல் தாக்கம் குறித்து ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஊவா மாகாணம் அதை நிறுத்துவது மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை இன்றைய தினம் வந்து கடுமையான மின்னல் அபாயம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு. சரி, இன்றிரவு 11:30 வரை வந்து இந்த மாவட்டங்களுக்கு வந்து சிவப்பு எச்சரிக்கையும் அதே நேரத்தில் வந்து 8 மாவட்டங்களுக்கு வந்து செம்மஞ்சள் எச்சரிக்கையும் வந்து விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சரி, நீங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடி மின்னல் தாக்கங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு வந்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து நீங்களும் மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து எதிர்ப்பு கூறியிருக்கு.

0: மூத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸ் ஓகே, அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
2: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு ஒரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம், ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
3: சவாரங்கள் கொண்டு வரும் வசதி போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 3:40 ஆகின்ற இந்த நேரம் அடுத்து ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, எதிர்வரும் வெசாக் கால பகுதியில் வந்து ஏற்பாடு செய்யப்படும் வெசாக் வலயங்கள், அதே போல வந்து தான நிகழ்வுகள், தான்சல் அப்படின்னு சொல்ற தான நிகழ்வுகள் உள்ளிட்ட அனைத்து விசேட திட்டங்களையும் வந்து முறைப்படுத்துவதற்காக அரசாங்கம் வந்து புதிய சுற்றறிக்கை ஒன்றை வந்து வெளியிட்டிருக்கு. சரி, வெசாக் மத வழிபாட்டின் போது வந்து பொருத்தமற்ற நடவடிக்கைகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளதாக வந்து அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த புத்தசாசன அதே நேரத்தில் வந்து மத மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான அமைச்சர் ஹினிதுமா சுனில் செனவி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, வெசாக் கொண்டாட்டங்களின் போது பாத்தீங்கன்னு சொன்னா ஹெட் பேங்கிங் நிகழ்வுகள், அதே போல பயமுறுத்தும் வீடுகள் போன்றவற்றுக்கு நடத்துவதற்கு வந்து அனுமதி வந்து வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக அவர் சொல்லியிருக்கிறார். அதோடு வந்து தானசாலைகளை வந்து ஏற்பாடு செய்பவர்கள் வந்து பௌத்த குடிகளுக்கு பதிலாக மஞ்சள் நிற கொடிகளை வந்து பயன்படுத்துமாறும் வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதாகவும் வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அதேபோல வந்து அகில இலங்கை சாசன பாதுகாப்பு சபைகளின் மகா சங்கத்தினர் மற்றும் அரசு நிறுவனங்கள் இணைந்து இந்த ஒழுங்குமுறை திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தும் அப்படின்னு தெரிவித்த அமைச்சர் வந்து தானசாலைகள், விசா கலங்காரங்கள், வீதி பாதுகாப்பு, அதேபோல வந்து பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து விஷேட வழிகாட்டுதல்கள் வந்து வெளியிடப்பட்டுள்ளதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாரு. பாதுகாப்பு படையினருடனான வந்து ஒருங்கிணைப்பை வந்து வலுப்படுத்தி பொருத்தமான அலங்காரங்கள், அதே போல வந்து காட்சிப்படுத்தல்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கூட அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.

0: நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள் திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: வசந்த தினன்றைய ஸ்டார் ஆஃப் திரே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகர் முரளி.

0: அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதான சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகிகள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பயங்கரவாதத்துக்கு நிதியளிப்பதை தடுக்கும் உடன்படிக்கை சட்டம் மூலமானது நாட்டின் அரசியலமைப்புக்கு முழுமையாக இணங்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்மானத்தை சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அரசியலமைப்பின் 121 முதலாம் பிரிவின் கீழ் முன்வைக்கப்பட்ட சவாலொன்றை தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த சட்ட மூலம் ஒட்டுமொத்தமாகவும் அதேபோன்று அதில் உள்ள ஒவ்வொரு விதிகளும் அரசியலமைப்பின் எந்தவொரு பிரிவுக்கும் முரணாக அமையவில்லை என நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: இஸ்ரேலின் தாக்குதலில் லெபனானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த மார்ச் 2 முதல் 3000 கடந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. லெபனானில் ஏற்பட்டுள்ள இந்த மோதல்களால் இதுவரை 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தங்களது வீடுகளை இழந்து தலைநகர் பெய்ரூட் கடற்கரையோரங்களிலும் வீதிகளிலும் கூடாரங்கள் அமைத்து தஞ்சமடைந்துள்ளனர். குறிப்பாக லெபனானின் தெற்கு பகுதியுள்ள மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இம்மாதம் 29 அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகனில் இருநாட்டு ராணுவ உயர்மட்ட குழுவினர் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனித்தாளர் செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதான சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகிகள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

கண்ணகி மன்னன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியின் வசனத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியில் நாங்களும் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நேரம் இப்போது மாலை 4:08 ஆகின்றது. சரி, மீண்டும் ஞாபகப்படுத்திக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், ஃபாரின்ல போய் ஹையர் ஸ்டடிஸ் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்துச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு சூப்பரான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, வெற்றிகரமாக 4வது முறையாகவும் வந்து மட்டக்களப்பில் மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி இருக்கு. சரி, எப்ப அப்படின்னு சொன்னா, இம்மாதம் 23-24 மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியம்ல இருக்கு. சரி, அங்க போனீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க விரும்பிய துறையில வந்து சிறந்த உயர்கல்வியை கற்று உங்களுக்கு பிடித்த துறையில் வந்து நீங்க செல்றதுக்கு இந்த எடுக்கேட் எக்ஸ்போ வந்து உங்களுக்கு வழிகாட்டுது. உலகில வந்து முக்கியமான புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் அதே நேரத்தில் வந்து உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை அங்க போனீங்க அப்படின்னு சொன்னா, நீங்களும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. சரி, நீங்க வந்து வெளிநாட்டுல குடிபெயரணும் அப்படி இல்லைன்னு சொன்னா, படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பிளான் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுதான் உங்களுக்கான சிறந்த களம். எனவே வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இம்மாதம் 23-24 மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியம்ல நடைபெறுது இந்த எடுக்கேட் எக்ஸ்போ.

இனிமையான இடைக்கால பாடல்களோடு சந்தோஷமாக வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது மாலை 4:16 ஆகின்றது. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து என்ன விடயம் அப்படின்னு சொன்னா, இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முதல் 6 மாதங்களுக்கான நீர் கட்டணத்துல வந்து திருத்தங்களை வந்து மேற்கொள்ளாதிருக்க அமைச்சரவை வந்து அனுமதி அப்படின்னு சொல்லி முக்கியமான விடயம் வெளியாக இருக்கு. அதேபோல இன்னும் ஒரு முக்கியமான விடயம், அரசு நிறுவனங்கள வந்து ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் போத்தல்களை வந்து கொள்வனவு செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் வெளியாகி இருக்கு. இதே போல இன்னும் பல முக்கியமான விடயங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருப்போம் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
1: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
2: Yeah.

0: இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.
1: செவ்வாய் ராகங்கள்.
2: Yes, I love this idiot. I love

போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வசந்த பெஃப் நேரம் மாலை 4:28 அப்படி நாங்க காங்கோ நாடு பக்கம் போயிட்டு வரலாம். காங்கோ நாட்டுல பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதியில வந்து எபோலா வைரஸின் பரவல் வந்து அதிகரித்து காணப்படுதா. இது இப்படி இருக்க பொது சுகாதார அமைச்சர் சாமுவேல் ரோஜர் காம்போ இது பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, எபோலா பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா 131 பேர் வந்து பலியாகி இருக்கிறாங்க இதுவரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது தவிர 511 பேருக்கு வந்து சந்தேகத்துக்குரிய வகையிலான தொற்று வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மரணம் சந்தேகத்தின் அடிப்படையிலானவை அப்படின்னு சொல்லி கூட அவர் சொல்லியிருக்கிறாரு. இதே இப்படி இருக்க இந்த வியாதிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையில வந்து என்ன காரணம், எது பற்றி உறுதி செய்வதற்கான விசாரணைகள் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கூட அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது வந்து உலகிலேயே வந்து மிக கொடிய ஒரு வைரஸ் நோய்களில் ஒன்றுதான் இந்த எபோலா வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. உடலின் உட்புற உறுப்புகள்ல வந்து கடுமையாக வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரத்தப்போக்கு, உறுப்பு செயலிழப்பு மற்றும் மரணத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த எபோலா வைரஸின் தாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. காங்கோவின் அண்டை நாடுகளான உகாண்டா, தென் சூடான் போன்ற நாடுகளுக்கும் வந்து இந்த எபோலா வைரஸ் வந்து பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லி அஞ்சப்படுது.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிடி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமாக

0: இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் முரளி.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு இது வாய்ப்பு உள்ளது.
2: செவ்வாய் நாங்கள் கொண்டுவரும் வசனத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வசந்த பெஃபம் நேரம் இப்போது மாலை 4:43 ஆகின்றது. நிகழ்ச்சியில் அடுத்தம் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாட்டில் பார்த்தேன்னு சொன்னா எரிபொருள் நுகர்வு குறைவடைந்திருக்கிறதா வந்து இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் வந்து தெரிவித்திருக்கு. அண்மைக்கால மாதங்களோடு வந்து ஒப்பிடுகையில இந்த மே மாதத்துல இவ்வாறான நிலைமை வந்து பதிவாகி இருக்கிறதாகவும் வந்து பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமாரகே வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது தொடர்பில் அவர் ஒரு விடயம் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, அண்மைக்கால பகுதியில பாத்தீங்கன்னா நாட்டின் மிக உயர்ந்த எரிபொருள் நுகர்வு கடந்த மார்ச் மாதத்திலேயே வந்து பதிவாகி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கூட அவர் சொல்லியிருக்கிறாரு. இது இப்படி இருக்க நாட்டின் எதிர்கால எரிபொருள் தேவையை வந்து நிவர்த்தி செய்யும் பொருட்டு எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்கு தேவையான எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான கொள்முதல் கட்டளைகள் தற்போதே பிறப்பிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி கூட அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.
3: வானத்தை பிடிக்கலையா ஏன்

ta din ta chik ta din ta chik din ta.

ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து இருந்திருக்கலாம் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனனி தானே சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டின் சில பிரதேசங்களுக்கு பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களத்தினால் எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் இரவு 11:30 மணி வரை செல்லுபடியாகும். அதற்கமைய ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்று இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இடியுடன் கூடிய மழையின்போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னத்தாக்கத்தினால் ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவிய திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: சவுதி அரேபியாவுக்கு எதிரான அண்மைய ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை பாகிஸ்தான் கடுமையான சொற்களால் கண்டித்துள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தானிய வெளியுறவு அமைச்சகம் ரியாத்துக்கான தனது அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்தகைய தாக்குதல்கள் சவுதி அரேபியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை கடுமையாக மீறும் செயல்களாகும் என்று குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இவை பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேலும் சீர்குலைப்பதற்கான ஒரு முயற்சியாகவே தோன்றுகின்றன என்றும் பாகிஸ்தான் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்கான மணித்தியால செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனனி தானே சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகங்களோடு உங்கள் அனைவரையுமே சந்திப்பதே ரொம்பவுமே சந்தோஷம். செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. சுபைட்டான மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0175-001-0001-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது நம்மளோட பேசுறதுக்காக ஆரம்பத்திலே ஒரு நீர் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாமேலோ. வணக்கம்
1: அன்பான மாலை நேர. வணக்கம்
0: அன்பான மாலை நேர. வணக்கம், யாருது?
1: நான் தப்புமார் கந்த பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வசந்தகுமார், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இல்ல, இன்னும் டீ எல்லாம் குடிக்கல. நிகழ்ச்சி கேட்டுட்டு குடிப்போம்.
0: அப்படியா, பாடல் கேட்டுட்டே தான் குடிக்கணும்
1: என்ன?
0: சரி, இப்ப யாரெல்லாம் நிகழ்ச்சியில இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சி கடை ஈரன், வத்தலையா கண்ணன், இருக்கோம் சாம்குமார், ராஜமாணிக்க ராஜேந்திரன், கும்தா ஜேகம், பாதிக்கை சின்னத்தம்பி, உமாச்சந்திரன், தலவக்கலை கிருஷ்ண பக்தன், நம்ம பெட்டி ராசையா, அருள்மொழி, ராஜ்குமார் மற்றும் ஐநூறு வீட்டுக்கும் அலன்குமார், சிவன், வெளிமட செல்வராம் இவர்களுக்காக கேட்போம்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி.
1: நன்றி.

0: பெருந்துருளையின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: Hey, level done. Results okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
2: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.

0: நாட்டாமை திரைப்படத்தில் இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களாம் கேட்டு மகிழ போறீங்க. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் யானு சொல்லி பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யாருது?
1: பாடல்
0: கேட்டுலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அடுத்த பாடல வசந்தகுமார், ராசமாணிக்க ராஜேந்திரன், கடவுள மனோகரன், நீடலையா, குசல்ராஜா, ஆட்டோ விஸ்வநாதன், உமாச்சந்திரன், இளவரசன் குலசீரன், ஐயா கண்ணு, ஸ்ரீராம்குமார், அண்ணாவியார் ஆகியோர் கேட்பா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-75-00-1-0712-75-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. அண்ணாமலை திரைப்படத்திற்காக தேவா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து சித்ரா பாடு பாடல்.

0: நேரம் மாலை 5:29.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், 20 வருடங்கள் தெரிந்த ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
4: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
5: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
6: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
7: காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தில் செவ்வாய் ராகங்கள்.

0: திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழைப்பின் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். மேலோ வணக்கம்.
1: ஹாய், சந்தோஷமான மாலை வணக்கம்.
0: அன்பான மாலை நிற வணக்கம். யாருது?
1: நான் இங்கே ரவி.
0: ரவி, எப்படி இருக்கீங்க ரவி? நல்லா இருக்கீங்களா?
1: நான் சூப்பரா இருக்கிறேன். நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரவி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: வேலையோட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன்.
0: பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா ரவிக்கு?
1: இன்னைக்கு நமக்கு ஸ்பெஷல் டே தானே, செவ்வாய் ராகம்னா அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு நமக்கு?
0: அப்படித்தானே. என்ன சரி, அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க ரவி?
1: நம்மளோட வசன சொந்தங்கள், நண்பர்கள் மற்றும் உங்களுக்காகவும், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்காகவும் எனக்கு ஒரு பாடல் தரீங்களா?
0: என்ன பாடல்?
1: சின்ன ஒரு படத்துல இருந்து அந்தியில வாடும்.
0: அந்தியில வாணம். அப்படியா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க, தர முயற்சிறேன். சரியா? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: இதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நிற வணக்கம். நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு கண்டையிலிருந்து குமார் வந்திருக்கார். அன்பான மாலை நிற வணக்கம். சண்முக சுந்தரம் மதுரையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நிற வணக்கம் சகோதரி என்று சொல்லி மங்கையகரசி புவனேஸ்வரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் குட் ஈவினிங் வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி பொத்துவில் இருந்து ஜமல்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, நானும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பண்கொடாவளியிலிருந்து சுதாகரன் மேகலா மற்றும் மகள் அக்ஷயா பார்கவி, சர்வீன் அம்மா மற்றும் காளிமுத்து அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி அசுர்தீன் குறிஞ்சாக்கேணியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நிற வணக்கம் அன்பு தோழியே, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். ஆட்கடத்தல் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன plan? எனக்கு என்ன? Foreign போறதுதான் plan. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல higher studies படிச்சு இங்கேயே settle ஆயிரலாம்.
3: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு plans இருக்கும். A level முடிச்சாச்சு, foreign போகணும், study abroad, இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு settle ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
2: இம்முறை May 23 மற்றும் 24 மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
3: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
2: எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் முரளி.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க.
1: வசந்தம் FM உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
3: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை வணக்கம்.

0: தர்மபதினி திரைப்படத்தில் இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்கன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0175-0001-0001-2-175-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இந்த மணித்தியாலத்தின் முதல் நீரா நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பில் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய மாலை நேரம். வணக்கம் அக்கா, பாராட்டு சிவகுமார்.
0: வணக்கம் சிவகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: அக்கா சும்மா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சிவகுமார், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: பாடல் கேட்டு ஒன்றிருக்கா அக்கா, இனிமையான பாடல். செவ்வாய் ராகம் என்றாரு, சந்தோஷம் தான் இருக்கா.
0: அதுதானேனா? இனிமையான பாடல் சொல்லுங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: காலை குடிச்சுதான் லைன் கிடைச்சிருக்கா.
0: அப்படியா? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: நன்றி.

0: எங்க சின்ன ராசா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் 102.6 102.8 அலைவரிசைகளில் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் என்றும் அன்பானவள்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்றும் அன்பானவள் அம்மா.
0: யார் பேசுறீங்க? ஹலோ,
1: அடுத்தும்
0: கூட ஒரு அழகான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக கேட்க விரும்புறீங்க?
1: வளமையான நேர்களை இணைத்துக் கொண்டுமா வசந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் தான்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து
1: நன்றி.
0: இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0107501 0005 0011 2 775 111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: உற்சாகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 6:30.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும்.

0: கிறிஸ்தவர்களின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது? நம்ப ஆச்சு.

திரைப்படத்தில் இருந்த இளையராஜா அவர்களின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கிட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும். செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பேஸ்புக் கூடாக நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அவர்களை இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கொழும்பு 15 மோதிரை தர்சினி குணசேகர நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான மாலை நிற வணக்கம் ஆனந்தி, நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி அட்டனில் இருந்து சத்திய ஜோதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் மேராவூரில் இருந்து யுவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான மாலை நிற வணக்கம் கிண்ணியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. எட்டாம்பேட்டையிலிருந்து சிவேந்திர நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நிற வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான மாலை நிற வணக்கம் ஆனந்தி, செவ்வாய் ராகம் கொண்டுவரும் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மனைவி பாமினி மற்றும் மகள் துசரத்தன், அஸ்வின் மற்றும் கல்முனை ஜனா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்பான மாலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன், பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி நிகழ்ச்சியோடு குமாரி இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சபுமல் கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஏராவூரிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்து பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் சிஸ்டர், அன்பான மாலை நேர வணக்கம், நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், இணையம் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சக்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, செவ்வாய் ராகங்களோடு நானும் இணைந்துள்ளேன், வசந்த உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி புலட் சிங்கள நிவேதி லலித் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம், கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. கொழும்பு 15 இருந்து ரமேஷ்கா ஜேசீலன் வணக்கம் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு பகிர்ந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம், ஊருக்கொடபத்து தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் சகோதரி, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் என்று சொல்லி கொடேனாவிலிருந்து வரலட்சுமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

ಮಾಡಿಯೋ தனநன தனநன ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள் கவிதை உலகம் கெஞ்சும் உன்னை கண்டால் கவி

0: எது மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் முரளி. ஒலிக்கும் பாடல் இது மணிக்குயில் திரைப்படத்திற்காக.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது. இன்றைய நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் செவ்வாய் ராகங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.

0: நேரம் இரவு 7 மணி.
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: 30 வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த படை வீரர்களுக்கு ஜனாதிபதியின் தேசிய கௌரவம். இனவாதம் மதவாதம் பிரிவினவாதத்துக்கு நாட்டில் இடமில்லை, ஜனாதிபதி திட்டவட்டம். தேசிய வருமான மறுசீரமைப்பு சட்டம் மூலம் நிறைவேற்றம். இலங்கை தாண்டிய வரி வருமானம் கிடைக்கப் பெற்றுள்ளதாக அமைச்சர் அனில் தெரிவிப்பு. ரூபாவின் பெறுமதி இழப்பை முகாமைத்துவம் செய்ய அரசாங்கம் திட்டம். இபோலா வைரஸ் பரவல், உலக அவசர கால நிலை பிரகடனம்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கர் ராகமையில் உள்ள ராணுவ வீரர் நலம்புரி நிலையத்துக்கு சென்று அங்கு தங்கியிருந்து சிகிச்சை பெறும் ராணுவ வீரர்களின் சுகநலன்களை கேட்டறிந்தார். ராணுவ வீரர்களிடம் சுமூகமாக கலந்துரையாடிய ஜனாதிபதி தாய் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்காக சகலரதும் அர்ப்பணிப்புகளை பாராட்டினார். அதன் பின்னர் அங்கு கடமையில் ஈடுபடும் வைத்தியர்கள் உள்ளிட்ட பணிக்குழாமினருடன் உரையாடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிகிச்சை பெறும் ராணுவ வீரர்களுக்காக வழங்கக்கூடிய வைத்தியம் மற்றும் ஏனைய சேவைகளின் வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார். அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த் அபேசேன, பிரதியமைச்சர் மஹிந்த ஜயசிங்க, பாதுகாப்பு செயலாளர், ஓய்வு நிலை ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொந்தா, ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ உள்ளிட்டோரும் இதன்போது இணைந்திருந்தனர். போர் வீரர்களால் பிரார்த்தனை செய்யப்பட்ட எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதோடு அவர்களின் பிரார்த்தனைகளை ஒருபோதும் வீணடிக்கவோ காட்டிக் கொடுக்கவோ மாட்டோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதேவேளை போர் வீரர்களின் உன்னத தியாகத்துக்கு அமைதியான சட்டத்தை மதிக்கும் தேசமே உண்மையான கௌரவம் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் சுட்டிக்காட்டினார். பத்திரமுல்லையில் அமைந்துள்ள ராணுவ நினைவு தூபிக்கு அருகாமையில் இன்று இடம்பெற்ற போர் வீரர்கள் தின நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி, யுத்தமும் மோதல்களும் நிறைந்த ஒரு நாட்டை நிராகரிப்பதில் முதன்மையானவர்கள் போர் வீரர்கள் ஆவர் என தெரிவித்த ஜனாதிபதி, யுத்தம் எவ்வளவு அழிவுகரமான மற்றும் பயங்கரமானது என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். அதேபோல் எமது நாட்டை ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவதும் அனைவருக்கும் சமநீதி மற்றும் சட்டத்தை மதிக்கும் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பி உலகை வெல்லும் ஒரு நாடாக எமது தாய்நாட்டை மாற்றுவதே அவர்களின் இறுதி பிரார்த்தனையாக இருந்தது. அவர்கள் தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தது அந்த உன்னத பிரார்த்தனைகளுடன் தான் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இழந்த வீரமிக்க வீரர்களையும் வீராங்கனைகளையும் நினைவுகூறும் நமக்கு செய்யக்கூடியது அவர்கள் செய்த உன்னத தியாகத்துக்கு வருமென கௌரவத்தையோ அல்லது மரியாதையோ மட்டும் செலுத்திவிட்டு கடந்து போய்விடுவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். அவர்களுக்கு மரியாதையும் கௌரவமும் மட்டும் போதுமானதாகாது. அவர்களால் பிரார்த்தனை செய்யப்பட்ட அந்த அமைதியான சட்டத்தை மதிக்கும் உன்னத தேசத்தை உருவாக்குவதற்கான பொறுப்பு உயிரோடு இருக்கும் நம் அனைவர் மீதும் சுமத்தப்பட்டுள்ளது. அவர்களால் பிரார்த்தனை செய்யப்பட்ட அந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றும், அவர்களின் பிரார்த்தனைகளை ஒருபோதும் வீணடிக்கவோ காட்டிக் கொடுக்கவோ மாட்டோம் என்றும், இந்த போர் வீரர்களின் நினைவு சின்னத்தின் முன்னால் நின்று தாம் சத்தியம் செய்வதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் அங்கு தெரிவித்தார். தேசிய வருமான மறுசீரமைப்பு சட்ட வரைவு இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு அமைய சகலருக்கும் சமமான வரி கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் வகையில் புதிய மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். அவர் மேலும் அங்கு தெரிவிக்கையில், நாம் கட்டம் கட்டமாக சாதகமான திசையை நோக்கி வரி கொள்கைகளுக்கு அமைய முன்னோக்கி வருகை தந்துள்ளோம். சமூகத்தில் பிழையான கருத்தொன்று நிலவுகின்றது. சிலர் வரி செலுத்துவதாகவும் ஏனையோர் செலுத்துவதில்லை என்ற நிலைப்பாடு தவறானது. இந்த சமூகத்தில் சகலரும் வரி செலுத்துகின்றார்கள். எந்த நிலையான வருமானமும் அற்ற அரசாங்கத்திடமிருந்து நிவாரணம் பெற்றுக் கொள்வோரும் வரி செலுத்துகின்றார்கள். எனினும் வருமான வரிக்கு வரும்போது வருமானத்தின் அடிப்படையிலேயே வரி செலுத்த வேண்டும். அதனால்தான் ஒவ்வொருவரும் தங்களது சொத்துக்களுக்கமைய வரியை செலுத்த வேண்டும். வருமான வரியை செலுத்தும் போது வருடத்துக்கு 18 லட்சம் ரூபாய் வரி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. நாம் ஆட்சிக்கு வரும்போது 12 லட்சம் ரூபாவாக காணப்பட்டது. அதனை 18 லட்சம் ரூபாவாக அதிகரித்துள்ளோம் என அனில் ஜாந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். ரூபாவின் பெறுமதி இழப்பு ஏற்படுகின்றமை இலங்கைக்கு மாத்திரம் உரிய பிரச்சினை அல்ல எனவும் எரிபொருள் இறக்குமதி மேற்கொள்ளும் வலயத்தின் பெரும்பாலான நாடுகளின் தமது பணப்பெறுமதி குறைவடையும் நிலைக்கு முகம் கொடுத்துள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் காணப்படும் நெருக்கடி நிலைமை எரிபொருள் விலை அதிகரிப்பினால் ரூபாவின் பெறுமதி இழப்பு காணப்படுகின்றது. அந்நிய செலாவணி செலவு அதனுடன் தொடர்புபட்ட உற்பத்தி செலவுகள் கூடுதலாக காணப்படுகின்றமையினால் கேள்வி அதிகரித்துள்ளது. அதன்போது பெறுமதி இழப்பு ஏற்படும். அதேபோன்று எமது நாட்டைப் போன்று மேலும் சில நாடுகள் உள்ளன. எரிபொருளை இறக்குமதி செய்யும் உதாரணமாக இந்திய ரூபாவின் பெறுமதி 106.4% நேபாளத்தின் ரூபாய் 106.2% இந்தோனேஷியாவின் ரூபாய் 5.2% இலங்கை ரூபாய் 7.8% பிலிப்பைன்ஸின் பெஷோ 4.7% தாய்லாந்து பாத் 104% பெறுமதி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு பெறுமதி இழப்பு ஏற்படுகின்றமை எமது நாட்டைப் போன்று ஏனைய நாடுகளுக்கும் பொதுவானது. அவ்வாறுதான் இடம்பெற்றுள்ளது, மாறுபட்ட விதத்தில் அல்ல. பெரும்பாலும் அந்நாடுகள் எரிபொருளை இறக்குமதி செய்யும் நாடுகள். 2022 பெருமளவு எமது நாட்டில் ரூபாவின் பெறுமதி இழப்பு ஏற்பட்டது. அதே இலங்கைக்கு மாத்திரம் ஏற்பட்ட பாதிப்பு உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட நிலைமை அல்ல. இந்த இடத்தில் இலங்கை ஏனைய நாடுகளுடன் ஓரளவு சமமான நிலையில் உள்ளது என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் ஊடாக 2025 முன்னெடுக்கப்பட்ட டேக் கேர் வலைத்தளங்களை பாதுகாப்போம் வேலைத்திட்டத்தை 2026, 2027 மற்றும் 2028 முன்னெடுப்பதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைக்கப் பெற்றுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதியில் 833 மில்லியன் ரூபாயை பெற்றுக் கொடுத்து திட்டத்தை முன்னெடுக்க அனுமதி கிடைக்கப் பெற்றுள்ளது. சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் நிதியை பயன்படுத்தி நாட்டின் 60 பாடசாலைகள் உள்ளடங்கும் வகையில் டேக்கையார் வழித்தடங்களை பாதுகாப்போம் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. வேலைத்திட்டத்தை சுயாதீன தொலைக்காட்சி ஊடாக முன்னெடுப்பதற்கு 2025 May 19 அமைச்சரவை அனுமதி கிடைக்கப் பெற்றது. அதன் அடிப்படையில் 2025 ஆரம்பிக்கப்பட்ட வேலைத்திட்டத்தை 2026 வரை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. போலீஸ் திணைக்களத்தின் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு தொடர்பிலான பிரிவு, கல்வி அமைச்சின் விடைதானங்களுக்குரிய பிரிவுகளை தொடர்பு படுத்தி 100க்கும் அதிகமான பாடசாலைகளை தொடர்பு படுத்தி வேலைத்திட்டத்தை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் ஊடாக 833 மில்லியன் ரூபாய் நிதியை வழங்கி 2026, 2027 மற்றும் 2028 வேலைத்திட்டத்தை முன்னெடுக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. உள்நாட்டு விவசாயிகளிடமிருந்து கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டுத்தாபனம் மூலம் நேரடியாக உருளைக்கிழங்குகளை கொள்முதல் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி உருளைக்கிழங்கு தொகைகளை லங்கா சத்தோச நிறுவனத்திடம் ஒப்படைத்து அதன் சில்லறை விற்பனை வலையமைப்பின் ஊடாக நுகர்வோருக்கு விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு உருளைக்கிழங்கு விவசாயிகளை பாதுகாப்பதற்காக அரசாங்கத்தினால் தற்போது இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு மீது 1 கிலோகிராமுக்கு 80 ரூபாய் விசேட வர்த்தக பண்ட வரி விதிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மற்றும் மதுரை மாவட்டங்களில் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இடைத்தரகர்கள் மற்றும் மொத்த வியாபாரிகளினால் 1 கிலோகிராம் உருளைக்கிழங்குக்கு 200 ரூபாய் முதல் 220 ரூபாய் வரையிலான பண்ணை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வரவிருக்கும் நாட்களில் அறுவடை அதிகரிக்கும் போது விலைகளில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடும் என்பதால் உள்நாட்டு விநியோகத்தை பாதுகாக்கவும் விவசாயிகளுக்கு நிலையான சந்தையை வழங்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் அமர் பிரித் சிங் மூன்று நாள் உத்தியபூர்வ பயணமாக நேற்றிரவு இலங்கை வந்தடைந்தார். அவர் மே 21 திகதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பத்ரமளியுள்ள இந்திய அமைதி காக்கும் படை நினைவிடத்தில் அவர் மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் விமானப்படை தலைமையகத்துக்கு வந்தடைந்த அவருக்கு அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரு நாடுகளின் விமானப்படை தளபதிகளுக்கு இடையே உத்தியோகபூர்வ சந்திப்பு நடைபெற்றது. பின்னர் அவர் பாதுகாப்பு பிரதியமைச்சர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாடினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பாதுகாப்பு உறவுகளையும் பரஸ்பர நட்பையும் மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த பயணத்தின் போது அவர் கண்டியிலுள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளதோடு ராணுவ மற்றும் கடற்படை தளபதிகளையும் சந்திக்கவும் திட்டமிட்டுள்ளார். புற்றுநோயிலிருந்து மீளும் சிறுவர்களுக்கான முழுமையான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பது சகலரது பொறுப்பு என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஷர் தெரிவித்தார். உலக சுகாதார மாநாட்டுக்கு இணைவாக நடைபெற்ற விசேட அமர்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். 2030 ஆண்டளவில் சிறுவர்களை புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பதற்கான சாத்தியக்கூறுகளை 60% வரை மேம்படுத்துவதற்கு உலக சுகாதார தலைவர்கள் உறுதியளித்துள்ளனர். 79th உலக சுகாதார மாநாடு சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் இடம்பெற்றது. குறித்த மாநாட்டுக்கு இணைவாக சிறுவர்களை புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பதற்காக உலக சுகாதார அமைப்பினால் ஒழுங்கு செய்யப்பட்ட அமர்வும் ஜெனிவா நகரில் இடம்பெற்றது. தாயிடமிருந்து குழந்தைக்கு எச்ஐவி மற்றும் சிப்லிஸ் பரவுவதை பொது சுகாதார பிரச்சினையாக இல்லாத அளவுக்கு பாரிய அளவில் குறைத்து அதனை தொடர்ச்சியாக பேணி வந்தமைக்காக உலக சுகாதார அமைப்பு இலங்கைக்கு விசேட பாராட்டுச் சான்றிதழை வழங்கியுள்ளது. இந்த பாராட்டுச் சான்றிதழ் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் நடைபெற்று வரும் 79th உலக சுகாதார பேரவை கூட்டத்தொடரில் வைத்து இலங்கையிடம் இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் தரநிலைகள் மற்றும் உலகளாவிய ஆலோசனைக் குழுவின் பரிந்துரைகளுக்கு இணங்க தாயிடமிருந்து குழந்தைக்கு எச்ஐவி மற்றும் சிபிலிஸ் பரவுவதை கட்டுப்படுத்துவதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்தை பாராட்டும் வகையிலேயே இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் வைத்தியர் டெட்ரோஸ் அதனோம் இந்த பாராட்டுச் சான்றிதழை சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஷ்ஷவிடம் அதிகாரப்பூர்வமாக கையளித்தார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: எபோலா வைரஸ் தொற்று பரவலை அடுத்து கொங்கு ராஜ்யத்தில் 131 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். மேலும் 513 பேர் வரை தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. கொங்கோ ராஜ்யத்தின் பல்வேறு பகுதிகளிலும் எபோலா வைரஸ் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் கூறப்பட்டுள்ளனர். உகாண்டாவிலும் 2 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதுடன் 1 மரணம் பதிவாகியுள்ளது என அமெரிக்க நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. சுகாதார பிரிவு சந்தேகத்துக்கிடமான தொற்றாளர்களை இனம் காண்பதற்காக மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் பதற்றமடைய தேவையில்லை என கொங்கோ அதிகாரிகள் கூறப்பட்டுள்ளனர். கல்ஃப் வலய நாடுகளின் கோரிக்கைக்கமைய ஈரானை இலக்காக கொண்டு மேற்கொள்ளும் தாக்குதல்களை நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஈரானை இலக்காக கொண்டு இன்றைய தினம் மீண்டும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா தீர்மானித்திருந்தது. எனினும் இருதரப்புக்கு இடையில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கல்ஃப் வலய நாடுகளின் கோரிக்கைகளுக்கமைய தாக்குதல்களை நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். கட்டார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீராச்சியம் ஆகிய நாடுகள் முன்வைத்த கோரிக்கைக்கமைய அது தொடர்பிலான தீர்மானம் பெறப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தனது ட்ரூத் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: சென்னை சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற தீர்மானமிக்க ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 5 விக்கெட்டுகளினால் வெற்றி கொண்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பிளே ஆஃப் சுற்றில் விளையாடும் தகுதியை பெற்றுக் கொண்டது. இந்த போட்டி முடிவை அடுத்து குஜராத் டைட்டன்ஸ் அணியும் பிளே ஆஃப் சுற்றில் விளையாடுவதை உறுதிப்படுத்திக் கொண்டது. நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் முதலாவது அணியாக பிளே ஆஃப் சுற்றில் விளையாட தகுதி பெற்றுள்ளது. இந்நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் 4வதும் இறுதியுமான அணி எது என்பதற்கான போட்டி 13 புள்ளிகளுடன் ஒரு போட்டி மீதமிருக்கும் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும், 12 புள்ளிகளுடன் 2 போட்டிகள் மீதமிருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும், 12 புள்ளிகளுடன் ஒரு போட்டி மீதமிருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகளுக்கும் இடையில் போட்டி நிலவுகிறது. இதேவேளை ஐபிஎல் போட்டியின் மற்றொரு போட்டி ஜெய்ப்பூரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிக்கும் இடையில் இன்றிரவு 7:30 மணிக்கு இடம்பெறவுள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: கோரிக்கை தாண்டிய வரி வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அமைச்சர் அனில் தெரிவிப்பு. ரூபாவின் பெறுமதி இழப்பை முகாமைத்துவம் செய்ய அரசாங்கம் திட்டம். இபோலா வைரஸ் பரவல், உலக அவசர கால நிலை பிரகடனம். இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: நிமிர்ந்த நடை.

0: நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2993 சீட்டிலப்பு வாரத்துக்கான அத கோட்டு வித்திலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 20, 33, 34, 42. அந்த வெற்றி இலக்கங்கள் ஆர் வெற்றி இலக்கங்கள் 20, 33, 34, 42. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 73,57,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,03,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 4,879 சீட்டில் வாரத்துக்கான ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மிதுன ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 32, 37, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மிதுன ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 32, 37, 61. நேற்றைய நாளில் மொத்தமாக 44,00,000 ரூபாய் பெறுவதையான ஜாக்பாட் பரிசு வெல்லப்பட்டுக்கிறது. அதேபோன்று நேற்று நாள் மொத்தமாக 1,94,54,165 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 30,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சூப்பர் பவுல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,167 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 16, 26, 53, 74. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 16, 26, 53, 74. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 6, 4, 5, 1, 9. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 6, 4, 5, 1, 9. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 65,58,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 12,62,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் 5,328 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 13, 18, 23, 39. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 13, 18, 23, 39. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 9, 4, 7, 6, 1. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 9, 4, 7, 6, 1. 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,73,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,07,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கப்ருக்களத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,343 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 36 வெற்றி இலக்கங்கள் 19, 26, 37, 48. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 36 வெற்றி இலக்கங்கள் 19, 26, 37, 48. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,45,22,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 27,07,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 997 சீட்டிலப்பு வாரத்துக்கான சசிநிலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் 3, 10, 47. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 3, 10, 47. 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 38,29,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 901 சீட்டிலப்பு வாரத்துக்கான சுப்பிரிதன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 7, 0, 8, 6, 9, 1. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 7, 0, 8, 6, 9, 1. நேற்று நாளில் மொத்தமாக 35,63,300 ரூபாய் பெறுவதான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,88,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜாயசாம்பத்தலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் 375 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 8, 6, 9, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 8, 6, 9, 1. 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 25 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 58,45,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி

0: வசந்தத்தின் சயோபாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கீங்க. அப்படியே ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள்லாம் கேட்டு மகிழவும் போறீங்க. எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0171-175-0301-175-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: அன்பான இரவு நேர வணக்கம். யார் இது?
1: நான் எப்படி கலவடி சேர்ந்து மேரி.
0: மேரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பாடல் கேட்டு இருக்கீங்க. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு செவ்வாய் இல்லையா?
0: சமையல் எல்லாம் முடிச்சா?
1: சமையல்
0: சாப்பிட்டீங்களா?
1: இனிதான்
0: சாப்பிடணும்.
1: என்ன 9 மணிக்கு பிற்பாடு?
0: சரி சரி. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. உங்களோட வீட்டுல?
0: எங்கட வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சரியா?
1: நன்றி.
0: நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றிமா.
0: நன்றி.

ராகங்களை மீட்டும் ஓர்வி வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள் திரை உலகின் நட்சத்திரம். நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. அப்படி சந்தோஷமாக இறுதி மனத்தியாளத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மனத்தியாளத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம். அன்பான வணக்கம். யார் இது? மகேஷ். எப்படி இருக்கீங்க மகேஷ்? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மகேஷ். ரொம்ப நாளைக்கு பிறகு பேசுற மாதிரி இருக்கு. என்ன செஞ்சிட்டு அப்படியா? பாடல்கள் பிடிச்சிருக்கா மகேஷ்க்கு? சரி, அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0175001 0112 0175111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு 102.6 102.8 அலை வரிசைகளில் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யானு சொல்லி பார்க்கலாமே. வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம். பாராஸ்டர் சிவகுமார்.
0: வணக்கம் சிவகுமார், எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கா குமார், இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கா. இனிமையான பாடல் அக்கா, செவ்வாய் ராகத்தோட இனிமையான பாடல்.
0: சரி, ரொம்ப நன்றி சிவகுமார், ரொம்ப நன்றி. சரி, அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடல் கேக்குறது அபிஜானு, பிரேம்குமார், சிறிசான், மதுசானுக்காம், பாரதன், ஞானசேகரம், திரிபோன், ஈசனும், கண்ணத்துல வசந்தலும், அக்ரமக்காவும், அனைத்து நேரமும் கேட்பாங்க, அத்மத்த சதீஷ்காவும்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி,
0: நன்றி. இதே நேரம் முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம். பேர்வள தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா. மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன், கொட்டகலை, ட்ரைடன், வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் இணைந்திருக்காரு. பெரிய நீலாவளையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பலாங்குடியில் இருந்து அவனாசி வையேந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். கொஸ்லாந்தையிலிருந்து கிருஷ்ணன், அம்மாவுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து ராஜகோபாலன் பாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. கொஸ்லாந்தையிலிருந்து கிருஷ்ணா காந்தி, இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி அக்கறைப்பற்று புப்டேலர்ல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா இரவு நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று கடுவளையிலிருந்து மனோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் பட்டித்திடலில் இருந்து கமலஹாசன், யசோதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஆரம்பதி இதயரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். மணிமாறன், அப்புதலை வியாரகலையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய குடும்ப உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. பன்னிபுரம் மணிகண்ட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம். மட்டக்களப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா பண்டாரவள எல்லையில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. தனுஷி மற்றும் பிரியா, வினுஷான், அனோஜ் மற்றும் ரிபர்ஷனா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. எங்களையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: சக்தி திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது. நேரம் இரவு 8:32.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
3: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது நம்ப ஆச்சு.

0: தாமர வாசலிலே திரைப்படத்திலிருந்து ஜானகி அவர்களின் குரலில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: அன்பான இரவு நேர வணக்கம். யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்?
1: நலமாக உற்சாகம் இருக்கேன். நீங்க போடுற பாடல் அருமையா இருக்கு மேடம். பாடல கேட்க
0: அப்படியா
1: மேடம்.
0: விஸ்வநாதன் சாப்பிட்டீங்களா?
1: அடுத்த
0: பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: குடும்பத்துக்காயும் வீட்டுல இருக்க மர்ம அருள் கேள்வி அருள்மொழி முந்தாத்தையும் ஈடன் நீலாவளர் தங்கசூரி அம்பத்தோட்ட மருந்து சின்ன மகாதேவி இறையசேமான மாவனால் மூர்த்தி இமானவலையா சோமசீர் தாயால மச்சந்தர் பாபு கிருஷ்ணபன் சிற்காந்து பாதுக்க சின்ன தம்பி பெந்தை தங்கத்துறை அன்பான அறிப்பில் ஆனந்தினே உங்களுக்கும் பாடல் கேட்போம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கண்டமைக்கு
1: நன்றி.
0: இதே நேரம் முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, இரவு நேர வணக்கம். இன்று எனது அம்மா மேரி அவர்களுக்கு பிறந்த நாள், எனக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நாவலப்பேட்டி கலோயிலிருந்து திஷோன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. மூதூர் பட்டத்திலிருந்து வடிவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் நிர்மலா தேவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று மிதுன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இரவு நேரம் வணக்கம் ஆனந்தி அக்கா, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள். பண்டார வலையிலிருந்து வினோதன், வினோ, லதா, கிருஷாந்தன், ரோசன், சபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா இரவு நேர வணக்கம் மானந்தி சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக்கொண்டு சத்தியமூர்த்தி, ரஜினி மற்றும் காமராஜன், முருகீஸ்வரி மற்றும் ஸ்ரீ ஐஸ்வர்யா, லட்சுமி, ஸ்ரீ அக்ஷயா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக்கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி சங்கானையிலிருந்து கனகரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான இரவு நேர வணக்கம் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். யாழ்ப்பாணத்திலிருந்து சந்திரகுமார், சபீதா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி மில்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மீப்பிடி கந்தையிலிருந்து பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா அன்பான இரவு நேர வணக்கம் மனைவி சுகந்தி மற்றும் அம்மா, மகன் சருக்ஜன், மகள் விஷானி ஆகியோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கரோலினாவிலிருந்து ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் முரளி.

0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது. இன்றைய நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் செவ்வாய் ராகங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.

நானும் இன்றைய தினம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் சங்கர் வந்திருக்காங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி அனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

நன்றி ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கும் நான் உங்கள் என்று அன்பின் சங்கர் புஷ்பராஜ்.

0: வசந்தத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

செவ்வாய் ராகங்களோட வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கீங்க. எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் ராகங்களில் இனிமையான இடைக்கால பாடல்களை இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்காக தந்தோம். ஸோ இன்னும் கேட்டுகிட்டே இருக்கலாம். நீங்கள் பாடல் கேட்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அழைப்பினை ஏற்படுத்தி இணைஞ்சிக்கலாம். அழைப்பினை ஏற்படுத்துவதற்காக உடனே உங்களோட தொலைபேசி எடுத்து 0112775001 அப்படி இல்லைன்னு சொன்னால் 0112775111 என்ற இலக்கத்தை என்ன பண்ணுங்கள், டயல் பண்ணுங்கள், என்னோட பேசலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் ராகங்கள் வசந்த நிலாக்காக ஒரு அழகான ஃபோட்டோ இருக்கும். அது கீழே உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன, ஏன் இந்த இடைக்கால பாடல்கள் இரவு நேரத்தில் கேட்குறது ரொம்ப பிடிக்கும், இந்த இரவுக்கும் இடைக்காலத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து 12 மணி வரைக்கும் உங்களோட நானும் பயணிக்க காத்திருக்கிறேன். இந்த இடைக்கால பாடல்களோடு, இனிமையான நினைவுகளோடு, செவ்வாய் ராகங்களின் வசந்த நிலாவில்.

0: செவ்வாய் ராகங்கள் வசந்த நிலா கேட்டுட்டு இருக்கோம். அருமையான இடைக்கால பாடல்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். 0112 2775 0001 அல்லது 0112 2775 1111 என்ற இலக்கத்தினூடாக பார்ப்போம் இப்போது அழைப்பில் வந்திருக்கும் சொந்தம் யாருன்னு சொல்லி. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: சார். வணக்கம்மா, யார் இது?
1: நிஷா மாவனல்ல.
0: மாவனல்ல நிஷாவா?
1: ஆமா சார்.
0: எப்படி இருக்கீங்க நிஷா? நீங்க
1: நல்லா இருக்கோம் சார். நீங்க சுமா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கேன் நிஷா. என்ன செய்றீங்க நீங்க?
1: நானு வீட்டோட இருக்கிறேன். எங்கட்ட வசந்தத்துல நல்ல பாட்டுல போடுறீங்க. அனுபவம் அனுபவத்துல தெரியாது, அழகான பாடல்கள்.
0: அனுபவம்னு இல்ல, இடைக்கால பாடல்கள் கேக்குறது எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? அதுவும் இன்னைக்கு செவ்வாய் ராகங்கள் வேற, நாள் முழுவதும் இடைக்கால பாடல்கள். அது அப்படியே நான் கொஞ்சம் மெருகே தெரியலாம் அப்படிங்கறதுக்காக நைட் டைம்ல இந்த மாதிரி சாங்ஸ் தாரு உங்களுக்கு
1: ஏத்தணுமா?
0: சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் இடைக்காலத்துல?
1: எனக்கு கேக்க பாட்டு ஒண்ணு மில்லசன் எல்லாம் போடுறீங்க, அழகான பாட்டு எல்லாம். அத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் என்று சேர்த்து கொண்டதுக்கு
0: நன்றி. நன்றி நன்றி நன்றி நன்றிமா. அருமையான பாடல்கள், அதுக்குள்ள அனுபவமானு வேற கேட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பாடல்கள் தர்றதுக்காக அனுபவத்தை நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். அழகான பாடல்கள், அருமையான இடைக்கால பாடல்கள் உங்களுக்காக நான் வச்சிருக்கேன். ஸோ அழைப்பினை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: அல்பர்ட் பேசுறேன்.
0: அல்பர்ட், எப்படி இருக்கீங்க?
2: என்ன
0: நேரம் உங்களுக்கு வேலை முடியும்? அதுக்கப்புறம் ரேடியோ தான் இல்லையா?
2: அதுக்கப்புறம் உங்களோட தான் இருக்கேன்.
0: சொல்லுங்க பாக்கலாம். ஊரை விட்டு அப்படியே கொழும்புல

0: செஞ்சுட்டு ரூம்ல தனியா தான் இருக்கீங்களா?
1: ஆமா, நான் தனியா தான் இருக்கேன்.
0: சோ அப்ப ரேடியோல இந்த மாதிரி இடைக்கால பாடல் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: கல்யாண சந்தோஷம். நான் வீட்டு நினைவு கூட வசதிதானா இருக்கு கேக்கு கேட்டு.
0: பாடல் கேட்கும்போது வீட்டு நினைவு. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு?
1: வீட்டுல இருக்காங்கன்னா வயசு இருக்காங்க, மகன் இருக்காங்க, பாபா இருக்காங்க.
0: ஆஹா,
1: இந்த மகன் ஒருத்தர் இருக்காரு, கிஷான் குமார், திலான் குமார் இருக்காரு.
0: அடடா,
1: மரகதம்.
0: இப்போ அப்பா கால் பண்ணி பேசுவாரு இல்ல ஹஸ்பண்ட் கால் பண்ணி ரேடியோல பேசுவாருன்னு வீட்டுல உங்களுக்கு தெரியுமா? ஆயிரம் நினைவுகள், ஆயிரம் பாடல்கள் இல்லையா? ஒவ்வொரு பாடலை கேட்கும் போது சில பேர் எங்கேயோ வேலைக்காக வந்திருப்போம், வீட்டு நினைவாக இருக்கும், மனைவி, பிள்ளைகள், இல்லை காதலியோட காதலோட நினைவுகளாக இருக்கலாம். இதெல்லாத்தையும் ரேடியோவில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாடல் போகும்போதோ இல்லை அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல் போகும்போதோ நம்மை மறந்து அப்படியே ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாள், அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக அருமையான காதல் பாடல்கள் நிறைய வச்சுருக்கேன் நான். நீங்கள் என்ன பண்ணலாம்? அழைப்பை ஏற்படுத்தலாம், அழைப்பை ஏற்படுத்தி என்னோட பேசலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே ஃபேஸ்புக் பக்கம் போங்க, அங்கே வசந்த நிலாவோட ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதுக்கு கீழே உங்களோட கமெண்ட்ஸை பதிவிடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான பாடல் பிடிக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால், நான் போட்ட பாட்டில் உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இல்லை இந்த பாடலை கேட்கும்போது எனக்கு இவரோட நினைவு, இல்லை இவங்களோட நினைவு, இல்லை இந்த மாதிரியான ஒரு நினைவு எனக்கு வருது அப்படின்னு சொல்லி கூட பதிவிடலாம். தொடர்ந்து உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் இருக்குங்க, கேட்டு பார்க்கலாம்.

0: அருமையான பாடல்கள், அழகான நினைவுகளோடு வசந்த நிலா கேட்டுட்ருக்கீங்க. இடைக்கால பாடல்கள் அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? ஸோ அந்த வகையில் அருமையான இடைக்கால பாடல்கள் உங்களுக்காக தர்றதுக்காக காத்திருக்கேன். எனக்கும் இடைக்காலத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எனக்கும் இடைக்காலத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் எனக்கும் பாடல்களுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் ஏராளமான பாடல்கள் உங்களுக்காக தர்றதுக்கு காத்துட்ருக்கேன். அழைப்பினை ஏற்படுத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அழைப்பினை ஏற்படுத்த வேண்டிய இலக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச இலக்கங்கள் தான், இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். 0112 7 7 5 0001 அப்படி இல்லைனா 0112 7 7 5 1 1 1 அப்படிங்கிற இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி என் கூட பேசலாம். பார்ப்போம் அழைப்பில் இருக்கிறது யாருன்னு சொல்லி. ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இது? என்ன செய்றீங்க நீங்க? ஹவுஸ் வைஃபா இருக்கீங்களா? இரவு நேர வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சா?
1: இரவு நேர வேலைகள்
0: வசந்த நிலா கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: நீங்க போடுற இடைக்கால பாடல் எல்லாமே பிடிக்கும்.
0: அப்படியா? இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஏதாவது காரணம் தோட சொல்றதுக்கு பாடல்கள் ஏதாவது இருக்கா?
1: இருக்கு. அபிராமி படத்துல ஏழை வீட்டில்
0: என்ன பாட்டு? அபிராமி படத்துல
1: அந்த பாட்டு.
0: ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: ஒரு அம்மாவோட கஷ்டம், குழந்தைகளை வளர்க்க அவங்க பத்தின ரொம்ப கஷ்டம், அதை எங்க அம்மா இடத்துல நான்
0: பாக்குறேன். அம்மாவின் நினைவுக்காக இல்லையா?
1: ஓ, அந்த அந்த இடத்துல எங்க அம்மா இருந்தாங்க.
0: ஓகே,
1: அந்த மாதிரியான ஒரு வளர்ப்பு நாங்க வளர்ந்தோம். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: சரிம்மா, அடுத்து ஒரு பாடல் வச்சிருக்கேன், யாரெல்லாம் நினைச்சுக்க போறீங்க?
1: வசனம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும்.
0: அனைவருக்காகவும் கேட்கலாம். நன்றிம்மா.
1: நன்றி,
0: நன்றி. ஆஹா, காதல் அப்படிங்கும்போது காதல், காதலி, காதலன் இவங்களை மட்டும்தான் தேடுவோமா? இல்லை இடைக்கால பாடல்கள் கேட்கும்போது அம்மாவை கூட சில நேரம் ஞாபகம் வரலாம் இல்லையா? அருமை அந்த சகோதரிக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்து நீங்களும் அழைப்பு ஏற்படுத்துங்க, பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச கவிதைகள் இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னு சொன்னால் முகப்புத்தகத்திலேயாவது போயிட்டு பதிவிடுங்க, நான் வாசிக்கிறேன். நம்மளோட பேசுகிறதுக்கு அடுத்தும் ஒருத்தவங்க இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம், வணக்கம்மா, யார் இது? எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, பெரிய நீலாவணையில இருந்து பேசுறீங்களா? என்ன செய்றீங்க நீங்க? சரி, ரேடியோ தான் கேட்டு இருக்கீங்களா இப்போ? சரிம்மா, அடுத்த ஒரு பாட்டு இருக்கு, யாரெல்லாம் நினைச்சுக்க போறீங்க நீங்க? அவங்களெல்லாம் நினைச்சுக்க போறீங்களா? சரி, நன்றிம்மா. என்ன பாட்டு? திரும்ப கேட்கல, என்ன பாட்டு? இடைக்கால பாடலா அது? இடைக்கால பாடலா. சரி, ஓகே, உங்களுக்காக தாரேன். நன்றிம்மா, நன்றி. சரி, உங்களுக்காக வந்து ஏராளமான பாடல்கள் இருக்கு, இந்த பாடல்களோட நினைவுகளையும் பகிர்ந்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னடா நினைவுகளை பகிர்ந்து சொல்லி கேட்கிறனே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இடைக்கால பாடல்களை விடாமல் கேட்கும் போது உங்களோட காலங்களில் இல்லை ஏதோ ஒரு நினைவுகள், இல்லை இப்போ கூட உங்களுக்கான ஒரு நினைவுகள் ஞாபகம் வரலாம், இல்லை யாரையாலும் ஞாபகம் வரலாம். அப்படி ஒருத்தர் எனக்கு இருந்தாங்க, இல்லை இருக்கிறாங்க, இவங்களுக்காக இந்த பாடல் கேட்பேன், இல்லை இவங்களை இந்த பாடல் கேட்கும் போது இவங்க ஞாபகம் வரும் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? இதை கூட நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்காக அடுத்த முறை அழகான பாடல் கேட்டுட்டு வருவோம்.

மக்களின் சுவாசம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: ஆஹா, இன்னொரு பாடல் இல்லையா? மண்ணில் இந்த காதல் இன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? காதல் இல்லாமல் யாரால தான் இருக்க முடியும் இல்லையா? காதல் இல்லாமல் இந்த உலகம் ஏது? அருமையான ஒரு பாடல் எஸ்பிபியின் குரலில் கேட்டிருந்தோம். இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நாள். செவ்வாய்க்கிழமை வசந்தம் எஃப்எம்மின் செவ்வாய் ராகங்கள், அதிலையும் இந்த ராப்பொழுது வெளியில் இருக்க காலநிலைக்கும் நம்மளோட பாடல்களுக்கும் இன்றைய நாளுக்கும் ரொம்ப அழகான ஒரு பொழுதாக இது மாறப்போகிறது, மாறியிருக்கும்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இருள் சூழ இருக்கும்போது இதமான பாடல்கள் வானொலியிலிருந்து காதுகளுக்குள்ளே வரும்போது அது தர இன்பம் அலாதின்னு சொல்லலாம். அந்த மாதிரி செவ்வாய் ராகங்களில் வசந்த நிலாவில் வர பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த இரவை இன்னும் இனிமையாக மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அழைப்பு ஏற்படுத்துங்க, என்னோடு பேசலாம். 0312 775 0001 அப்படி இல்லைனா 0112 775 1111 என்ற இலக்கத்தினோடாக அழைப்பு ஏற்படுத்தியும் என்னோடு பேசலாம். பார்ப்போம் அழைப்பில் வந்திருக்கும் போது யாருன்னு சொல்லி. ஹலோ, வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? ஃபஹிசா, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கீங்க?
0: நானும் நலமா இருக்கிறேன் ஃபஹிசா. என்ன செய்றீங்க நீங்க? வசந்த நிலா கேட்டா தூக்கம் வருதா உங்களுக்கு? அதுக்கடையில வசந்த நிலா உங்களுக்கு ஒரு தாளாட்டா? தினமுமே வசந்த நிலா கேட்டுட்டு தான்
1: இருப்பீங்களா?
0: அதுவும் இந்த செவ்வாய் அன்னைக்கு இன்னும் ஸ்பெஷல்
1: தானே
0: கேப்பீங்க. உங்களுக்கு எந்த இடைக்கால பாடல் மிக பிடிக்கும்? அப்படியா, இது ரெண்டு தான் ரெண்டு. உங்களுக்கு வந்து ஒண்ணு சோக பாட்டு இல்ல காதல்
1: பாட்டுனா
0: எதிரும். அடுத்ததா ஜானகி அம்மாவோட வாய்ஸ்ல ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன், யாரெல்லாம் சேர்க்க போறீங்க? எல்லாரும் சேர்த்துக்கலாமா?
1: ஒரு
0: பாட்டு
1: ஒன்று
0: இருக்கு, என்ன
1: பாட்டு?
0: தாய் வீடு. சரி, கேட்டுட்டே இருங்க, அந்த பாடல் தர முயற்சிக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி அம்மா. அருமையான பாடல் தெரிவுகள் வரப்போகுது. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடல் அழைப்பின் ஏற்படுத்தி என்னோட கேட்கலாம், வாய்ப்பு இருந்தால் நானும் தர முயற்சிக்கிறேன். அடுத்த உங்களுக்காக ஜானகி அம்மாவோட வாய்ஸில் ஒரு அருமையான பாடல், மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நீலா ஃபேவா அப்படின்னு ஒரு பாடல், என்ன அருமையான பாடல் இல்லையா? பாடல் கேட்டு வந்த வேலையில் ஃபேஸ்புக் பக்கம் போவோம், யாரெல்லாம் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக. இரவு நேர வணக்கம் சகோதரா, வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறேன், ஆரையம்பதி இதய ரத்தினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரவு வணக்கம் சொல்லி பாலசுப்ரமணியன் இணைந்திருக்கிறாங்க. ஹாய் அண்ணா, இரவு வணக்கம். விஜயகுமார் இணைந்திருக்கிறாரு. அப்புறம் குருச்சாங்கேணி அசூர்தீன் இணைந்திருக்கிறாரு, இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் அன்பான கருத்துக்களை பதிவிடலாம்னு சொல்லியிருக்கோம். அந்த வகையில் அன்பான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போகுதுன்னா, சாமிமலை சிங்காரவத்தையிலேருந்து தினேஷ் இணைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கம்னா நானும் வசந்த நிலாவோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவினாஷி இணைஞ்சிருக்காங்க. ஹாய் ப்ரோ, இதமான இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி நல்ல சாங், அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இங்கிரி ரவி இணைஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் தேவி அவங்க இணைஞ்சிட்டு ஹாய் தம்பி அன்பான வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீலமேகம் தேவியாம் மாத்தலையிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு நேர வணக்கம் சங்கர் சகோ, நிகழ்ச்சியுடன் இணைந்துள்ளேன். மனைவி பாபினி, மகன் துஷார்தன், யஷ்வித், பாடல் தாங்க கல்முனையிலிருந்து ஜனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. வணக்கம் ஜனா. இரவு நேரங்களில் பாடல்கள் மட்டும் இல்லாமல் பாடல்களோட நினைவுகளையும் பகிர்ந்து சொல்லியிருக்கேன் இல்லையா. இரவு வணக்கம், நான் விக்னேஷ் ரத்னபுரியிலிருந்து. அன்பை சுமந்து சுமந்து பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. தர முயற்சிக்கிறேன் அன்பா. அது மட்டும் இல்லாமல் அனைவரும் சுகமா, இலங்கையிலங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவின் பாடல் ஒன்று கேட்டிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுரையிலிருந்து கேட்டிருக்காங்க ஒருத்தர். மதுரையிலிருந்து ரஜினி ரசிகர் போல இருக்கு, சத்தியமூர்த்தி காமராஜ் அவர் கேட்டிருக்காரு. தர முயற்சிக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் ரஜினி பாட்டு கேட்டதுக்காகவே உங்களுக்காக ஒரு பாடல் தரலான் இருக்கேன். நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட விருப்பமான பாடல்களை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பாடலோடு இருக்கிற நினைவு என்ன, என்ன மாதிரியான பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்காக செவ்வாய் ராகங்களில் அருமையான இடைக்கால பாடல்கள் நாள் முழுக்க தந்திருக்கும். இருக்க போகும் இந்த கொஞ்ச நேரமும் உங்களுக்காக அழகான பாடல்கள், அருமையான பாடல்கள், பல நினைவுகளோடு உங்கள் மனங்களை வருடி போகும் பாடல்கள் தந்துட்டுருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக ரஜினி ரசிகர் கேட்டிருக்கார் இல்லையா, அவருக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது, அதனாலேயே ஒரு பாடல் எடுத்து வச்சுருக்கேன். பாடல் கேளுங்க, அதோட அழைப்பினையும் ஏற்படுத்துங்க. உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்குமே பரிச்சயமான இலக்கங்கள் தான் இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். 0112-775-001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிறதான் எங்களோட இலக்கம். அப்படியும் இல்லையா ஃபேஸ்புக் போங்க, வசந்த நிலாவுக்காக செவ்வாய் ராகங்களில் ஒரு அழகான பதிவு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே உங்களோட கமெண்ட்ஸ்களை கருத்துங்களை தெரிவிங்க. உங்களுக்காக அடுத்து ஒரு அருமையான பாடல்.

சுவாசம் வசந்தம் FM 102.6 102.8

0: நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். ஆஹா, இந்த இசையை கேட்கும்போது அந்த வரிகள் தான் ஞாபகம் வருது. அந்த வரிகள் ஞாபகம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கூட பேசணும் அப்படிங்கிறதே மறந்துடுறேன். சரி, அழைப்பினை ஏற்படுத்த சொல்லியிருந்தோம் இல்லையா? எங்களோட இலக்கங்களுக்கு 0112 2775 0001 அல்லது 0112 2775 111 என்ற இலக்கத்தோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் கப்புமால் கந்த பெரிய குடியாலையிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நலமா இருக்கிறேன் வசந்தகுமார். என்ன செய்றீங்க நீங்க?
1: நான் இப்ப நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் சாப்பிட்டுட்டு.
0: அப்படியா? உங்களுக்கு என்ன மாதிரியான இடைக்கால பாடல்கள் பிடிக்கும்?
1: எனக்கு எஸ்பி சார் பாடல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அருமையா பாடியிருப்பாரு. ஆனா உங்களுக்கு அந்த பாடல் வேணும் அப்படின்னா வேற எதுவும் காரணம் இருக்கா?
1: அந்த பாடல் வந்து இளமை காலத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில காரணங்கள் இருக்கு.
0: இளமை காலத்துல நடந்த காரணங்களை இப்ப சொல்ல முடியாது இல்லையா?
1: சொல்ல முடியாது.
0: சரி, ஓகே. யாரெல்லாம் இணைச்சுக்கலாம் அந்த பாடலுக்காக?
1: அந்த பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சிக்காடு ஈரன், வத்தலை ஐயா கண்ணு, நீர்கொழும்பு சாம்குமார், தலவாக்கலை கிருஷ்ணபக்தன், நீர் மதுரை ராஜமாணி ராஜேந்திர, உமாச்சந்திரன், மும்தாஜ் தேகம், மருமொழி, பிசரேஷ் கார்பரேஷன், ராஜ்குமார், அம்மப்பட்டிய ராசையா, வெளிமாடு செல்வராம், பூவாப்பட்டிய ஐநூறு வீட்டு திட்டம், சுரேன், ஹெலன்குமார், இவர்களுக்காக கேட்ப அந்த பாடலை தர முடியுமா?
0: கேட்டு தர முயற்சிக்கிறேன். சரியா?
1: ஓகே, நன்றி
0: நன்றி நன்றி. ஒவ்வொரு பாடல்கள் ஒவ்வொரு நினைவுகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இளமை காலத்தில் நடந்த விஷயங்களை இப்போது எங்களுக்கு சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சில பாடல்கள் கேட்கும்போது உங்களுக்கு தோணும், ஆஹா எப்படியெல்லாம் இருந்தோம், அந்த பாடி திரிந்தது ஒரு காலம் அப்படிங்கிற பாட்டில் வர வரிகள் மாதிரி பாடி திரிந்தோம் இல்லையா ஒரு காலத்தில் அப்படின்னு நினைவுகள் வரலாம். யாரிடமும் சொல்ல முடியாத நினைவுகளை மனதுக்குள்ளே அசை போடலாம். மனதுக்குள் போடும் அசைக்கு என்னோட இசையும் மருந்தாக இருக்கும். அழைப்பில் வந்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது?
2: சார், தயாளன் சார்.
0: தயாளன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் தயாளன். நீங்க என்ன செய்றீங்க
2: சார்? நான் இப்ப நிகழ்ச்சி கடுக்க இருக்கேன் சார்.
0: நீங்க சொல்லுங்க தயாளன்.
2: சார், வசந்தத்துல ஒரு புதிய திருப்பம் ஒன்னு ஏற்பட்டிருக்கு சார்.
0: என்ன திருப்பம்?
2: அது உங்களால தான் சார் ஏற்பட்டிருக்கு.
0: அது நல்ல மாதிரி
2: சந்தோஷம் சார்.
0: நல்ல மாதிரியான திருப்பமா
2: சார்? அது தான் சார், அந்த கேள்விக்கு பதில் எனக்கு கஷ்டமா இருக்கு சார்.
0: ஏன், என்னாச்சு?
2: எல்லா இதயங்கள்ல இப்போ சுருக்கா இடம் பிடிச்சிட்டீங்க சார் நீங்க.
0: அப்படியா?
2: உண்மை சார்.
0: நன்றி. என்ன காரணம்?
2: இதான் சார் உண்மை.
0: சரி, ஓகே. நீங்க
2: என்ன நிகழ்ச்சி நான் பாடு விட்டாரீங்க சார்?
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: நில ஒன்று கண்டே என் ஜன்னலில், கனவொன்று கண்டேன் உன் கண்களில், கரைகின்ற கண்மை அது சொல்லும்.

0: கண்களில். சார் இந்த பாடல தாங்க சார், எனக்கு அன்பு மனைவி ரமாக்காவும் வசந்த கேட்ட அனைவரும் தான் தாங்க சார்.
1: சரி கேட்டுட்டுருங்க, தர முயற்சிக்கிறேன். சரியா,
0: சந்தோஷம் சார்.
1: நன்றி. ஆஹா, அருமையான பாடல்களோட அருமையான நேர்களையும் நினைச்சுக்கிறது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. அடுத்ததான் உங்களுக்காக ஒரு பாடல், பாடல் கேளுங்க. கேட்குற நேரம் அப்படியே ஃபோன் எடுத்து ஃபேஸ்புக் பக்கம் போயிட்டு எங்களோட பதிவுக்கு கீழே உங்களோட கருத்துக்களையும் பதிவிடுங்க. இப்போ உங்களுக்காக ஒரு பாடல்

0: அருமையான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம் செவ்வாய் ராகங்களின் வசந்த நிலாவோடு. நீங்களும் என்னோட பேச அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0112 775 0001 அல்லது 0112 775 111 என்ற இலக்கத்தினோடாக பார்க்கலாம் இப்போ யார் நம்மளோட பேச வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஹலோ, ஹலோ,
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது?
1: எட்டியந்தோட்டையிலேருந்து
0: யார்?
1: ஆட்டோ வச்சேன்
0: சார். எப்படி இருக்கீங்க?
1: ரேடியோ கேப்பீங்களா? ஆமா சார், நான் அபிமா சார். நிகழ்ச்சி கேட்டு சார், நிகழ்ச்சி கேட்கணும்னு சொன்னா ஒருத்த மாதிரி நிப்பாட்டி கேட்டுதான்
0: சார். அப்படியா? அப்ப இன்னைக்கு நாள் பூராவுமே ஆட்டோ ஓரமா தான் நின்று இருக்கும் என்ன?
1: ஆமா சார், செவ்வாய் ராகம் வச்சு.
0: செவ்வாய் ராகங்களாச்சு இல்லையா?
1: ஆமா சார், செவ்வாய் கரெக்டா கவுனிங்க சார். செவ்வாய் ராகம் சொன்னா உச்சாசம், எந்த அபிமானுக்கு உச்சாசம் சார் சார்.
0: ஆமா, சரி சொல்லுங்க பாக்கலாம். அடுத்த ஒரு பாடல் இருக்கு இல்ல, உங்களுக்கு யாரோட இடைக்கால பாடல் மிகவும் பிடிக்கும்?
1: சார், ஒரு பாடல் தர முடியா சார்?
0: என்ன பாட்டு?
1: நம்மா கண்ணு சௌக்கியமா.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா? இப்ப நான் போடுற பாட்டும் நீங்க கேக்குற பாட்டும் எங்கேயும் இருக்கு, என்ன பண்ணலாம்? சரி, கேட்டுட்டு இருக்கு, நான் தாரு. சரியா? சரி, யாரெல்லாம் விண்ணச்சிக்கலாம் பாடலுக்காக?
1: அக்கா மலர்வெளி, அப்பா துரசாமி, அம்மா மனோன்மணி,
0: சரி,
1: வானொன்மை அருண்மொழி, உந்தம் தேகம், ஈடன் மரசூப், மகாதேவன்,
0: சரி,
1: ராஜ்மா, மாவனல மூர்த்தி,
0: மனவெளியா,
1: சோமசிரி, தயாலை, உமாச்சந்திரன், பாபு, கிருஷ்ணபக்தன், சிறிதான், பாதுக சின்ன தம்பி, கிருஷ்ணபக்தன், மாசம் பணாமத்து உண்ணாம்பர் சௌஜன்யமா, அன்பான அறிவிப்பால் உங்களுக்காக கேட்பேன் சார்.
0: இது எழுதி வச்சு வாசிச்சீங்களா இல்ல மனசுல இருக்குது சொன்னீங்களா?
1: மனசுல சார், எழுதி வச்சு மனசுல இருக்கேன் சார்.
0: ஆட்டோ சாரதி அப்படிங்கறத நிரூபிச்சிட்டீங்க இல்லையா? அதுதான். சரி, நன்றி நன்றி
1: நன்றி சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். அரடா, சிறந்த ஒரு நேயர் சிறப்பா பேசிட்டு போயிருந்தாரு, அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
2: நான் கண்டராயிலிருந்து முகமது ஜெய்சே.
0: முகமது?
2: கண்டராயிலிருந்து முகமது ஜெய்சே.
0: எப்படி இருக்கீங்க நீங்க?
2: நல்ல சுகம்.
0: என்ன செய்றீங்க?
2: நான் விவசாயம் தான் செய்யறது.
0: விவசாயம்? என்ன விவசாயம் செய்றீங்க?
2: வேளாண்மை.
0: வேளாண்மை செய்றீங்க. இந்த காலங்களில் பயிரிட்டு இருக்கீங்களா என்ன?
2: ஆம்.
0: என்ன என்ன நெல் வகை பயிர் செஞ்சிருக்கீங்க?
2: சம்பா தான்.
0: சம்பா தான். உங்க பக்கம் எப்பவுமே சம்பா தானா?
2: யாரெல்லாம்
0: சேர்த்து கொள்ளலாம்
2: இந்த பாடலை? மனைவி ரசிகலா மற்றும் மாத்தரை கோசியா உலகமானுக்காக இந்த பாடலை கேட்கிறேன்.
0: நன்றி. எல்லாரும் சத்தமா வானொலியை கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறது அவங்க அழைப்பினை ஏற்படுத்தி நம்மளோட கதைக்கும் போது புரியுது. காரணம், அவங்க கதைக்கிறதையும் தாண்டி நான் கதைக்கிறது வானொலி கூட எனக்கு கேட்குது. ஸோ அழைப்பினை ஏற்படுத்தும் போது கொஞ்சம் வானொலி சத்தத்தையும் குறைச்சி வச்சுட்டேன் கூட பேசுனீங்கன்னு சொன்னால் இன்னும் தெளிவாக பேசலாம், கதைக்கலாம், நிறைய கதைகள் பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0112 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட இலக்கத்துக்காக. அவ்வளோதானா அப்படின்னா அது மட்டும் இல்லை, ஃபேஸ்புக் போங்க, எங்களோட பதிவு ஒன்று இருக்கும், அது கீழே உங்களுக்கு பிடிச்ச கருத்துக்கள், கதைகள், கவிதைகள்னு எல்லாத்தையுமே பதிவிடலாம். நானும் வாசிக்கிறதுக்காகவும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சுவாரஸ்யமாகவும் ஆவலாகவும் இருக்கேன். அடுத்தும் ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக வருது, கேட்டு மகிழ்வோம்.

0: வசந்தத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்.
1: வசந்தம் எஃப்எம்
0: 102.6 102.8.

நினைவு ஒரு பறவை, உண்மைதான் இல்லையா? இரவு நேரங்களில் நினைவுக்கு ஏது இல்லை, எங்கே வேணாலும் பறந்து போயிட்டு வரலாம். அந்த மாதிரி நேரங்களில் அழகான பாடல்களும்

0: அப்படின்னா அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0112 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு பார்ப்போம் யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளோட பேசுவதற்கு. வணக்கம். வணக்கம். யாருமா இது? ரேடியோ சத்தத்தை குறைச்சிருவோமா? சரி, உங்க பேர் என்னன்னு
1: சொல்லுங்கம்மா.
0: ட்ரிங்கோல இருந்து பேசுறீங்களா?
1: ஆஷா.
0: ஆஷா, என்ன செய்றீங்க ஆஷா? நீங்க வீட்டுல தான் இருக்கீங்க? ஆஹா, வீட்டுல இருக்கும் பொழுது எப்போதுமே ரேடியோ தானா?
1: என்ன
0: பாட்டுல யாரோட பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: என்ன
0: பாட்டு?
1: நேரடியா
0: கூட பாக்காம லவ் பண்றீங்க? எப்படி இந்த காதல் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்ட் மூலமா வந்துச்சா? அப்ப இப்பெல்லாம் இரவு நேரங்கள்ல தொலைபேசியில உரையாடல் தானா இப்பவுமே? தாராளமா சொல்லலாம்.
1: உன்னை அருகில் இருந்து பார்க்குவேன் விட உன்னை தூரத்திலிருந்து நினைக்குவேன் இதயத்துக்கு பாசம் அதிகம்.
0: அப்ப அருகில பாக்காமலே இதே இப்ப லவ்வே பண்ணிட்டு இருப்பீங்களா
1: என்ன? இல்லண்ணா, அது குடிசைகள் அவங்க வீட்டே எங்க வீட்டே தெரியுமாண்ணா. அடுத்த மாசம் வாரன்னு சொல்லிருக்காங்கண்ணா.
0: ஆஹா, வாழ்த்துக்கலம்மா, வாழ்த்துக்கல். உங்களுக்கு
1: தேங்க்யூண்ணா. அந்த பாட்டு கட்டாயம் தரோண்ணா.
0: கட்டாயம் தரேன். திரும்ப ஒரு அந்த பாட்டு என்ன சொல்லுங்க. என்ன பாட்டுன்னு சொல்லுங்கம்மா.
1: தலைவாணி ஏராணி வாவா.
0: காதல் கதைகளை சொல்வது மட்டுமல்லாம இந்த நேரம் நான் ஒரு தூதுவனாய் மாறி காதலுக்கும் தூது போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது மிக மகிழ்ச்சியா இருக்கு. பார்க்கலாம் அழைப்பில் வருவ அடுத்த நேரம் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா. யார் இது?
2: நான் கண்டில இருந்து வளமையா விமலா தான்.
0: வளமையா விமலாவா?
2: உங்களோட உரையாடுறதா இருந்தா கஷ்டம் அப்படியா?
0: சரி விமலா, சொல்லுங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு லைன் எடுத்து என்ன சொல்ல போறீங்க அப்படி?
2: என்ன இடைக்கால பாடல்கள்னா நம்மளோட இடைவிடா மூச்சுன்றத ஒரு நிரூபிக்கிறதுக்கான ஒரு கட்டாயத்துல இருக்கும்.
0: ஏன் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் இடைக்கால பாடல்னா?
2: நம்ம காலத்துலன்னா இப்ப வர்ற பாடல்களை விட அந்த காலத்துல உள்ள பாடல்கள் சும்மா அப்படி அச்சடிச்ச மாதிரி கல்வெட் மாதிரி மனசுல நிக்கிறது இல்ல, அதான் காரணம்.
0: எல்லா வரிகளும் கேட்கும் போது வரியும் சேர்ந்து நம்ம உள்ள போய் பதிஞ்சிருது இல்லையா?
2: பதிஞ்சது மட்டும் இல்லாம வாரா வடுக்கலா இருக்குதுன்னா.
0: ஆஹா, அதுவும் சரிதான். சரி, உங்களுக்கு யாரோட பாட்டு இல்ல எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்குன்னா பழைய பாடல்கள் எல்லாம் ரொம்ப நல்லா பிடிக்கும். எந்த வயசுக்கு பழைய பாடல்கள் கேட்கறது அவசியம்? இருந்தாலும் 1000 வாசல் இதயம்.

0: அதில் 1000 எண்ணங்கள் உதயம் அப்படின்ற பாடல்கள், அதெல்லாம் கொஞ்சம் அந்த நிகழ்ச்சியெல்லாம் விடாம கேட்டுருவேன் நானு.
1: வயதை தாண்டி பாடல் ரொம்ப பிடிக்கும் இடை காலத்துல இல்ல?
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப.
1: சரி அம்மா, அடுத்த பாடல் யாரெல்லாம் கேட்டு சொல்லலாம்?
0: இந்த மாதிரி பாடல் தான் பிடிச்சானா நான் தருவீங்களான்னு தெரியல, இருந்தாலும் நிகழ்ச்சி நிறைவு பெறதுக்கு முத தருவீங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போட நிக்கிறேன்.
1: என்ன பாட்டு?
0: ஒரு ஜீவன் தான்
1: ஓயாமல் இசைக்கிறதா? காத்துட்டு இருக்கு, நானும் இசைக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கேன். சரியா?
0: நன்றி நன்றி.
1: யாரெல்லாம்
0: நன்றி
1: அம்மா, நன்றி அழைப்பினை ஏற்படுத்துறதுக்கு. எல்லாரோட பாடல்களும் இல்ல எல்லாரும் கேட்கிற பாடல்களுமே வந்து மிக அருமையான பாடல்களா இருக்கு. எல்லாவற்றையும் தரணும் அப்படிங்கறதா எனக்கும் ஆசை. இருந்தாலும் நான் முயற்சி செய்கிறேன். இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் கேளுங்க.

0: செவ்வாய் ராகங்கள் வசந்த நிலா கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களோட நிறைய கதைக்கணும், நிறைய பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆனா இன்றைய நாள் பாடலுக்கான நாட்கள் இல்லையா? இந்த நாள் பாடலுக்கான நாள். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் உங்களுக்காக முடிந்தளவு நான் தந்துட்டுருக்கேன். நிறைய பேரோட விருப்ப தெரிவுகளை தர்றதுக்கு எனக்கும் ஆசைதான், இருந்தாலும் முயற்சி செய்கிறேன். நிகழ்ச்சி முடிவடைகிறதுக்குள்ளே ஒரு பாடலாக தர்றதுக்காக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0112 175 0001 அல்லது 0112 175 111 அப்படிங்கிற எங்களோட இலக்கங்களுக்கு, உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான இலக்கம்தான். பார்ப்போம் அழைப்பில் வந்திருக்கும் சொந்தம் யார்னு சொல்லி. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது? ஆறுமுகம். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சௌமா இருக்கேன் சார். இன்னைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டு அருமையான பாடல்கள். உங்களுக்கு நன்றி சார்.
0: நன்றி நன்றி. உங்களுக்கும் நன்றி. சத்தமாக ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு.
1: எப்படி 12 மணி வச்சு பாட்டு கேட்டுதான் படிப்பேன் சார். வசந்தா கேட்டுதான் படிப்பேன்.
0: ஆஹா, சிறப்பு சிறப்பு. என்ன மாதிரி பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்படியா? இல்ல, இத்தனை ஆண்டு காலத்துல இந்த ஒரு பாடல் மட்டும் எப்போதுமே ஒரு வழியை தர்ற மாதிரியான ஒரு பாடல், இல்ல ஒரு நினைவை தர்ற மாதிரியான பாடல்னா என்ன பாடல் சொல்லுவீங்க?
1: அது பழைய காலத்து பாடல் தான் புரியும். ஆனா இப்போதைக்கு இதே கால பாடல் எனக்கு சரியான புரியாது.
0: சரி, ஆறுமுகம் உங்களுக்காக அடுத்த ஒரு பாட்டு இருக்கு. யாரெல்லாம் நினைத்துக் கொள்ள போறீங்க? எல்லாரையும் சேர்த்து கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி.
0: பழைய பாடல்கள் பிடித்தவர்கள் கூட செவ்வாய் என்று வந்து விட்டால் செவ்வாய் ராகங்கள் தான் கேட்கிறாங்க இல்லையா? சரி, அடுத்து நம்மளோட பேச வந்திருக்கிறதையான சொல்லி பார்ப்போம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாருது?
2: அருள்மொழியான
0: பாடல்கள் போய் கொண்டிருக்கொழி, உங்கள் பேருக்கு ஏத்த மாதிரி உங்க பேச்சும் இருக்கு. என்ன செய்றீங்க நீங்க? எப்படியும் 12 மணிக்கு பிறகுதான் உறங்குறது இல்லையா?
2: என்ன பாட்டு?

அருள்மொழி, நீங்க தூது விட்டதுல தப்பில்ல, ஆனா எது தப்பு தெரியுமா? ரேடியோ சத்தமா வச்சுட்டு தூது விட்டீங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. என்ன பாட்டுன்னு இருக்கா? பாட்டு வரியை மட்டும் சொல்லுங்க எனக்கு. ஏகப்பட்ட பாடல் தெரிவுகள் இருக்கு. எதை தருவது எதை விடுவதுன்னு தெரியாத தருணத்தில் நான் இருக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நிகழ்ச்சி முடிவடைறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. அந்த கொஞ்ச நேரத்திலையும் உங்களுக்கான அருமையான பாடல்கள் தரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஃபேஸ்புக்லேயும் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல், கவிதை, கருத்து, கவலை, இது எதை வேணாலும் சொல்லலாம். சரியா, இப்போ ஒரு பாடல் வருது, கேட்டு மகிழுங்க.

அருமையான ஒரு பாடல். செவ்வாய் ராகங்கள் வசந்த நிலாவில் ஏராளமான பாடல்கள் இன்னைக்கு உங்களுக்காக நான் தந்திருந்தேன். ஏராளமான சொந்தங்கள் இணைந்து கொண்டு பாடல்கள் நிறைய கேட்டிருந்தீங்க. பட் இன்னைக்கு தர முடியாமல் போயிருந்தாலும் இன்னொரு நாளும் நீங்கள் கேட்குற எல்லா பாட்டையுமே நான் தரத்துக்கு முயற்சி செய்கிறேன். இப்போது ஃபேஸ்புக்கினோடாக யாரெல்லாம் இணைஞ்சிருந்தாங்க நம்ம கூட அப்படிங்கிறதையும் ஒருக்கா பார்த்துடலாம். குமார் இணைஞ்சிருக்காரு, அன்பான இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு. அருமையான பாடல்கள் அண்ணா அவிசா விலையிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கந்தலாயிலேருந்து வைதீன் இணைஞ்சிருக்காங்க. அன்பான இரவு வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கவிதையை வேற பதிவிட்டிருக்காங்க. ஆகாஷ் இணைஞ்சிட்டு இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி துஷ்பிரியா இணைஞ்சிருக்காங்க. ஸ்மைல் அண்ணா இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி மனைவி நதீரா தம்பிக்காகவும் அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வசந்தகுமார் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க சப்புமால் கந்தையிலிருந்து. இப்படி ஏராளமான சொந்தங்கள் இன்னைக்கு தங்களோட கருத்துக்கள், அடுத்ததாக பாடல் தந்ததுக்கான நன்றி மகிழ்ச்சின்னு சொல்லி எல்லாத்தையுமே வெளிப்படுத்தியிருந்தீங்க. இந்த நாளில் செவ்வாய் ராகங்கள் காலையிலிருந்து வசந்தத்தில் வந்து எல்லா இடைக்கால பாடல்களையுமே கேட்டு ரசித்து அச்சோ இந்த நாள் முடிய போகுதே, செவ்வாய் ராகங்கள் முடிஞ்சிருமே அப்படிங்கிற கவலையிலையும் சிலர் இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்காக எப்போவுமே நாங்கள் இருக்கோம். தினமும் அருமையான பாடல்கள் உங்களுக்காக தந்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த நாள் திரும்பியும் வரும், அந்த நாளுக்காக காத்திருங்க. நானும் காத்திருக்கிறேன் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறதுக்காக. இந்த இரவு பொழுதில் எத்தனையோ நினைவுகளையும் சுமைகளையும் அப்படியே இறக்கி வச்சுட்டு உறங்கலாம் அப்படின்னு எல்லாரும் தயாராகிட்டு இருப்பீங்க. கவலைகள் அப்படிங்கிறது நாம் எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறோமோ, எவ்வளோ தூரம் யோசிக்கிறோமோ, அவ்வளோ கவலோ நம்மை பின்தொடரும். கவலைகள் எல்லாம் மறந்துடுவோம். உங்களை தாளாட்ட அல்லது உங்களுக்கு துணையாக வசந்தம் வானொலியும் அழகான பாடல்களும் வந்துக்கிட்டே இருக்கும். கேளுங்க, கேட்குறதோட பல நினைவுகளை மறந்து அப்படியே இந்த இரவை கடந்து போங்க. இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கும் வரை இன்றைய நாளில் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: மகாலட்சுமி நம்முடைய இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்வதற்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நாம மேற்கொண்டாலே போதும், நிரந்தரமாக நம்முடைய இல்லத்திற்கு மகாலட்சுமியினுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். முதல்ல நம்ம வீட்டிலேயே அதை எப்படி நாம கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வீடு அப்படிங்கிறது எப்பவுமே மகிழ்ச்சி நிறைந்த இடமாக, மங்களகரம் நிறைந்த இடமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது முதல் விஷயம். அதனால நீங்க வீட்டு வாசல்ல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்க அப்படின்னா, வீட்டு வாசல்லையே மங்களகரமா கோலம் போட்டு நல்ல வாசனை உள்ள மலர் செடிகளை வாசல்ல நாம வச்சு, வீட்டுக்குள்ள நுழைகின்ற போதே ஒரு நிலை கண்ணாடி அல்லது ஒரு கற்பக விநாயகரினுடைய படம், இது வந்து நாம நுழைகின்ற இடத்திலேயே வரக்கூடியவர்கள் பார்க்கும் வண்ணமாக வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னு சொன்னா வீட்டிற்கு எந்த விதமான தீய சக்திகளும் அணுகாது. அதனால முதல்ல எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, எந்த திசை உள்ள வீடாக இருந்தாலும் சரி, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இப்படின்னு எந்த திசை பார்த்த வாசல்களாக இருந்தாலும், நமக்கு கணக்கு வீட்டுக்குள்ள நுழைகின்ற போது உள்ளே நுழைபவர்கள் கண்ணுக்கு எதிரில் தெரிகிற மாதிரி ஒரு நிலை கண்ணாடி அல்லது கற்பக விநாயகர் படம், இது ரெண்டும் தான் வந்து வைக்கணும். அதற்கு அடுத்தாற் போல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டிற்கு உள்புறம் பார்த்தாற் போல ஒரு மகாலட்சுமியினுடைய படம் கண்டிப்பாக வைக்கணும். பல பேர் மகாலட்சுமியை வீட்டுக்கு வெளியில பார்த்த மாதிரி வைப்பாங்க, அப்படி வைக்க கூடாது. மகாலட்சுமி நம்முடைய இல்லத்தை பார்க்கிற மாதிரி தான் நாம வைக்கணும். அதனால மகாலட்சுமியினுடைய படம் ஒன்று உள்ள பார்த்த மாதிரி இருக்கணும், விநாயகர் படம் ஒன்று வெளியில பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தா இந்த வாஸ்து தோஷம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு நிறைய போட்டு யோசிச்சு குழப்பிக்கிறோம் இல்லையா, அது அத்தனையுமே போய்விடும். இறைவன் நமக்கு எல்லா நலன்களையும் அருள்வார். இப்ப வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும், அந்த வீட்டை எப்படி மாற்ற முடியும், வாசல் எப்படி மாத்த முடியும்? அதனால இது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் முதல்ல. அதற்கு அடுத்தாற் போல வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும். எங்க வந்து சுத்தம் நிறைந்திருக்கிறதோ அங்கே மகாலட்சுமி நிறைந்திருப்பாள். நம்மளே வந்து ஒரு இடத்துல போய் உட்காரணும்னா அந்த இடம் சுத்தமா இருந்தா தானே உட்காடுறோம். அதனால வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும். அந்த காலத்துல நமக்கு சொல்லுவாங்க, கூட்டி ராத்திரி ஆனா வெளியில தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இரவு நேரங்கள்ல ஏதாவது, இப்போ தங்கத்தோடு போட்டிருக்கிறோம், கொலுசு போட்டிருக்கிறோம், குழந்தைங்க மோதிரம் போட்டிருக்கோம், செயின் போட்டிருக்கோம், ஏதோ விளையாட்டு நேரத்துல அது கீழே விழுந்திருக்கோம், நமக்கு தெரியாது, கூட்டி நம்ம பாட்டுக்கு தூர போட்டுட்டோம்னா காலையில அதை காணோம்னு தேடி நம்மளால எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணமும் அதுல அடங்கும். அதனால பெரியோர்கள் நமக்கு சொன்ன எல்லா விஷயங்கள்லையும் ஏதாவது ஒரு வாழ்க்கை காரணம் அப்படிங்கிறது அமைந்திருக்கும். அதனால வீட்டை வந்து எப்பவுமே தூய்மையா வச்சுக்கணும். குறிப்பா பூஜை அறை, நம்முடைய சமையல் அறை, இது இரண்டுமே வந்து எப்போதுமே சுத்தமா இருக்கணும். பூஜை அறையில நல்ல நறுமணம் நிறைந்த வாசனை எப்போதும் வந்துகிட்டே இருக்கணும். அதனால்தான் ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் போடணும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. தீபம், நெய் விளக்கினால தீபம் ஏற்றணும். தீபம் எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத பத்தி அடியேன் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு ஒண்ணு போட்டிருக்கிறேன், அதுல போய் நீங்க பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன தீபம் என்னென்ன நன்மைகள் தரும் அப்படின்னா, அந்த தீபத்தினுடைய தகவல்களை நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால வீட்டுல கண்டிப்பா நெய் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடணும். இது இல்லாம நாம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்களுக்கு, வீட்டுல இருந்து அவங்க வெளியில போகும்போது குங்குமம் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. முதல்ல வீட்டுக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லணும். மலர்ந்த முகத்தோடு அவர்களை வரவேற்கணும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், அகன் அமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அப்படின்னு சொல்றார்.
2: எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் 102.6

நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான ஒரு புத்தமுதியொரு புதிய நாளின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் விடியல் நிகழ்ச்சியோடு. நேரமை பொழுது 5:03.

102.6 102.8 வசனத்தின் விடுதல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிற ஒரு புத்தமுதிய ஒரு புதிய ஒரு நாளின் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மே மாதம் 20 புதன்கிழமை ஒரு அதிகாலை பொழுதோடு பயந்து கொண்டிருக்கின்றோம். நல்ல பல விஷயங்களில் இன்றைய நாளிலும் ஆரம்பிக்கின்ற, அதே போல திருமண பந்தத்தில் இணைகின்ற, திருமண பந்தத்தை கொண்டாடுகின்ற, பிறந்த நாளை கொண்டாடுகின்ற, நல்ல விஷயங்களை எண்ணி இன்றைய நாளில் பயணிக்கின்ற அத்தனை எங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்களும் தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு புத்துணர்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளோடு பயந்து கொண்டிருக்கின்றோம். அழைப்பேற்படுத்துங்க. பழமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112-7775-0001, அதே போல 0112-7775-1111 கழிப்பேற்படுத்தலாம். ஃபேஸ்புக் கூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. ரிசான் வந்திருக்கிறாங்க பேர்வலையிலிருந்து. நீ காலை பொழுது வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. அதே போல நிஷான்னா வந்திருக்கிறாங்க மல்வானிலிருந்து. இனிமையான காலை வணக்கங்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன் என்று சொல்லிட்டு முகமது வந்திருக்கிறாரு. புத்தம்புதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு நானும் பயந்து கொண்டிருக்கின்றேன். சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லோரையும் இணைத்து நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்தளத்திலிருந்து ராஜா வந்திருக்கிறாரு. எல்லோரையும் இணைத்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கலாம். விடுதல் நிகழ்ச்சியோடு நீங்களும் உங்களுடைய நல்ல பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம்.